நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் எமது முதல் அலைவரிசை மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 9 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 16 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 30 தேதி சனிக்கிழமை. நேரம் 5:51. செஞ்சு காம்போஜி ராகத்தில் மங்கள இசை.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: நிகழ்ச்சி நிரல். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாக காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 பக்தி மணம் வீசும் ஆனந்தராகம், 6:35 மடல் மாணிக்கம், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7 சுழல் விளக்கு, தொடர்ந்து காலை மலரில் சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தோல் நோய் நிபுணர் டாக்டர் ஆர் பாலகணபதி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன கேட்கலாம். 8 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் வழங்கும் இயற்கையே உயிரே, உலக சுற்றுச்சூழல் நாள் சிறப்பு தொடர், கழிவில்லா உலகம், திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் துறை தலைவர் முனைவர் ஆர் மோகன்ராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். 8:30 இதயராகம், 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், காலை 9 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பில் வனமும் வளமும், வன சூழலியல் நிபுணர் டாக்டர் கே கந்தவேல் அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 10 போடு ஆட்டம் போடு, 10:30 பாகுபலி பொன்னியின் செல்வன் ஆகிய படங்களிலிருந்து இருபட பாடல்கள் ஒளிபரப்பாகும். 11:00 சரிகம ரசிகம மத்தியமாவதி ராக அடிப்படையில் அமைந்த திரை இசை பாடல்களின் நிறைவு பகுதி. இன்று 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் சட்டென மாறும் மனநிலை பற்றி தோழியர் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 பாப் கார்னர், 11:00 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரகீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் தாவர பூச்சிக்கொல்லி

களின் பயன்பாடு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார். திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஷீபா ஜாய்ஸ் ரோஸ்லின் அவர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிமலர் நிகழ்ச்சியில் திருச்சி திருவானைக்கோவில் நேருஜி நினைவு நகராட்சி பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி தொடர்ந்து அறிந்து கொள்வோம். சில தகவல்கள்: பிற்பகல் 3 மணிக்கு இசைத்து உரல், மாலை 4 மணிக்கு வசந்த் அன்கோ வழங்கும் வண்ணக்கோலங்கள், 5 மணிக்கு பொன் மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் இயற்கை யோகா மருத்துவர் டாக்டர் எஸ் லக்ஷணா மரியா ஷாலி அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 சயின்ஸ் பீடியா, உயிர் மருத்துவ அறிவியல் காட்டும் வழிகள் குறித்து உயிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் பி மதன் அவர்கள் வழங்கும் உரை. இந்நிகழ்ச்சி முதல் அலைவரிசையில் காலை 10:45 ஒலிபரப்பாக கேட்கலாம். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முந்திரி சாகுபடியில் அசத்தும் பெண் தொழில் முனைவோர் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் வீரக்கண் கே உமா அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 10:00 ஞாபகம் வருதே. எமது முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளையோர் நாடும் இனிய வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி, 9:00 அரங்கிசையில் ஆலப்பி பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு, பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முற்பகல் 11:00 திரை இசை, பகல் 12:10 சங்கீத சாரலில் வி சுரேஷ் பாபு அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்கலாம். இரவு 7:10 தருமபுரி மாவட்ட செய்தி மடல், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ஸ்மிதா மோக்ஷி அவர்களின் பாட்டு,

0: கேட்டது இன்றைய நிகழ்ச்சி நிரல். மரபிசையோடு பண்ணிசை, தரமான தகவல்களோடு அருமையான திரை இசை தரும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு எப்போதும் இணைந்திருங்கள். நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிகளுக்கு தொடுங்கள். தொலைபேசி எண்கள் 0431 240 102 1 246 102 1. சில நொடிகளில்
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பாதுகாப்பு சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது போன்றவை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றாம்பாக்கம் ஊராட்சியில் கட்டப்பட்டுள்ள கிராம ஊராட்சி செயலக கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு திறந்து வைத்தார். தூத்துக்குடி துறைமுகத்தில் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரு

0: இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி கேட்கலாம் பாரதி பண்.

0: The Ministry of Petroleum and Natural Gas, Sujata Sharma, stated this while talking to the reporters yesterday during the inter-ministerial press briefing on the West Asia conflict. Outlining the precautionary measures to safeguard against supply shocks, Ms. Sharma said India was also working to increase crude oil storage capacity. Ms. Sharma said the government is working to strengthen fuel security through strategic reserves and ensuring uninterrupted supply, even as the steps continue to be taken against hoarding. President of Myanmar, U Min Aung Hlaing, will arrive at Gaya in Bihar this morning on a 5-day visit to India. He will be accompanied by a high-level delegation comprising several cabinet ministers, senior officials and business leaders. This will be the first visit of President U Min Aung Hlaing to India in his current capacity. At Gaya, he will offer prayers at the Mahabodhi Temple and at Sujata Temple. He will arrive in New Delhi later in the day, where he will meet External Affairs Minister Dr. S. Jaishankar this evening. Tomorrow, the Myanmar President is expected to participate in the Myanmar-India Business Forum. On Monday, President U Min Aung Hlaing will hold discussions with the Prime Minister Narendra Modi on further strengthening the historical and civilizational ties between the two countries. Union Education Minister Dharmendra Pradhan held a detailed review meeting on the fund release and utilization under Samagra Shiksha Abhiyan with focus on making Samagra Shiksha 3.0 more efficient, transparent and outcome-oriented. In a social media post, Mr. Pradhan said an integrated approach through convergence of key schemes including Samagra Shiksha Abhiyan, PM Poshan, Pradhan Mantri Poshan Shakti Nirman, understanding of life Lifelong Learning for All in Society, ULAS, PM Shri, Pradhan Mantri Schools for Rising India and other flagship programs will be taken on from this year. He said this will ensure greater coordination and impact across the school education ecosystem. The Commission for Air Quality Management in NCR and adjoining areas, CAQM, has revoked all actions under Stage 1 of the extant schedule of the Graded Response Action Plan, GRAP, across the entire National Capital Region with immediate effect. The move comes following a significant improvement in the region's air quality. Daily average of Delhi improved from 207 on the 28th of this month to 123 yesterday. The forecast by India Meteorological Department also indicates that the AQI is likely to remain in the moderate category in the coming days. The CAQM subcommittee on GRAP has invoked stage 1 of the extant GRAP on the 19th of this month. And that is the end of this news bulletin.
1: Neram 6 mani 10 nimidam
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: இன்று நாம் பேசப்போவது ஒரு எளிய வார்த்தை, ஆனால் அதன் பொருள் மிகவும் ஆழமானது. அந்த வார்த்தை புறங்கூறாமை. புறங்கூறுதல் என்பது என்ன? ஒருவர் நம் முன்னால் இல்லாதபோது அவரை பற்றி தீயதாக பேசுவது, சிரித்த முகத்தோடு நட்பு காட்டி பின்னால் திரும்பி பழிப்பது. இது மனித உறவுகளை அழிக்கும் மிகவும் ஆபத்தான பழக்கம். இந்த உண்மையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் இலக்கியம் தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்றது. திருவள்ளுவர் சொல்கின்றார், பகை சொல்லி கேலி பிரிப்பர், நகை சொல்லி நட்பாடல் தோறாதவர். சிலர் முகத்தில் சிரித்து பேசினாலும் பின்னால் பகையை விதைக்கும் வார்த்தைகளை பேசுவார்கள். அத்தகைய போலி நட்பு நெருங்கிய உறவுகளை கூட பிரித்துவிடும். இந்த குறளை அடிப்படையாக வைத்து சோமேசர் முதுமொழி வெண்பா என்னும் நூல் புறங்கூறாமை பற்றிய அறத்தை மிக அழகாக விளக்குகிறது. இந்த நூலை இயற்றியவர் சிவஞான முனிவர். 18 நூற்றாண்டில் திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தில் பிறந்தவர். இயற்பெயர் முக்கலாலிங்கர். துறவு நிலையில் சிவஞான முனிவர் என்னும் பெயர் பெற்றார். வெறும் 32 ஆண்டுகளே வாழ்ந்தாலும் இலக்கியம், இலக்கணம், தர்க்கம் என பல துறைகளில் நூல்களை படைத்தார். தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் சிறந்த புலமை.

0: பெற்றவர். இவர் இயற்றிய சோமேசர் முதுமலி வெண்பா என்னும் நூலின் சிறப்பு என்னவென்றால், திருக்குறளில் 133 அதிகாரங்கள், அதற்கேற்ப இந்நூலிலும் 133 வெண்பாக்கள். ஒவ்வொரு வெண்பாவிலும் முதல் இரண்டு அடிகளில் வாழ்வியல் சான்று, கடைசி இரண்டு அடிகளில் திருக்குறள். முதுமொழி என்றால் பலமொழி, பல தலைமுறைகளை கடந்தும் உண்மையாக நிற்கும் சொற்கள். திருக்குறளை சாமானிய மக்களுக்கு எளிதில் புரிய வைக்கவே இந்நூல் எழுதப்பட்டது. இப்படி ஒரு சிறந்த நீதி நூல் புறங்கூறாமை பற்றி என்ன சொல்கின்றது என்பதை இன்று நாம் காண்போம். நாம் தினமும் ஒருவர் மற்றொருவரை பற்றி புறம் கூறுவதை பார்க்கிறோம் இல்லையா? அலுவலகத்தில் ஒரு சக ஊழியரின் முன்னால் நட்பாக இருப்பார்கள். அவர் சென்றதும் அவரது திறமையை உழைப்பை பழிப்பார்கள். குடும்பத்தில் உறவினர் முகத்தில் இனிமையாக பேசுவார்கள். அவர் திரும்பிச் சென்றதும் அந்த வீட்டின் குறைகளை பட்டியலிடுவார்கள். நண்பர்கள் கூட்டத்தில் ஒருவரை புகழ்வார்கள். அவர் எழுந்து சென்றதுமே அதே வாயால் இழிவாக பேசுவார்கள். இதையே சிவஞான முனிவர் தமது சோமேசர் முதுமொழி வெண்பாவில் திருக்குறளோடு இணைத்து சொல்கிறார். உண்மையான நட்பை விரும்பாதவர்கள் புறங்கூறுவார்கள். அவர்கள் அன்பை வளர்க்கவில்லை, வார்த்தைகளை ஆயுதமாக்கி உறவுகளை பிரிக்கிறார்கள். புறங்கூறுதல் ஏன் இவ்வளவு ஆபத்தானது என்று யோசித்து பாருங்கள். புறங்கூறல் நம்பிக்கையை உடைக்கிறது, உறவுகளை பிரிக்கிறது, பேசுவோனின் மதிப்பை குறைக்கிறது, சமூக நல்லிணக்கத்தையும் சிதைக்கிறது. ஒரு தவறான வார்த்தை கூட பல ஆண்டுகளான நட்பை உடைக்கும் சக்தி உடையது. 2000 ஆண்டுகளுக்கு முன் வள்ளுவர் சொன்னதை 18 நூற்றாண்டில் சிவஞான முனிவர் மக்களுக்கு எடுத்துச் சொன்னார். இன்றும் அது அதே உண்மையோடு நிற்கிறது. இதுதான் தமிழ் இலக்கியத்தின் சிறப்பு. அப்படியெனில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நேர்மையோடு வாழுங்கள், முகத்திற்கு முகமாக பேசுங்கள், புறத்தில் மௌனமாக இருங்கள், அல்லது நல்லதையே பேசுங்கள். நம் வீட்டில் அமைதி வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். நம் அலுவலகத்தில் நம்பிக்கை வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். நம் சமூகத்தில் நல்லிணக்கம் வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். புறங்கூறாமை என்பது ஒரு நாக்கின் ஒழுக்கம் மட்டுமல்ல, அது ஒரு மனசாட்சியின் அடையாளம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள். இசைக்கும் தென்றலாய் காற்றையும் சுகமாக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் ஆனந்தராகம்.

சுத்த சிவமே சுப்பிரமணியனாகி உதித்த வைகாசி விசாக திருநாள் இன்று. விசாக நட்சத்திரத்தில் உதித்ததால் முருகன் விசாகன். அது மட்டுமல்ல, வி என்றால் பறவை. பறவையின் மீதேறி, அதாவது மயில் மேல் சஞ்சரிப்பவன் என்பதாலும் விசாகன். யாரெல்லாம் தம் மனதை அவனுக்கு வாகனமாக மாற்றி சதாசர்வ காலமும் அவனை சுமந்து திரிகிறார்களோ அவர்களின் மனதில் எழுந்தருளி திருவிளையாடல் செய்பவன். அப்படிப்பட்ட முருகனுக்கு மனதில் இடம் தந்து வழிபாடுகள் செய்ய வேண்டிய நாள் இன்று வைகாசி விசாகம்.

பெங்களூர் ஏஆர் ரமணியம்மாள் குழுவினரோடு பாடிய பாடலை கேட்டோம். வைகாசி விசாகத்திற்காக இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு மூலவர் ஜெயந்திநாதராக தரிசனம் தந்தார். விசேஷ அலங்காரமும் விஸ்வரூப தீபாராதனையும் நடைபெற்றது. 10 நாட்கள் உற்சவமாக நடைபெறும் இந்த வைகாசி விசாகம். பழனியில் திருக்கல்யாணமும் தேரோட்டமும் நடைபெறும். திருமழபாடியில் ஈசன் திருநடனம் புரியும் அற்புதமான காட்சியை இன்று தரிசனம் செய்யலாம். இந்திரன் சுவாமிமலை

மாலைப்பொழுதில் வைகாசி விசாக சிறப்புகளும் ஆன்மீக பாடல்களும். வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் எனும் நம்மாழ்வார் உதித்த நாள் வைகாசி விசாகம். எல்லா திருமால் ஆலயங்களிலும் பெருமாள் திருவடியில் சடாரியாக இருந்து அடியார்களை ஆசீர்வதிப்பவர். அவர் பிறந்த ஆழ்வார் திருநகரியில் பெருவிழாவாக கொண்டாடுவார்கள். வைகாசி விசாக நாளான இன்று காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கருட சேவை கண்டு ரசிக்கலாம். திருமாலின் 10 அவதாரங்களில் ஒன்றான நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது வைகாசி விசாகத்தில்தான்.

குழுவினரோடு எஸ்என் சுரேந்தர் பாடியிருந்தார். ஆந்திர மாநிலம் சிம்மாச்சலத்தில் கோயில் கொண்டுள்ள வராக லட்சுமி நரசிம்மருக்கு வைகாசி விசாகம் சிறப்பான தினம். ஆண்டு முழுவதும் சந்தனக்காப்போடு காட்சி தருபவர் இன்று மட்டும் சந்தனக்காப்பு களைத்து மூல விக்கிரகமாக தரிசனம் தருவார். பின்பு 500 கிலோ சந்தனம் பயன்படுத்தி சந்தனக்காப்பு சாத்துவார்கள். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் கற்பகவல்லி அம்பிகை இடுப்பில் ஞான வாள் ஏந்தி இன்று மட்டும் காட்சி தருவாள். அறியாமையை வேரோடு அறுக்கும் இந்த தரிசனம் வேறு எந்த ஆலயத்திலும் இல்லை. திருமுல்லைவாயில் மாசிலாமணீஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி விசாகத்தில்தான் இறைவனும் இறைவியும் லிங்கத்தில் ஐக்கியமாகும் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படும். பஞ்சபாண்டவர்களில் அர்ஜுனனுக்கு இறைவன் பாசுபதம் வழங்கிய நாள் வைகாசி விசாகம். திருவேட்கலம் திருத்தலத்தில் இந்நிகழ்வை பெரிய திருவிழாவாக கொண்டாடுவார்கள். கன்னியாகுமரியில் இன்று மிகப்பெரிய ஆராட்டு விழா நடைபெறும்.

0: எம்ஆர் விஜயா பாடிய பாடலோடு நிறைவு பெறும் ஆனந்தராகம் மீண்டும் நாளை காலை மணி 6:15. நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 16 சனிக்கிழமை. இப்போது கேட்கலாம். உங்களுக்காக ஒரு கடுதாசி.
2: அன்புள்ளம் கொண்ட சந்திரசேகரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான், அதில் வாலிபம் கொஞ்ச நேரம்தான்னு ஒரு பட பாடல் உண்டு. மனிதனுக்கு ஓர் ஆசை, எப்பவும் தன்னை இளமையா காமிச்சுக்கணும்னு. நமது சான்றோர்கள் இதற்கும் வழி சொல்லி வச்சிருக்காங்க. மிகவும் எளிமையான வழிமுறைகள் தான். ஓரடி நடவேன், ஈரடி கடவேன், இருந்து உண்ணேன், படுத்து உறங்கேன் என்பதே அந்த நாலு. அப்படின்னா என்ன? ஓரடி நடவேன். நமது உடம்பின் நிழல் கால் அளவில் ஓர் அடியாக இருக்கும்போது, அதாவது உச்சி வெயில் நேரத்தில் நான் வெளியில் நடக்க மாட்டேன்னு ஓர் உறுதி எடுத்துக்கணும். உச்சி வெயில் ஆகாது, நல்லா வெயில் அடிக்கும் நேரத்தில் தான் நடக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. காலை நேரம் மாலை நேரத்தில் தாராளமாக நடக்கலாம், ஓடலாம், பயிற்சி மேற்கொள்ளலாம். சந்திரசேகர் சார், ஈரடி கடவேன், அதாவது ஈர அடி கடவேன், ஈரமான இடங்களில் ரொம்ப நேரம் நிற்பதோ நடப்பதோ கூடாது. இப்போல்லாம் பெரும்பாலும் எல்லாரும் காலில் காலணி போட்டுக்கிட்டு தான் நிற்கிறாங்க, நடக்கிறாங்க. வெறுங்காலோட ஈரத்தில்

0: நிற்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். அந்த காலத்திலெல்லாம் சேத்துல வெறுங்காலோட வேலை செய்வாங்க, சேத்து புண்ணே வரும். இப்போ யாருக்காவது சேத்து புண் வருதா? எங்கேயாவது யாரையாவது பார்த்துருக்கீங்களா? நம்ம கண்ணில் படல. என்னது, சேத்துல யார் இறங்கி வேலை செய்கிறாங்களா? இதுவும் சரியான கேள்விதான். மூணாவது, இருந்து உண்ணேன். ஏற்கனவே சாப்பிட்ட உணவு செரிமானமான பிறகுதான் அடுத்த வேளை உணவு உட்கொள்ளணும். மேலே மேலே ஏற்றிக்கிட்டே போகக்கூடாது, நல்லா செரிமானமான பின் தான் மறுபடியும் சாப்பிடணும். நாலாவதா, படுத்து உறங்கேன். தூக்கம் வந்த பிறகுதான் படுக்கைக்கு போகணும். படுத்து கொண்டு தூக்கம் வரலையேன்னு எதையாவது நினச்சிக்கிட்டு படுக்கையில் கிடக்கக்கூடாது. ஓரடி நடவேன், ஈரடி கடவேன், இருந்து உண்ணேன், படுத்து உறங்கேன். இவையே நீண்ட நாள் வாழும் ரகசியம் என சான்றோர் குறிப்பிடுகின்றனர். அந்த காலத்தில் சொல்லப்பட்ட அறிவுரை ஆலோசனை இவை. இதில் இப்போ நாம் மாறுதல்கள் செய்து கொள்ளலாம். விடலை பருவத்துக்கு அடுத்து வரும் பருவம் இளமை பருவம். பொதுவாக 18 24 அல்லது 29 வயது வரை இளமை பருவம். இவர்களை இளையோர் அல்லது வாலிபர் என்பர். பிற பருவத்தினருடன் ஒப்பிடும்போது இளையோரிடம் குறிப்பிடத்தக்க சில பண்புகள் உண்டு. மாற்றத்தை லகுவில் ஏற்று தன்னை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய பருவம் இளமை பருவம். துணிவு மிக்கது. சந்திரசேகர் சார், நம்ம நாட்டின் இரண்டு மிகப்பெரிய பலமே இளையோர் பட்டாளமும் நமக்கு கிடைக்கிற வெயில் வெப்பமும் தான். இவற்றை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டா எந்த ஒரு நாட்டின் வளர்ச்சியையும் தடுத்து நிறுத்த முடியாது. இளமை என்பது வாழ்வில் ஒரு கட்டம் அல்ல, அது ஒரு மனநிலை, உணர்ச்சிகளின் இயல்பு, ஆன்மாவின் பண்பு. இதெல்லாம் இயல்பா இருப்பது இருக்கணும். நாம செயற்கையா வெளித்தோற்ற மாற்றங்களை மறைக்க முயன்றால் அது தற்காலிகமாக மட்டுமே அமையும். அகத்தில் மாற்றினால் மட்டுமே அது நிலையான இளமையை கொடுக்கும். கவலையை களைந்தால் அது இளமையை நமது முகத்தில் என்றும் நிலைத்திருக்கச் செய்யும். இதற்கு நமது வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கம், மனோநிலை எல்லாம் முறையா இருக்கணும். இருக்குதா? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நிகழ்ச்சியில் இனி நாமக்கல் மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். அடுத்த 5 நாட்களுக்கான நாமக்கல் மாவட்ட வானிலையில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் எதிர்வரும் 3 தேதி லேசான மழையும், நாளை மறுநாள் முதல் எதிர்வரும் 2 தேதி வரை மிதமான மழை முதல் கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளது. பகல் வெப்பம் 38 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமலும், இரவு வெப்பம் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காணப்படும். காற்றின் திசை பெரும்பாலும் மேற்கு திசையிலிருந்து வீச, அதன் வேகம் மணிக்கு 6 முதல் 10 கிலோமீட்டர் என்றளவில் வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 40 முதல் 50% நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்ட வேளாண் பெருமக்கள் கவனத்திற்கு, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தினை கடைபிடித்து நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டி நடத்தப்படுகிறது. இப்போட்டியில் மாநிலத்திலேயே அதிக மகசூல் பெறும் விவசாயிக்கு திரு சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது வழங்கப்படுகிறது. இதில் 5 லட்சம் ரூபாய் சிறப்பு பரிசும், 11,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்பட்டு வருகிறது. இப்போட்டிக்கான வழிமுறைகள்: இப்போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் குறைந்தபட்சம் 2 ஏக்கர் பரப்பளவில் திருந்திய நெல் சாகுபடி முறையில் சாகுபடி செய்பவராக இருக்க வேண்டும். மேலும் தனிநபர் தொடர்ந்து 3 ஆண்டுகள் திருந்திய நெல் சாகுபடி செய்து வரும் முன்னோடியாக இருக்க வேண்டும். பயிர் விளைச்சல் போட்டியில் நில உரிமையாளர்கள், குத்தகைதாரர்களும் கலந்து கொள்ள தகுதியுடையவர்கள். போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சன்ன நெல் ரகங்களை மட்டுமே பயிர் செய்திருக்க வேண்டும். போட்டியில் பங்கு பெறும் விவசாயிகளின் வயலில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள 2 ஏக்கர் பரப்பளவு முழுவதுமாக அறுவடை மேற்கொள்ளப்படும். பயிர் விளைச்சல் போட்டிக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பதிவு கட்டணம் 150 ரூபாய் ஆகும். பதிவு கட்டணம் எந்த சூழலிலும் திருப்பித் தரப்பட மாட்டாது. ஒருமுறை பரிசு பெறும் விவசாயி அடுத்த 3 ஆண்டுகளுக்கு போட்டியில் கலந்து கொள்ள இயலாது. நடைமுறையில் உள்ள இதர மாநில மாவட்ட அளவிலான பயிர் விளைச்சல்

0: போட்டிகளில் நெற்பயிரில் மேற்கொள்ள பதிவு செய்த விவசாயி இச்சிறப்பு விருதுக்கு பதிவு செய்ய இயலாது. அறுவடை செய்யும் தேதியை 15 நாட்களுக்கு முன்னரே சம்பந்தப்பட்ட வேளாண்மை உதவி இயக்குநர்களுக்கு நேரிலோ அல்லது பதிவு தபாலிலோ அனுப்பி அதற்கான ஒப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். நடப்பு ஆண்டில் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அடுத்து வரும் ஆண்டின் குடியரசு தின விழாவில் விருது வழங்கப்படும். குடியரசு தின விழாவில் விருது வழங்கப்படும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சம்பா பருவத்தை விட கோடை குறுவை சாகுபடியில் அதிக மகசூல் பெறுவதால் இப்பருவங்களில் சன்ன நெல் ரகங்களை பயிரிடும் விவசாயிகள் போட்டியில் பங்கேற்கலாம். பயிர் மகசூல் போட்டியில் பங்கேற்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள், பரிசு தொகை போன்ற பல்வேறு விவரங்களை அறிய தங்கள் பகுதியில் உள்ள வட்டார வேளாண்மை விரிவாக்க மையங்களை அணுகி பயன்பெறலாம் என தஞ்சாவூர் வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். தற்சமயம் குறுவை நடவு செய்யவிருக்கும் விவசாயிகள் நடவு வயலில் நாற்று நடுவதற்கு முன்னர் சிங் சல்பேட் நுண்ணூட்ட உரத்தை இட்டு நடவு செய்யுங்கள். இதற்கு ஹெக்டருக்கு 25 கிலோ சிங் சல்பேட் உரத்தை தேவையான அளவு மணலுடன் கலந்து நடுவதற்கு முன்னர் நடவு வயலில் ஈட்டு நாற்றுகளை நடவு செய்வதால் துத்தநாக சத்து பற்றாக்குறையால் 25% வரை ஏற்படும் மகசூல் இழப்பை தவிர்க்கலாம் என சாக்கோட்டை உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் தாவர பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு நேர்முகம். பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஷீபா ஜாய்ஸ் ரோஸ்லின் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் முந்திரி சாகுபடியில் அசத்தும் பெண் தொழில் முனைவோர் நேர்முகம். பங்கேற்கிறார் அரியலூர் மாவட்டம் வீரக்கன் கே உமா அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக கேட்க மறவாதீர்.
1: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார். குஜராத் மாநிலம் புச் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஊடுருவலை தடுக்கும் வகையில் ட்ரோன், ரேடார் மற்றும் நவீன வேலி அமைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எல்லையில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் மக்கள் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள், சிறந்த நிர்வாகம், உள்ளூர் காவல்துறையினரின் செயல்பாடுகள், ராணுவம் ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். கடந்த 60 ஆண்டுகளாக எல்லை பாதுகாப்பு படையினர் நாட்டை பாதுகாப்பதில் திறம்பட சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். தாய்நாட்டிற்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த 2000-க்கும் அதிகமான பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். செமிகண்டக்டர்

உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இரண்டு தனியார் நிறுவனங்கள் கையெழுத்திட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். செமிகண்டக்டர் துறையில் ஏராளமான

0: தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வித் திட்டத்திற்கான நிதியை விடுவிப்பது மற்றும் அதன் பயன்பாடு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை திறம்பட அமல்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஊட்டச்சத்து, திறன் மேம்பாடு, விளையாட்டு மற்றும் கலைகளில் மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக தூத்துக்குடி துறைமுக நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பசுமை எரிசக்தி உற்பத்திக்கான முயற்சிகள் உலக அளவில் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான முன்மாதிரியாக திகழ்கிறது என்று கூறினார். பருவநிலை மாற்றம் தொடர்பான இந்தியாவின் இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு இதுபோன்ற நடவடிக்கைகள் பெரும் உத்வேகம் அளிக்கும் என்று திரு சந்தோஷ்குமார் சாரங்கி கூறினார். முன்னதாக இந்த துறைமுகத்தில் ஆண்டு ஒன்றுக்கு 10 லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட பசுமை அமோனியா ஆலை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறுகள் மீது எவ்வித தயக்கமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வருவாய்த்துறையின் வரவு செலவு குறித்த சரியான புள்ளி விவரங்களை அறிந்து கொள்வதற்கு 1 மாத கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார். நிலப்பட்டா வழங்குவது தொடர்பான விவகாரத்தில் தவறு நடந்தால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாட்டிலேயே மிகப்பெரிய உயிரியல் பூங்காவாக உள்ள வண்டலூருக்கு ஆண்டுதோறும் 14 லட்சம் பேர் வருகை தருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் விலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுக்கும் வகையில் வேலிகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உயிரியல் பூங்காவை பராமரிப்பதில் உள்ள குறைபாடுகள் குறித்து பொதுமக்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் மின்கம்பம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். போர்க்களத்தில் நிலவி வரும் தற்போதைய சூழல், யுக்ரைனுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நிலையில் உள்ளதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் தளங்களில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, ஒழுங்குமுறை விதிகள் ஆகிய அம்சங்களில் அரசும் தொழில்நுட்ப நிறுவனங்களும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையர் திரு வோல்கா டர்க் வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து மாற்றத்தால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்கள் தொடர்பான புகார்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் கிர் வனப்பகுதியில் கடந்த வாரம் 8 சிங்கக்குட்டிகள் உயிரிழந்ததை அடுத்து வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முடுக்கிவிட்டுள்ளது. தேர்வுக்கு பிந்தைய நடவடிக்கைகளுக்கு இணையதளம் ஜூன் 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது.

0: அறிவித்துள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 92 அமெரிக்க டாலராக உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான குறைத்தீர்ப்பு நாள் கூட்டம் ஆட்சியர் திரு ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. திருவாரூர் மாவட்டம் கட்டக்குடியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கபடி போட்டியில் 43 புள்ளிகளுடன் ஹரியானா அணி வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி கர்நாடக அணியை வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் கோப்பையும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் ஹாக்கி போட்டியில் மும்பை மற்றும் செகந்திராபாத் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மணி 55 நிமிடத்திற்கு இன்றைய நாளின் சிறப்புகளை சொல்ல
2: மலர்கிறது நாள் மலர்.
3: பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1929. முருகபக்தரான இவர் உபய அருணகிரிநாதர் என்றும் அறியப்படுகிறார். அழகன் முருகனின் புகழை கனிய கனிய பாடி பரவசமடைந்த பாம்பன் சுவாமிகள் ஷண்முக கவசம், பரிபூரண பஞ்சாமிர்த வண்ணம் உள்ளிட்ட 6000க்கும் மேற்பட்ட பாடல்களை படைத்தருளியுள்ளார். மிருதங்க மேதை பாலக்காடு TS மணியையரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1981. கச்சேரி மேடைகளில் மிருதங்கத்துக்கு கதாநாயக அந்தஸ்து பெற்றுத்தந்தவர் இவர். மிருதங்க வாசிப்பில் தனியொரு பாணியை உருவாக்கிய பாலக்காடு மணியையர் சங்கீத கலாநிதி, பத்மபூஷன் விருதுகளை பெற்ற முதல் மிருதங்க இசைக்கலைஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. நவீன தமிழ் இலக்கியத்தின் தலைசிறந்த எழுத்தாளர் சுந்தர ராமசாமியின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1931. தனது 18வது வயதில் எழுத்து கூட்டி தமிழ் படிக்க தொடங்கிய இவர் 3 வருடத்திற்கு உள்ளாக தமிழில் கதைகளை எழுத தொடங்கிவிட்டார். காலச்சுவடு இதழை தொடங்கி நல்ல படைப்புகள் வெளிவர கிரியா ஊக்கியாக இருந்தார். பசுவையாவாக கவிதைகளிலும் சூராவாக கதைகளிலும் பயணித்த இவர் ஒரு புளியமரத்தின் கதை, ஜே ஜே சில குறிப்புகள் போன்ற நாவல்களுக்காய் என்றும் நினைவு கூறப்படுகிறார். சமூக சேவகர் ரூத் மனோரமா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1952. பெண்கள் உரிமைக்காகவும் நலிவடைந்தோர் நலனுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுப்பவர். அவரின் சேவைகளுக்காக மாற்று நோபல் பரிசு என அறியப்படும் ரைட் லைவ்லிஹுட் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளார் ரூத் மனோரமா. திரைப்பட ஒலி வடிவமைப்பாளர் ரசூல் பூக்குட்டி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1971. ஸ்லம்டாக் மில்லியனர் திரைப்படத்திற்காக இவர் ஆஸ்கர் விருதை பெற்றார். பழம்பெரும் இயக்குனர் ஒய் வி ராவ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1903. ஆரம்ப கால தமிழ் சினிமாவின் வளர்ச்சிக்கு பங்காற்றிய இவர் சிந்தாமணி, லவங்கி உள்ளிட்ட படங்களை இயக்கியுள்ளார். திரைக்கதை, இயக்கம், படத்தொகுப்பு, தயாரிப்பு என பன்முகத் திறமையால் தென்னக திரைப்படங்களுக்கு

இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1958. பெரும் கதாநாயகர்களை இயக்கி அதிக வெற்றி படங்கள் கொடுத்தவர். புரியாத புதிர் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி சேரன் பாண்டியன், முத்து, தெனாலி, ஆதவன் உள்ளிட்ட படங்கள் வழங்கிய கே எஸ் ரவிக்குமார் தற்போது வெற்றிகரமான நடிகராகவும் வலம் வந்து கொண்டிருக்கிறார்.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

தயக்கத்தோடும் கனவுகளோடும் இருந்த நேரத்தில் பிரதமராக பொறுப்பேற்றார் திரு நரேந்திர மோடி. கடந்த 26ஆம் தேதியோடு அவர் பிரதமராக பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. 140 கோடிக்கும் மேலான மக்கள் வாழும் இந்தியா பல்வேறு மதங்கள், சாதிகள், மொழிகள், உணவுகள், உடைகள், பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள் கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமை காணும் தேசம். எல்லா மக்களையும் அரவணைத்து எல்லோரின் வளர்ச்சிக்குமான ஒருங்கிணைந்த செயல்திட்டங்களை உருவாக்கி நாட்டை முன்னெடுத்துச் செல்வது ஒரு அசாதாரணமான சாதனை. அதை தம் கூர்நோக்கு சிந்தனையாலும் தொலைநோக்கு செயல்பாடுகளாலும் திறம்பட செய்து மக்களின் இதயங்களை வென்றிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. 12 ஆண்டு கால பிரதமர் பொறுப்பை நிறைவு செய்து வரலாற்று வரிசையில் 3வது இடத்தை பெற்றிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. நீண்ட காலம் தொடர்ச்சியாக பிரதமர் பொறுப்பு வகித்தவர்களை பட்டியலிட்டால் அதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி 2வது இடத்தில் இருக்கிறார். கடந்த 2014ஆம் ஆண்டு தனி பெரும்பான்மையோடு இந்தியாவின் 14வது பிரதமராக ஆட்சி பொறுப்பை ஏற்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. 2019-2024 என அடுத்தடுத்த தேர்தல்களிலும் அவரையே மக்கள் தங்கள் பிரதமராக்கினார்கள். இந்த 12 ஆண்டுகளில் பல தடைகளை தகர்த்து பல மைல்கல்களை கடந்து இந்தியா ராஜநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு முதல் முறையாக அவர் பிரதமராக பொறுப்பேற்றபோது இந்தியா உலகின் 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தது. பிரதமர் மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளால் தற்போது ஜப்பானை பின்னுக்கு தள்ளி அமெரிக்கா, சீனா, ஜெர்மனிக்கு அடுத்து இந்தியா உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக உருவாகியிருக்கிறது. சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள யுத்தங்களால் உலகமே தவித்து வரும் நிலையில் அதன் தாக்கத்தை இந்தியாவில் கட்டுக்குள் வைத்திருக்கிறது மத்திய அரசு. இன்று வரை எரிபொருள் தட்டுப்பாடு வராமல் தற்காத்துக் கொண்டிருக்கிறது. எளிய குடும்பங்கள்

பயன்பாடுகள் பாதித்துவிடக் கூடாது என்பதற்காக எரிவாயு சப்ளை முறைப்படுத்தப்பட்டு எங்கும் தட்டுப்பாடு இல்லாமல் நிர்வகிக்கப்படுகிறது. இதெல்லாமே நல் ஆளுமைக்கான சான்றுகள். செல்லும் நாடுகளில் எல்லாம் பிரதமருக்கு பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் விருதுகளும் குவிகின்றன. உலகின் மாற்றங்களில் எல்லாம் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது. பல்வேறு சர்வதேச அமைப்புகளின் தலைமை பொறுப்புகள் இந்தியாவை தேடி வருகின்றன. சர்வதேச குழுக்களில் இந்தியாவின் குரல் வெகு கூர்மையாக கவனிக்கப்படுகிறது. தேசத்தில் அழுக்காக படிந்திருந்த ஊழலையும் முறைகேடுகளையும் ஒழிக்க 2016 மிக தைரியமாக பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்டார் பிரதமர். நாட்டின் மிக முக்கிய பொருளாதார சீர்திருத்தமாக பார்க்கப்படும் அந்த நடவடிக்கையால் வெளிப்படை தன்மையுடன் கூடிய ஒரு பொருளாதாரம் தேசத்தில் கட்டமைக்கப்பட்டது. அதேபோல் ஒரு தேசம் ஒரு வரி என்ற பெயரில் 2017 GST வரிமுறை அமல்படுத்தப்பட்டது. இன்று GST மூலம் கிடைக்கும் வரி வருவாய் 2,00,000 கோடி ரூபாயை கடந்துள்ளது. இந்தியாவின் மொத்த வரி நடைமுறையும் இதன் மூலம் சீர்திருத்தப்பட்டுள்ளது. எல்லை கடந்த பயங்கரவாதத்தை துளியும் பொறுத்துக் கொள்வதில்லை என்ற கடுமையான கொள்கையின் மூலம் சர்ஜிக்கல் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் என இந்திய மண்ணுக்கு அச்சுறுத்தல் தரும் தீவிரவாதிகளுக்கு அவர்களின் மொழியால் கடினமான பாடத்தை கற்பித்தது இந்தியா. இந்தியாவுக்கு எதிரான சதி வேலைகளில் ஈடுபடுபவர்கள் உலகின் எந்த மூலையில் ஒளிந்திருந்தாலும் தீவிரவாதம் அடியோடு வேரறுக்கப்படும் என்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் உறுதியுடன் செய்து வருகிறது. 1 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தலாம் என்ற ஒரு டிஜிட்டல் புரட்சியை 2015 டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் தொடங்கி வைத்தார் பிரதமர் திரு மோடி. 2025-26 நிதியாண்டில் மட்டும் UPI பண பரிவர்த்தனை 314,00,000 கோடி ரூபாயை தாண்டியிருக்கிறது. இதன் மூலம் வெளிப்படை தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் மூலம் வங்கி சேமிப்பு கணக்கு இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக 0 பேலன்ஸ் வங்கி கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டது. அதன் வழியாக இன்று அரசின் மானியங்கள் நேரடியாக மக்களின் கணக்கிற்கு சென்றடைகின்றன. அதனால் இடைநிலையில் இருக்கும் முறைகேடுகளுக்கு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் பாரத் எனப்படும் நலிவடைந்த குடும்பத்தினருக்கு ஆண்டுதோறும் 5,00,000 ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கான காப்பீடு, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை குடும்ப பெண்களுக்கு வைப்புத்தொகை இல்லாத இலவச சமையல் எரிவாயு வழங்கும் உஜ்வாலா திட்டம், விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் வருவாய் ஆதரவு திட்டம், ஒவ்வொரு கிராமத்திற்கும் குடிநீர் வசதியை ஏற்படுத்தும் ஜல்ஜீவன் மிஷன் என எளிய மக்களின் நல்வாழ்வுக்காக பிரதமர் திரு மோடியின் எண்ணத்தில் உதித்து உருக்கொண்ட திட்டங்கள் இன்று மிகச்சிறந்த விளைவுகளை உருவாக்கி வருகின்றன. 500,00,000 கோடி ரூபாயை இந்திய ரயில்வேயை நவீனப்படுத்துவதற்காக இந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசு செலவு செய்துள்ளது. அதன் மூலம் இன்று ரயில்வே துறை புதுப்பொலிவு பெற்றிருக்கிறது. சிறு குறு தொழில் தொடங்குபவர்களுக்கு எளிய முறையில் 1,00,000 ரூபாய் வரை பிணையில்லா வங்கி நிதியுதவி வழங்கும் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, திறந்தவெளி மலம் கழித்தலை ஒழித்து சுகாதாரம் மற்றும் தூய்மையை பேண நாடு முழுவதும் கோடிக்கணக்கான கழிப்பறைகளை கட்டிய வரலாற்று சிறப்புமிக்க தூய்மை பாரத இயக்கம், ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருந்துகள் மிக குறைந்த விலையில் கிடைக்க வழி செய்யும் பிரதமரின் பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா திட்டம், அனைவருக்கும் வீடு என்ற இலக்குடன் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற ஏழைகளுக்கு தரமான வீடுகள் கட்ட நிதியுதவி வழங்கும் திட்டம், ரயில்வே, நெடுஞ்சாலைகள் உள்பட நாட்டின் உள்கட்டமைப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து விரைவாக செயல்படுத்த உருவாக்கப்பட்ட பிரதமரின் கதிசக்தி, நாட்டின் 100 முக்கிய நகரங்களை நவீன உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப வசதிகளுடன் மேம்படுத்தும் ஸ்மார்ட் சிட்டி மிஷன், இயற்கை சீற்றங்களால் பயிர்கள் சேதமடையும் போது விவசாயிகளுக்கு குறைந்த பிரீமியத்தில் நிதியுதவி வழங்கும் பிரதமரின் பயிர்காப்பீட்டு திட்டம் என இந்த 12 ஆண்டு காலத்தில் மத்திய அரசு உருவாக்கியுள்ள திட்டங்களை வரிசைப்படுத்தினால் பக்கங்கள் போதாது. பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தை உயர்த்தவும் அவர்களின் கல்வியை உறுதி செய்யவும் கொண்டுவரப்பட்ட பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் விழிப்புணர்வு திட்டம், இதோடு இணைந்த சுகன்யா சம்ருதி யோஜனா என எல்லா தரப்பையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வளர்ச்சியை நோக்கிய ஏராளமான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசு இந்த 12 ஆண்டுகளில் உருவாக்கியுள்ளது. கோவிட் பெருந்தொற்று உலகத்தையே முடக்கி போட்டிருந்த சூழலில் முன்னெழுந்து தடுப்பூசியை கண்டறிந்து அந்த நுண்கிருமியை வென்று ஒழித்ததில் இந்தியாவின் பங்கு

0: அங்கு முக்கியமானது. பெரிய நாடுகளே நிலை குலைந்து நின்றபோது தேசத்தை சிறப்புற வழிநடத்தி அந்த பேரிடர் காலத்திலிருந்து மக்களை மீட்டெடுத்த பெருமை பிரதமர் திரு நரேந்திர மோடியே சேரும். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தொடங்கப்பட்டு தற்போது வரை நீட்டிக்கப்பட்டுள்ள பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் மூலம் 80 கோடிக்கும் அதிகமான ஏழைகளுக்கு மாதந்தோறும் 5 கிலோ இலவச ரேஷன் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றவும் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கவும் தொடங்கப்பட்ட முதன்மை திட்டமான மேக் இன் இந்தியா திட்டம் இந்திய இளைஞர்களுக்கு மிகப்பெரும் புத்தெழுச்சியை உருவாக்கியிருக்கிறது. இளைஞர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்துறை தொடக்கங்களுக்கு வரிவிலக்கோடு கடனும் வழிகாட்டுதல்களும் வழங்கும் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் உலகுக்கே முன்னுதாரணமானது. கோவிட் காலத்திற்கு பிந்தைய பொருளாதார மீட்புக்காகவும் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா தனித்து இயங்கவும் கொண்டுவரப்பட்ட 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சுயசார்பு இந்தியா இயக்கம் இந்திய தற்சார்புக்கு மிகப்பெரும் ராஜபாட்டையை உருவாக்கியிருக்கிறது. பாரம்பரிய கைவினைஞர்கள், தச்சர்கள், பொற்கொல்லர்கள் போன்ற 18 வகையான கைத்தொழில் செய்பவர்களின் திறனை மேம்படுத்தி அவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் மற்றும் நவீன கருவிகள் வழங்கும் PM விஸ்வகர்மா திட்டம் கைவினை கலைஞர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளியை உருவாக்கியிருக்கிறது. சொல்ல தீராத திட்டங்களை உருவாக்கி அனைவருக்குமான ஒருங்கிணைந்த வளர்ச்சியை இலக்காக கொண்டு தீர்க்கமான, தீர்மானமான, திடமான கொள்கைகளோடு இயங்கும் இந்திய பிரதமருக்கு 12வது ஆண்டில் மொத்த இந்தியாவும் நன்றி செலுத்துகிறது, பெருமிதம் கொள்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
3: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

வாழ்க்கையில நாம எடுக்கும் முடிவுகளும் செய்யும் செயல்களும் வெற்றி அடையணும்னா நம்மள்ட்ட ரெண்டு குணம் இருக்கணும். ஒன்று அமைதி, இன்னொன்று வேகம். அதாவது எதிலையுமே பரபரப்பு தேவையில்லை, ஆனால் சுறுசுறுப்பு தேவை. உங்களுடைய சுறுசுறுப்பான இக்காலையில் ஆகாஷ்வாணி திருச்சி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மலர்கிறது காலை மலர்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேகாலயா தலைநகர் ஷிலாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற 2 நாள் கருத்தரங்கின் தொடக்க அமர்வில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சி நடவடிக்கைகளில் பங்கேற்க செய்யும் நோக்கில் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கொள்கைகள் வகுப்பது, தலைமைத்துவ பண்பை மேம்படுத்திக் கொள்வது போன்ற நிகழ்ச்சிகள் மை பாரத் இணையதளம் வாயிலாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் மற்றும் கள அதிகாரிகளுக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பு இருக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா காட்சே வலியுறுத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இளையோர் சங்கங்கள் மற்றும் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதன் வாயிலாக வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள இளைஞர்களால் தவறான பாதையில் செல்லாமல் தடுக்க முடியும் என்று அவர் கூறினார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் சவால்களை கண்டறிந்து இளைஞர்களை சிறந்த முறையில் வழிநடத்த உதவிடும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு 30 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக அவர் கூறினார். நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். பெட்ரோல் நிரப்பு மையங்கள் முழுமையாக செயல்பட்டு

0: வருவதாகவும் அவர் கூறினார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங் லைன் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அவரது இந்த பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையேயான பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சு வார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று அவர் தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையில் எல்லைகளை வரையறை செய்வது, எல்லைப்புற மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உகாண்டாவில் நிலவி வரும் பொது சுகாதார சூழலை கருத்தில் கொண்டு மருந்துகள் உட்பட தேவையான உதவிகளை அந்நாட்டிற்கு வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக புலம்பெயர்வது தொடர்பான கேள்விக்கு அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். வளைகுடா பகுதியில் 11 இந்திய கப்பல்கள் நிற்பதாகவும் 14 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியா வந்தடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர அடுத்த வாரத்தில் அமெரிக்க பிரதிநிதிகள் குழு இந்தியா வரவுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்வதற்கான முயற்சிகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவா மாநிலம் உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைநகர் பனாஜியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். கோவா விடுதலை பெற்றதில் இருந்து இந்தியாவின் ஒரு மாநிலமாக உருவெடுத்தது வரையிலான பயணத்தை குறிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி வெளியிடும் வருடாந்திர அறிக்கையில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற நிதி மோசடி தொடர்பான வழக்கு விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த நிதியாண்டில் இதன் மதிப்பு 48021 கோடி ரூபாயாக உள்ளது என்று அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. பொது மற்றும் தனியார் வங்கிகளில் நடைபெறும் நிதி மோசடிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ள போதிலும் அண்மை ஆண்டுகளில் அதன் மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிமை கோரப்படாமல் உள்ள நிதிசார் சொத்துக்கள் குறித்த தகவல்களை எளிதாக கையாளும் வகையில் பொது இணையதள சேவையை நிதிசார் சேவைகள் துறை தொடங்கியுள்ளது. பொதுத்துறை வங்கிகள் கூட்டமைப்பின் ஒத்துழைப்புடன் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. உரிமை கோரப்படாத வைப்புத்தொகை, காப்பீடு, பங்குகள், டிவிடன் மற்றும் பரஸ்பர நிதி போன்றவை குறித்த தகவல்களை பெறுவதற்கான வசதிகளும் இந்த இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த இணையதளம் எளிதில் பயன்படுத்தும் வகையிலும் வெளிப்படைத்தன்மையுடனும் மக்களை மையமாக கொண்ட நிதிசார் கட்டமைப்பாகவும் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 958 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி 397 வார்டுகளிலும், சிரோன்மணி அகாலிதள் 192 இடங்களிலும், பிஜேபி 172 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஈரான் உடனான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வென்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அனுமதி கிடைத்தவுடன் இந்த பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் குறித்து எவ்வித ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை என்று ஈரான் செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.

0: நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானா, மத்திய பிரதேசத்தில் இன்று வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்திய கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங்லைன் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: விலை தினம் மாறினாலும் அதோட தரம் மாறாது. அதுபோலதான் குணமும் நேர்மையும் காலத்துக்கும் மாறாது. இனி தெரிந்து கொள்ளலாம் தங்கம் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 14,601 வெள்ளி 1 கிராம் 290.10 விற்பனையாகிறது. கருப்பு தங்கம் சொல்லக்கூடிய பெட்ரோல் 1 லிட்டர் 107.84 டீசல் 1 லிட்டர் 99.65 விற்பனையாகிறது.

இனி தெரிந்து கொள்ளலாம் மேட்டூர் அணை நிலவரம். மேட்டூர் அணை நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.04 அடியாகவும், அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1265 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது.

0: கோடை விடுமுறைய ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணாலும் ஸ்கூல மிஸ் பண்றோன்னு பல பேருக்கு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ பாக்கலையே அப்படின்னு தோணும். லீவ் முடிஞ்சு எப்ப ஸ்கூலுக்கு போவோம், போன உடனே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லீவ்ல நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்றதுக்காக ஆவலா காத்திருக்கீங்களா? அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னென்னலாம் சொல்லலான்னு யோசிச்சுக்கிட்டே இப்ப கேளுங்க காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் ஆர் பாலகணபதி அவர்கள். வணக்கம் டாக்டர். முகப்பரு யாருக்கெல்லாம் ஏற்படலாம், அதுக்கான நவீன சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு, முகப்பருக்கள் வராம தடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் டாக்டர்?
1: முகப்பருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு 13-14 வயசுல நமக்கு ஹார்மோன்கான தேவையோ ஹார்மோன்கான மாற்றங்கள் ஏற்படுறப்ப வரக்கூடிய ஒரு விஷயம். சோ நம்மளோட ஹார்மோன் என்ன பண்ணுது, ஹார்மோனோட ஒரு சிலமான வேலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எண்ணெய் குழாய் மேல அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். இந்த எண்ணெய் குழாய்கள்ல அதுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதிகமா எண்ணெய் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். சோ அப்ப அந்த எண்ணெய் அதிகமா துளி ப்ரொடியூஸ் ஆறப்ப அந்த இடத்துல நமக்கு சில விதமான சேஞ்சஸ் ஏற்படுறப்ப நமக்கு முகப்பரு வருது. சோ நம்மளோட டயட், நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்மளோட ஸ்லீப், நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், இது எல்லாமே ஆக்னே மேல ஒரு விதமான ரோலை பிளே பண்றது. சோ டயட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா நம்மளோட டைரி ப்ராடக்ட்ஸ், பால், பால் சேர்ந்த விஷயங்கள், இது எல்லாமே நம்மளோட ஆக்னேக்கு நல்லது கிடையாது. சோ அப்ப அதை கொஞ்சம் மாடரேட் பண்ணிக்கிறதோ தவிர்த்துக்கிறதோ நமக்கு நல்லது. இது தவிர ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ், ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ்னா என்ன, ரொம்ப சுகரியா இருக்கக்கூடிய ஐட்டங்கள் எதெல்லாம், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸு, பால் ஸ்வீட்டு, இதெல்லாத்தையும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இது தவிர டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதர் ஜங்க் ஐட்டம்ஸ், பீட்சாஸ், சிக்கன் 65, இதெல்லாமும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறது நம்மளோட ஆக்னேக்கு நல்லது. ஆக்னேவை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளோட ஹார்மோனை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆக்னே மேலே ஒரு இம்பாக்டை ப்ளே பண்ணலாம். அப்போ நம்ம ஒழுங்காக தூங்கலை அப்படின்னா என்னாகும், நம்மளோட ஹார்மோன் மேலே இட் வில் ப்ளே ஏ ரோல். ஸோ என்ன ஹார்மோன் மேலே, நம்மளோட ஆண்களுக்கான ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன், அது மேலேயும் ஒரு ரோல் இருக்கலாம். அதே மாதிரி இன்சுலின்கிற ஒரு ஹார்மோன் மேலேயும் இதுக்கு ஒரு ரோல் இருக்கலாம். லேட் நைட் நம்ம சாப்பிட்றப்ப இதெல்லாமே என்ன ஏற்படுத்தும், இன்னும் நமக்கு ஆக்னே வரத்துக்கு ஒரு சாத்திய

0: குறிகளை ஏற்படுத்தும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸ்லீப்பும் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இது தவிர முகப்பருவை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணுறப்ப காலையில் ஒரு தடவையும் நைட்டு ஒரு தடவையும் மட்டும் யூஸ் படுத்தணும். ரொம்ப ஒரு 3-4 தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப திருப்பி என்ன நிறையா ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்ன நிறையா ப்ரொடியூஸ் ஆகிறப்ப அதுவே திருப்பி ஆக்னேவை ஏற்படுத்தும். இது தவிர ரொம்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் முகத்தில் போடுறப்ப அதுவுமே ஒரு சில நேரங்களில் ஆக்னேவை ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இது தவிர ஹோம் ரெமெடிஸ் ஆக்னேக்கு பண்ண வேண்டாம். சில பேர் டூத் பேஸ்ட்டோ இல்லாட்டினா வேறு சில விஷயங்களோ ஆக்னே மேலே போடுவாங்க. இதெல்லாம் பர்மனெண்ட்டாக தழும்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது தவிர முகத்தில் இருக்கக்கூடிய ஆக்னேவை கையை வச்சு மெனிப்புலேட் பண்ணுறதோ பிக் பண்ணுறதோ கண்டிப்பாக பண்ண வேண்டாம். இன்றைக்கி தேதியில் ஆக்னேக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டில் முக்கியமான விஷயம் ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ், ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் அண்ட் ஒரு நல்ல சன்பிளாக். இது மூணுமே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது தவிர 1 or 2 ப்ரிப்பரேஷன்ஸ் ஆக்னே மேலே போடுறதுக்கு நம்ம கொடுப்போம். ஸோ இதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர இன்னைக்கு தேதியில் ஆக்னேக்கு அட்வான்ஸ்டாக நிறைய விதமான கெமிக்கல் பீல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பீல்னா என்ன, நம்மளோட முகத்தில் இருக்கக்கூடிய ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிளான்ஸ் மேலே ஒரு சில பீலுக்கு ஆக்ஷன் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட சூப்பர்ஃபிஷியல் லேயரையே எடுக்கக்கூடிய அப்படின்னா என்ன, கொஞ்சம் அகற்றி எடுக்கக்கூடிய ஒரு சில பீல்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட சூப்பர்ஃபிஷியல் லேயருங்கிறது ஒரு 30-40 நாள் அதுவாக பீல் ஆகக்கூடிய ஒரு விஷயந்தான். அதை நம்ம ஈவனாக பண்ணுறப்ப அதுவுமே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் உங்களோட ஆக்னேக்கு, பிக்மெண்டேஷனுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும். ஸோ இது தவிர ட்ரீட்மெண்ட்ஸ்னு பார்த்தோன்னா வேறு சில விதமான லேசர்ஸ் நம்மளோட ஆக்னேக்கு பின்னாடி வரக்கூடிய தழும்புகளுக்கு இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷனல் CO2 லேசர்னு சொல்லுவோம். அது தவிர மைக்ரோ நீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்குவென்சி டிவைஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்மளோட தழும்புகளுக்கு நல்ல ரிசல்ட்டை தரும்.
1: படர்தாமரைக்கான நல்ல ஆலோசனைகளோட நாளைய மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி தோல்நோய் நிபுணர் மருத்துவர் ஆர். பாலகணபதி அவர்கள். இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 kHz காலை மலர். இனி தெரிந்து கொள்ளலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி கிலோ 1 க்கு ₹40, கத்திரிக்காய் 90, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 24, கொத்தரங்காய் 30, சின்ன வெங்காயம் கிலோ 1 க்கு 70, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 50, சுரைக்காய் 26. சவுச்சவ் கிலோ 1 க்கு ₹44, புடலங்காய் 48, பீக்கங்காய் 50, முள்ளங்கி 40, கருணைக்கிழங்கு 90. சேப்பங்கிழங்கு கிலோ 1 க்கு ₹60, சேனைக்கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 30, கேரட் 90, முட்டைக்கோஸ் 50. பீட்ரூட் கிலோ ₹50, காலிஃப்ளவர் பூ 1 க்கு ₹50, எலுமிச்சை பழம் 1 க்கு ₹8, கொய்யாப்பழம் கிலோ 1 க்கு ₹120, பூசணிக்காய் 22, பரங்கிக்காய் 22. ஆப்பிள் பழம் கிலோ 1 க்கு ₹310, ஆரஞ்சு 170, மாதுளை 290, திராட்சை 100. இதுவரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர். விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா அவர்களின் நினைவாக தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வீர தீர செயல் புரிந்த பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தங்க மூலம் பூசப்பட்ட வெள்ளி பதக்கம் விருது மற்றும் ரூபாய் 5 லட்சம் ரொக்கம் ஆகியவை வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இவ்விருது பெற 2026ஆம் ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இவ்விருதுக்கு தமிழக அரசின் awards.tn.gov.in என்ற விருதுகள் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க செய்ய கடைசி நாள் ஜூன் 19ஆம் தேதினு அறிவிச்சிருக்காங்க மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள்.

இணங்கிக்கிறோம் திரிஷா பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர். முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் முதலமைச்சர் தாய் மாணவர் திட்டம் மூலம் இல்லம் தேடி குடிமைப் பொருட்கள் வரும் June 2-3 ஆகிய தேதிகளில் விநியோகம் செய்யப்பட உள்ளதால் இந்த 2 தினங்களில் பயனாளிகள் குடிமைப் பொருட்களை அவர்களின் இல்லங்களிலேயே பெற்றுக்கொண்டு பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசையில் காலை மலரில் இனி கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கரூர், சேலம், ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில். மலர்கள் தேடும் வண்டு போல மனித மனம் தேடும் இன்பம் கிடைப்பதோ சில துளிகள், காத்திருப்பதோ பல வழிகள். இன்பம் எனும் தேனை பருக துன்பம் எனும் பூக்களை தாங்க வேண்டும். கசக்கும் அனுபவங்களை வென்றுவிட்டால் வாழ்க்கை என்றுமே இனிக்கும் தேன்தான். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் அருமையான பாடல்கள் கேட்கும் நேரம், இதே ராகம் ஒலிக்கும் நேரம். உங்களுக்கு விருப்பமான புது புது பாடல்களை 938-546-102 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பலாம். உங்கள் அழகான பேர், ஊர் பேரோட என்ன புது பாட்டு பிடிக்கும், அது என்ன படம் அப்படின்னும் அனுப்புங்க. திருவரம்பூர்லேருந்து ராமலட்சுமி கேட்ட பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: அன்னை வானொலிக்கும் அறிவிப்பாளருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்றவங்க குப்பு ரெட்டிப்பட்டி குருசாமி, செல்வி, சூர்யா, தினேஷ் இவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்கிற பாட்டு புஷ்பா படத்திலிருந்து.

இதயராகம் நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் கீரனூர்லேருந்து பிரகாஷ், ரக்ஷனா, லிபிகா, கீர்த்தி, தவனேஷ் இவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்கிற பாட்டு என்ன சார் உங்க சட்டம் படத்திலிருந்து.

0: carries a picture of Blue Origin's New Glenn rocket exploding in a massive fireball during a test on a Florida launch pad as the firm was preparing the vehicle for its fourth launch, slated to deploy a batch of satellites for Amazon's Leo. In its editorial, Breather for Now, For How Long? The Times of India writes that as a tentative US-Iran deal awaits Trump's signature, the global economy is hoping for a break. But geopolitics, as well as politics in Trump camp and among Iran hardliners, means conflict can restart after a few months. And finally, demand for gold turning cold on steep duty hike. Under that headline, the Economic Times says that gold sales have fallen 70% on muted consumer sentiment, already hurt by surge in fuel and food prices. And with that, it's back to you, Naresh.
1: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Center asked oil marketing companies to build 30 days LPG reserves as West Asia conflict persists. National Family Health Survey shows major gains in maternal and child health. Institutional deliveries rise to 90.6%. Myanmar President Min Aung Hlaing to arrive in India this morning on a five-day visit. IMD forecasts heavy rainfall and thunderstorms across several states in the country today. Indian athletes shine at Asian Under-20 Athletics Championships in Hong Kong, clinch 7 medals, including 4 gold on day 2. And in IPL cricket, Gujarat Titans beat Rajasthan Royals by 7 wickets to set up title clash with Royal Challengers Bengaluru. And with that, we end the morning news. Have a nice day.
2: 8:30 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: இதயராகும் நிகழ்ச்சியில வான வீதியில் ஓர் இசை நூலகம், திருச்சி வானொலிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்றவங்க தேனி மாவட்டம் பனைபுரம் ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன், இவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்ட பாட்டு

பாட்டு கேட்டீங்க கூலி படத்துல இருந்து. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில இன்னைக்கு காலையில 9 மணிக்கு ஆலபிபி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு, பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்த நிகழ்ச்சி அரங்கிசையாக 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு, 10:30 பாகுபலி படத்துல இருந்து பாடல்களை கேட்கலாம், 10:45 சயின்ஸ் பீடியா உயிர் மருத்துவ அறிவியல் காட்டும் வழிகள் பத்தி உயிர் மருத்துவ உதவி பேராசிரியர் பி மதனவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இப்போ இதே ராகம் நிகழ்ச்சியில பாடல்களை அனுப்புங்க கேளுங்க அப்படின்னு சொன்னவன யார் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்கன்னா, இனிய காலை வணக்கம் சொல்லி அல்லிநகரம் எஸ் மகாதேவன். என்ன பாட்டு தெரியுமா, மதராசி படத்திலிருந்து இவங்க பாட்டு கேட்டிருக்கிறாங்க.

கிட்டத்தட்ட 400 பில்லியன் மரங்கள் இருக்கிற அமேசான் மழை காடுகள் தங்களுக்கு தேவையான மழையை தாங்களே உருவாக்கிக் கொள்ளும் ஆற்றல் பெற்றது. ஆண்டுதோறும் சஹாரா பாலைவனத்திலிருந்து காற்றில் அடித்து வரப்படும் 180 பில்லியன் டன் புழுதியும் தாதுக்களும் அமேசான்ல தாவரங்கள் வளர முக்கிய உரமாக இருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியம்தான் இல்லையா? வன சூழலியல் நிபுணர் டாக்டர் கே கந்தவேல் அவர்கள்கிட்ட கேட்கறதுக்கு கேள்விகளும் சந்தேகங்களும் உங்களுக்கு இருக்கா? வாங்க வனமும் வளமும் பத்தி பேசலாம். எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில இன்னைக்கு காலையில பகல் 12:10 சங்கீத சாரல் தருவது வி சுரேஷ் பாபு அவர்களின் வயலின் இசை. இப்போ இதே ராகம் நிகழ்ச்சியில யாரு பாட்டு கேட்டிருக்கிறாங்கன்னா சுமித்ரா கள்ளக்குறிச்சியிலிருந்து. இவங்க கேட்ட பாட்டு தாய் கிழவி படத்திலிருந்து.

0: நிறைவு பெற்றது இதயராகம். இதயராகம் நிகழ்ச்சிக்கு பாட்டு கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில தாவர பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு பத்தி திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஷீபா ஜாய்ஸ் ரோஸ்லின் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. புத்தம் புது பாடல்களின் வழியே இளையோரை கவர்ந்து பயணத்தின் போது தோழமையாய் தொடர்ந்து இளையோரின் இனிய கனவுகளை நினைவுகளை மெல்ல அசை போட்டு இன்பத்தை இதமாய் தந்திடும் தங்கள் பாசப்பண்பலையில் பயணம் செய்த அனுபவங்களை பகிர்கின்றனர் நம் இளம் நேயர்கள். இளையோர் நாடும் இனிய வானொலி.
3: ஹாய், ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
4: ஹாய் மேம், என் பேரு ராபின், நான் குன்னூர்ல இருந்து
3: வரேன். சொல்லுங்க ராபின், உங்களோட ரேடியோ அனுபவம், நீங்க எந்த அளவுக்கு ரேடியோ கேக்குறீங்க, என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரேடியோல?
4: நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் ரேடியோ அவ்வளவு கேட்க மாட்டேன் மேம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரேடியோ நார்மலா இந்த கார் டிராவல் அப்ப கேட்க ஆரம்பிச்சேன். கேட்க ஆரம்பிக்கிறப்ப எனக்கு மைண்ட்ல நிறைய ரிலாக்ஸேஷன் கிடைச்சு. சாங்ஸா இருக்கட்டும், நியூ சாங்ஸ் போடுறாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க, நம்ம ஜென்ரல் நாலேஜ் நிறைய இருக்கு, அப்டேட்டட் நிறைய இருக்கு. நம்ம எதுனாலும் ஒரு ரோட்ல போறோம், ஒரு டிராபிக் இருக்குன்னா கூட ரேடியோல அப்டேட் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரேடியோ வந்து நமக்கு ஃப்ரெண்ட் மாதிரி எல்லா இடத்துலயும் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க. அதுலயும் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்பேன், நிறைய சாங்ஸ் கேட்பேன். ஸ்பெஷலி நான் ஊட்டியில இருக்கறனால ஊட்டியில ஆகாஷ்வாணி ஊட்டி இருக்கு. அந்த சாங்ஸா இருக்கட்டும், ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், பர்சனலா அவங்க நீலகிரிக்காக போடுற ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கும்.
3: என்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப விரும்பி கேட்பீங்க
4: மேம்? அதுல யங்ஸ்டர்ஸ்க்காகவே ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க, இளமை உலகம் பண்றாங்க. முதல்லாம் வந்து ஊட்டி பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் போடுவாங்க, நம்ம கார்லயே அப்படியே டான்ஸ் ஆடிட்டே போலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அந்த அளவுக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அது நல்லா இருக்கும். நானும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன், ஹாப்பியா இருக்கும். அதுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கும், ஏன்னா நம்ம கேட்கற சாங்ஸ் வந்து ஒரு 1000 பேர் கேட்கும் போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லைங்களா? நம்ம பர்சனலா கேட்ட சாங்ஸ் அந்த மாதிரி நான் நீங்கள் கேட்டவையா இருக்கட்டும், இசை மழையா இருக்கட்டும், நேர் விருப்பமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல வந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்பவே ஹாப்பியா இருந்திருக்கேன்.
3: இந்த ப்ரோக்ராம்ஸ் இன்னும் கொஞ்சம் இந்துவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் திங்க் பண்றீங்களா?
4: இப்போதைக்கு அந்த மாதிரி உண்மையாவே சொல்றேன், எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே நமக்கு அப்டேட்டடா தான் கொடுக்குறாங்க, எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும் தான் சொல்றாங்க. சோசியல் மீடியான்னு போனீங்கன்னாக்கா எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். அதுல நல்லதும் வரும், கெட்டதும் வரும், எல்லாமே. நம்ம குழந்தைங்க கூட எது கேட்பாங்க எது பாப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ரேடியோ பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. குழந்தைங்களுக்கு ரேடியோ போட்டு கொடுத்தீங்கன்னா கூட அவங்க கேட்கறதுல வெறும் நல்ல விஷயம் மட்டும்தான் இருக்கும். ஒரு சாங்ஸ் கேட்கறது உங்களுக்கு மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்கும் அது பிடிக்கும். யாரா இருந்தாலுமே ஒரு சாங்ஸ் கேட்டோம்னா அதோட ரிலாக்ஸ் இருக்கு பாருங்க, அது அனுபவிச்சாதாங்க அந்த ஃபீல் தெரியும். நீங்க வீடியோ பார்த்து அதை என்ஜாய் பண்றதை விட காதுல ஹெட்செட் போட்டு கேட்கறதோ, நார்மலா கேட்கறதோ, டீ கடையில டீ குடிக்கும் போது கேட்கறதோ, அந்த அனுபவமே சூப்பரா இருக்குங்க. அனுபவிச்சு பாருங்க, அது அப்பதான் அதோட ஃபீல் நல்லாவே தெரியும்.
3: ஓகே, இப்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு ரேடியோ எந்த அளவுக்கு கொண்டு போகலாம், அதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன?
4: கண்டிப்பா ஆனா அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும். ஏன்னா ரேடியோ

நமக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் செய்யறாங்க அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நமக்கு எல்லாமே ஜென்ரல் நாலேஜான விஷயம் எல்லாமே சொல்லி தராங்க. மூணாவது விஷயம், நல்ல சாங்ஸ் போடுறாங்க, பாஸ்பீட்டா இருக்கட்டும் இல்ல சோகமான நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க சாங்ஸ் கொடுத்து நம்மளை எப்பயுமே ஹாப்பியா வச்சுக்கிறாங்க, ரிலாக்ஸா வச்சுக்கிறாங்க. அதனால எப்பயுமே யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா, அவங்க எஜுகேஷனுக்காக ஃபியூச்சர்ல அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும் அப்படின்னா ரேடியோ எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யும். போன் சிக்னல் கிடைக்காத இடத்துல கூட ரேடியோ ஒர்க் ஆகும். அந்த இடத்துல கூட ஒரு நமக்கு அப்டேட்டடான விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா ரேடியோ கண்டிப்பா வேணும். நீங்க சோசியல் மீடியாவை ரொம்ப யூஸ் பண்ற மாதிரி ரேடியோவும் கேட்டு பாருங்க. கேட்டு பாத்தீங்கன்னா தான் அதுல உங்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயம் இருக்குங்கிறது உங்களுக்கு கேட்க கேட்கதான் புரியும். ஏஐ வந்ததுனால உங்களுக்கு விஷுவல் எல்லாமே மாறிடுச்சு, எதுவுமே உங்களுக்கு நம்புற மாதிரியே கிடையாது. நம்ம பாக்குற விஷயம் நம்பலாமா வேணாமான்னு தெரியல. இதே ரேடியோல அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்க டைரக்டா லைவ் பண்றாங்க, டைரக்டா நம்ம கேக்குறோம்.

0: இதே ரேடியோல அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்க டைரக்டா லைவ் பண்றாங்க, டைரக்டா நம்ம கேட்கறோம், அதுல எந்த ஒரு ஃபேக்கான விஷயமும் கிடையாது. அதை யூஸ் பண்ண பழகுங்க, யூஸ் பண்றதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்க நல்லது மட்டுமே கேட்கணும், நல்லது மட்டுமே யோசிக்கணுங்கிறதுக்காக நான் இதை வந்து சொல்றேன்.
1: சோ நல்ல விஷயங்களை மட்டுமே அவங்க வந்து கேட்கறதுக்கு ரேடியோ வந்து நிச்சயமா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரேடியோ கேட்க வச்சீங்க குழந்தைங்களை அப்படின்னா நிச்சயமா நல்ல விஷயங்கள் மட்டும் அவங்களுக்கு போய் சேரும், அவங்களும் அதுல அப்படியே என்கேஜ் ஆயிருவாங்க. அந்த வீடியோ அந்த ஸ்கிரீன் டைம் எல்லாம் கம்மியாயிடும். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ சோ மச் மேம்.
1: ஹாய் வணக்கம், உங்க பேரு உங்களை பத்தி சொல்லுங்க.
2: ஹாய் வணக்கம், என் பேர் லிவ்யா.
1: என்ன பண்றீங்கப்பா?
2: நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அட்வொகேட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே, நீங்க ரேடியோ கேக்குறீங்களா?
2: ரேடியோ கேப்பேன்.
1: யங்ஸ்டர்ஸ் டிராவல் பண்ணும்போது நிறைய கேட்பாங்க, சோ உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா?
2: டிராவல் பண்றப்ப கண்டிப்பா சாங்ஸ் கேட்டிருக்கோம், ரேடியோ கேட்டிருக்கேன்.
1: என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க, என்னென்ன விரும்பி கேட்டிருக்கீங்க, இத பத்தி சொல்லுங்க.
2: விரும்பி கேட்டதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நல்லா இருக்கும். இந்த லிசனர்ஸ் சாய்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ், டூரிஸ்ட் சாய்ஸ், உழவர் மனம், இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். கேட்டிருக்கேன் இதெல்லாம். அப்புறம் ஒரு பட பாடல்கள், இந்த காலத்துக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேவையானது வந்து இந்த சாங்ஸ் தான். சாங்ஸ் இல்லாம நாங்க இருக்க மாட்டோம். அப்படி இருக்கப்போ ஒரு பட பாடல்கள் கேக்குறப்போ ஒரு மூவிய பார்த்த மாதிரி இருக்கும், அது பிடிக்கும் ரொம்ப.
1: ஓகே, இந்த பிலிம் ரிவ்யூஸ் எல்லாம் போடுறோமே, அதெல்லாம் கேக்குறீங்களா?
2: கேப்போம். அதுவும் மூவி பாக்குற மாதிரி தானே, நம்ம மூவி போனை எடுத்து பாக்குறதுக்கு பதிலா நம்மளுக்கு வந்து இப்படி காதால கேட்டுட்டு நம்ம போறப்போ வரப்போ கேட்டுட்டு இருக்கிறது ஒரு மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல், சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் அது கேக்குறப்போ.
1: அப்படியே ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டுட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க.
2: ஆமா, அதுலயும் ரொம்ப ரிவ்யூஸ் அவங்க கேட்டு நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மூவி பாத்துடணும் எப்படியாச்சும். அன்னைக்கு அந்த மூவி எல்லாம் பாத்துறது தான். ரேடியோ கேக்குறதுனால நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு.
1: சரி, ஓகே, உங்க லைஃப்ல உங்களை வந்து ரேடியோ எஃபெக்ட் பண்ண விஷயம், உங்களை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க?
2: அதனால இளமை உலகம், எங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி பேசுவாங்க இல்லைங்களா, அது கேக்குறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். அது இந்த ஏஜ்ல எல்லாருமே வந்து ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது கேக்குறப்போ நம்மளுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகுது, நம்மளும் ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி நம்மள பத்தியும் பேசணும்ன்ற ஆசை வருது அது கேக்குறப்போ.
1: ஓகே சூப்பர். சொல்லுங்க உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம். இப்ப நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, அதுல ஒரு மோஸ்ட் ஃபேவரட் ப்ரோக்ராம், நான் வந்து இதை மிஸ் பண்ணாம கேட்பேன் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கா?
2: வானவில் ப்ரோக்ராம் ரொம்ப விரும்பி கேட்டிருக்கேங்க. அந்த டைம்க்குன்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கேக்குறதுனா இந்த ப்ரோக்ராம் கேட்பேன். அது அந்த சாங் கூட கம்பேரிங் பண்ணி பண்றதுனால இப்ப கேக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதனால அது வந்து கேட்பேன். லிசனர்ஸ் சாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தரோட தாட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவங்க ஒரு சாங் கேக்குற விதத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் விதவிதமான சாங்ஸ், நம்ம இப்போ கேட்டோம்னாக்கா நார்மலா ஒன்னு ரெண்டு சாங்ஸ் தான் கண்டினியூவா கேட்போம், அதுவே லிசனர்ஸ் சாய்ஸ்ன்றப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாங்ஸ் கேட்பாங்க, நம்ம கேட்காத சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். சோ லிசனர்ஸ் சாய்ஸ் நானுமே கேட்டிருக்கேன், ரெண்டு மூணு டைம் நானுமே கேட்டிருக்கேன். சோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, சொல்லுங்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க?
2: கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இது கேட்கணும். அந்த காலத்துல வந்து ரேடியோ இல்லாம இருந்ததே இல்ல, இப்போ மொபைல் இல்லாம யாரும் இல்ல. சோ நம்ம குரோம்ல கூட யூஸ் பண்ணி நம்ம ரேடியோ வந்து கேட்டுக்கலாம், எந்த பிளேஸ்லனாலும் கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கூட ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணணும் இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்ல. சோ நம்ம டிராவல் பண்றப்போ இல்ல எங்க வீட்டுல வேலை செய்யறப்போ எப்பனாலுமே வந்து நம்ம வந்து ரேடியோ கேட்கலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி இது கேக்குறது வந்து ரொம்ப நல்லது, இதுல வந்து பேட் திங்ஸ் எதுவுமே கிடையாது. சோ நம்மளுக்கு இந்த காலகட்டத்துக்கு நீடடான விஷயங்கள் குட் திங்ஸ் மட்டும்தான் இதுல இருக்கு. சோ இத கண்டிப்பா எல்லாருமே வந்து யூஸ்ஃபுல்லா எடுத்துக்கணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதை வந்து கொண்டுட்டு போகணும், அதிகமான பேர் கேட்கணும் யங்ஸ்டர்ஸ்.
1: தேங்க்யூ சோ மச்.
2: தேங்க்யூ.

0: இப்போ நம்ம ஊட்டியில் இருக்கிறதுனால ஊட்டி எஃப்எம் வந்து கொஞ்சம் விரும்பி கேட்பாங்க.
1: ஓகே, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்ன சொல்வீங்க? என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அதிகமாக நீங்கள் கேட்குறீங்க?
0: டூரிஸ்ட் சாய்ஸ் நல்லாயிருக்கும். பின்ன மகளிர் மட்டும் அந்த விமென்ஸ்க்கான ப்ரோக்ராம்ஸ் சூப்பராக பண்ணுறாங்க. அது போக வந்துட்டு நிறைய பேர் நோட் பண்ணதில்லை, ஆனாலும் இந்த மார்னிங் ஃபிலிம் ரிவ்யூலாம் ஒன்று வரும் பாருங்க, திரைப்பார்வைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம், ஐ திங்க் இஸ் குட் ப்ரோக்ராம், நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, ஒரு புது டோனப்ல பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும், நான் அதை கொஞ்சம் விரும்பி கேட்பேன்.
1: ஓகே, நீங்க வந்து பாடல் கேட்ட அனுபவம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ரேடியோட பேசின அனுபவம், ரேடியோல பேசின எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க.
0: யா, ஒரே ஒரு டைம் கால் பண்ணி பார்த்தேன், பட் அப்போ கிடைக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், ட்ரை பண்ணும்போது ஒரு டைம் ஒரு கால் வந்துச்சு, எனக்கு அட்டன் பண்ணாங்க, எனக்கு ஒரு ரெட்ரோ சாங் பிடிச்சிச்சு, அப்ப கேட்டிருந்தேன் அந்த மாதிரி சாங் கொடுங்க.
1: அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது?
0: எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா இட்ஸ் குட், நல்லா இருந்துச்சு. ஏன்னா என் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது இந்த மாதிரிலாம், ஆனால் நல்லா இருந்துச்சு.
1: ஓகே, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ரேடியோவை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் நீங்க நினைக்கிறீங்க?
0: மீடியாஸ் மூழ்கி போன யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அதிகமா வந்து இந்த ரீல்ஸ் பாக்குறதுலயும் நீங்க செலவு பண்றதை விட ஒரு ரேடியோ கேட்கறது மூலமாவும் நீங்க ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது மூலமாவும் வந்து நிறைய விஷயம் கத்துக்கலாம்னு சொல்லுவேன் நான். அதாவது நீ போன்லயே நிறைய விஷயம் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு, பட் அதை சூஸ் பண்றது இல்ல நிறைய பேர். அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து தேவையில்லாத ரீல்ஸ் கண்டென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பாக்குறாங்க, அது வந்து தேவையில்லாத விஷயம். நல்ல விஷயம் பாக்கணும்னா கம்பல்சரி வந்து ரேடியோ கேளுங்க, ரேடியோல வந்து நிறைய நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கலாம், நிறைய விஷயம் கத்துக்கலாம். சோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இந்த ரேடியோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. சோ ரேடியோ வந்து கேட்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்ப கூடிய யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணுங்க, கீப் லிசனிங், தேங்க்யூ.
1: ஹலோ, வணக்கம், உங்க பேரு, உங்களை பத்தி சொல்லுங்க.
2: வணக்கம், என்னோட பேர் வந்து காவியா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஐடி செக்டரா?
2: ஆமாங்க.
1: வானொலி கேக்குற பழக்கம் இருக்கா?
2: இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நாங்க ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும் போது வானொலி கேட்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கு. அந்த நிகழ்ச்சிகள் வந்து அது மாத்திரம் இல்ல, நிறைய பயனுள்ள தகவல்கள் குடுக்கறாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு வந்து நாங்க அதை கேட்டு அதன்படி நாங்க அதை நாங்க பயன்படுத்திக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, மகளிர் மட்டும் அந்த ப்ரோக்ராம் வந்து பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அனுபவங்களை அதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க, பெண்கள் வந்து அது மூலமா நிறைய பயனடைறாங்க.
1: நீங்க வந்து ஒரு ஹோம் மேக்கராவும் இருக்கீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமும் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா வானொலி?
2: கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி டைம்ல வந்து ரொம்ப பிரஷரா இருக்கும் போது பொன்மாளி பொழுது அந்த மாதிரி பாடல்களை கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு, பாடல்களும் ரொம்ப நல்லா இருக்கு,
1: ஹாப்பியா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. எத்தனை மணில இருந்து நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க, எவ்வளவு நேரம் நீங்க கேப்பீங்க?
2: நான் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா லேப்டாப்பையும் ஆன் பண்ணிருவேன், எஃப்எம்யும் ஆன் பண்ணிருவேன். அப்படி கேட்கறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரஷர் இருக்காது, ஒர்க் பிரஷர் வந்து அதிகமா இருக்காது. கேட்டுட்டே வந்து அந்த பாடலை கேட்டுட்டே வந்து ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.
1: ஓகே, ரெகுலரா கேட்டு இருக்கவங்க எல்லாருமே இப்ப இந்த மாதிரி லிசனர்ஸ் சாய்ஸோ ஏதோ ஒரு சாய்ஸ் ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம வந்து கேட்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும் நினைப்பாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா?
2: இருக்குங்க.
1: என்ன ப்ரோக்ராம் ட்ரை பண்ணிருக்கீங்க?
2: நேயர் விருப்பத்துல எனக்கு பிடிச்ச பாடல நான் கேட்டிருக்கேன்.
1: எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்?
2: ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி எஃப்எம் எல்லாம் கேட்டோம் அப்படின்னா நம்மளோட லிசனிங் பவரும் வந்து அதிகமாகும், போன் பாக்குறதுனால நம்மளுடைய கண்ணு ரொம்ப அதிகமா வந்து பாதிப்படையுது. இந்த மாதிரி வந்து நம்ம எஃப்எம் கேட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ மேம்.
3: Walking slow-mo, மனசுல சோகம்.

0: ஹலோ, வணக்கம். உங்க பேர், உங்களை பத்தி சொல்லுங்க.
1: என் பேர் டேனியல். நான் வந்துட்டு குன்னூர்ல இருக்கேங்க.
0: ஓகே, என்ன பண்றீங்க நீங்க?
1: நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கேன்.
0: ரேடியோ கேக்குற பழக்கம் இருக்கா? வானொலி கேக்குறீங்களா?
1: யா, கேப்பேன். நான் டீ கடையில் இருக்கும் போது பின்ன கார்ல டிராவல் பண்ண டைம்லாம் கேட்டுட்டு இருப்பேன்.
0: ஓகே, என்ன எஃப்எம் நீங்க அதிகமா விரும்பி கேக்குறீங்க? என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பிடிச்சிருக்கு?
1: ஸ்டார்டிங் வந்து கோயம்புத்தூர் எஃப்எம்லாம் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ கரண்ட் டைம்ல

நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி எம் ராஜேஸ்வரி, படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இப்போது இடம்பெறுவது ஆலப்புழை பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு. பி யு கணேஷ், பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் ஏமினி வேகின் துணை என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, உசேனி ராகம், ஆதி தாளம்.

I'm

நேரம் 9:59. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆலப்புழை பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு. பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தாக்ஷாயணி முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தி, தோடி ராகம் ரூபகதாளம்.

பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத

நிகழ்ச்சியில் நிறைவாக எழுதா எழில் விருத்தம், அதனைத் தொடர்ந்து சரணு சரணு ஆனையா இயற்றியது செஞ்சுருட்டி ராகம் ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆலப்புழைப்பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் மொழியாக்கம் இடம்பெறும். நாடு முழுவதும் பள்ளிக் கல்வி கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இதன் ஒரு பகுதியாக அனைவருக்கும் கல்வி திட்டம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் பள்ளிகள் உள்ளிட்ட முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறினார். நாட்டு மக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதன் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகளாவிய எரிபொருள் விநியோக சவால்களை கருத்தில் கொண்டு பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். சென்னை தரமணியில் இயங்கும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கல்வி உதவித்தொகையுடன் கூடிய 5 ஆண்டு ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை பட்டப்படிப்பிற்கு வரும் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என அதன் இயக்குநர் அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தங்க கருட சேவை தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய உற்சவமான கருட சேவை உற்சவத்தை முன்னிட்டு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து இளம் பச்சை நேர பட்டுடுத்தி மலர் மாலைகள் திருவாபரணங்கள் அணிவித்து மேலதால பேண்ட் வாதியங்கள் முழங்க வேத பாராயண கோஷம் பாடி வர தங்க கருட வாகனத்தில் வரதராஜ பெருமாள் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தங்க கருட வாகனத்தில் வீதி விழா வந்த வரதராஜ பெருமாளை திரளான பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் அவர்தம் இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். திருச்சி, நாமக்கல், கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை தென்கொரிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

வணக்கம் மக்களே, தேவையில்லாத கவலைகளுக்கு எப்பவுமே நாம இடம் கொடுக்க கூடாதுங்க. எது வந்தாலும் துணிச்சலோட எதிர்கொள்ள கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நாம தாங்க ராஜா. நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இது போடு ஆட்டம் போடு.

நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டுட்டு இருக்கோம். இது போடு ஆட்டம் போடு. அடுத்த பாடல் உங்களை ஆட்டம் போட வைக்க வந்துட்டே இருக்குங்க. செம்பருத்தி படத்திலிருந்து.

10:15 ஆகுதுங்க. நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இது போடு ஆட்டம் போடு. அடுத்த பாடல் உங்களுக்காகவே வருதுங்க, திருடா திருடா படத்துல இருந்து.

கேட்டுட்டு இருக்கிறீங்க இது போடு ஆட்டம் போடு நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல. அடுத்த பாடல் உங்களுக்காகவே லேசா லேசா படத்திலிருந்து.

0: கேட்டு ரசிச்ச இந்த ஸ்கெட்ச் பாடலோட நிறைவுக்கு வருது போடு ஆட்டம் போடு. அடுத்ததா நாம கேட்க போறது
1: திருச்சி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 KHz இனி கேட்டு ரசிக்கலாம் உருப்பட பாடல்கள் பாகுபலி படத்திலிருந்து.

0: ஹலோ,
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனும் 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
1: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
2: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
2: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
2: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
3: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: கேட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சியில் உயிர் மருத்துவ அறிவியல் காட்டும் வழிகள். உயிர் மருத்துவ அறிவியல் அப்படிங்கிறது மனித உடல் நோய்கள் மருந்துகள் மற்றும் மருத்துவ தொழில்நுட்பங்களை அறிவியல் அடிப்படையில ஆய்வு செய்யும் ஒரு முக்கியமான துறை. இந்த படிப்புல மனித உடலோட அமைப்பு, உடல் செயல்பாடுகள், நுண்ணுயிரிகள், மரபியல், உயிர் வேதியியல் போன்ற பல விஷயங்களை கற்பிக்கிறாங்க. இந்த துறையோட முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, நோய்களை கண்டறிந்து புதிய மருந்துகளை உருவாக்கி மனிதர்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது தான். உயிர் மருத்துவ அறிவியல் படிக்கிறவங்களுக்கு மருத்துவமனை ஆய்வகங்கள்ல, மருந்து நிலையங்கள்ல, ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் உயிரியல் தொழில்நுட்ப நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்புகள் பெற முடியும். உயிர் மருத்துவ அறிவியல் குறித்தும் அதுல இன்னைக்கு என்னென்ன ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு, என்ன மாதிரியான உயர்கல்வி வாய்ப்புகள் இருக்கு, பிளஸ் டூ முடிச்ச மாணவர்கள் என்ன படிக்கலாங்கிற தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்க வராரு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் உயிர் மருத்துவ துறை பேராசிரியரும் தலைவருமான ஜி மதன் அவர்கள் உடன் உரையாடுகிறார். கே அடைக்கலராஜ் அவர்கள், வாங்க கேட்கலாம்.
1: வணக்கம் நேர்களே. நேர்களாய் உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
2: வணக்கம்
1: ஐயா. இன்னைக்கு இந்த உயிர் மருத்துவ அறிவியல் துறையில என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் இன்னைக்கு உலக லெவல்ல முன்னெடுப்பு போயிட்டு இருக்கீங்க?
2: இன்றைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா, இந்த மனித சமூகம் வந்து சந்திக்கக்கூடிய இந்த மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள்ல, இந்த புற்றுநோய், இதய சம்பந்தமான பிரச்சனைகள், நீரழிவு நோய் மற்றும் நரம்பியல் சம்பந்தமான மிக முக்கியமான பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா என்னுடைய ஆராய்ச்சி துறையில வந்து நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, புற்றுநோய்க்கு எதிரான அந்த மருந்து கண்டுபிடிப்பதில் வந்து நாங்க எங்களுடைய ஒரு பங்களிப்பு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, டார்கெட் ஓரியன்ட் ஸ்மால் மாலிகுலர் இன்ஹிபிட்டர் சொல்லக்கூடிய இலக்கு நோக்கிய சிறிய மூலக்கூறு தடுப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை வச்சுட்டு எப்படி அந்த புற்றுநோயுடைய செயல்பாட்டு திறனை வந்து நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில வந்து என்னோட ஆராய்ச்சி வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல பண்ணிட்டு இருக்கேங்க. இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் புற்றுநோயில வந்து நிறைய மார்பக புற்றுநோய் ஆகட்டும், கல்லீரல் புற்றுநோய் ஆகட்டும், கணையம் புற்றுநோய், இது மாதிரி நிறைய புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதுல ஒவ்வொரு புற்றுநோயினாலும் பாதிக்கக்கூடிய அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்குடைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் வந்து நம்ம உங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ்டா கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கும். அதாவது ஒரு தனித்துவமான துல்லிய புற்றுநோய் மருத்துவம் அப்படிங்கிறது வந்து இன்றைய காலத்துல வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றா இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரிசிஷன் கேன்சர் மெடிசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு நோயாளியினுடைய மரபணு, அந்த மூலக்கூறு, அந்த தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம அடிப்படையா வச்சுக்கிட்டு எப்படி அவருக்குண்டான ஒரு தனிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரிசிஷன் கேன்சர் மெடிசனுடைய ஒரு மிக முக்கியமான
1: நோயாளிக்கான மருந்து மாதிரியா, இல்ல அந்த அந்த குறிப்பிட்ட செல்களை எது பெருக்கம் அடையுதோ அந்த செல்ல போய்

0: தடுக்கிறதும்.
1: இப்ப வந்து பாத்தீங்கன்னா நோயாளியினுடைய, ஏன்னா ஒவ்வொரு நோயாளிக்கும் பாத்தீங்கன்னா அந்த மரபணு சார்ந்த அந்த ஜெனட்டிக் ப்ரொஃபைல் அப்படிங்கறது வந்து வெவ்வேறையா இருக்கும். ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீமோ தெரப்பி, ரேடியோ தெரப்பி என்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஜெனரலைஸா கொடுத்துட்டு இருந்தோம். இதன் மூலியமா என்ன பாத்தீங்கன்னா ஒரு புற்றுநோய் செல்ல வந்து நம்ம டார்கெட் பண்றப்ப அதன் கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஹெல்த்தியான செல்ஸ் வந்து நிறைய நேரங்களை பாதிக்கக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம தடுத்து அந்த குறிப்பிட்ட அந்த புற்றுநோய்க்கு உள்ள செல்களை மட்டும் வந்து நம்ம டார்கெட் பண்ணி அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த புற்றுநோய் செல்லினுடைய தனித்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அதுல இருக்கக்கூடிய ஜீன்ஸ், இந்த மரபணுக்கள் வந்து எப்படி வந்து செயல்படுது. ஒரு மார்பக புற்றுநோயில் ஒரு பேஷண்ட் எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு பேஷண்ட்க்கு வந்து ஒவ்வொரு விதமான ஒரு ஜெனட்டிக் ப்ரொஃபைல் இருக்கு. இந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அதே சப் டைப்ஸ் சொல்லுவாங்க, அதையே கிளாசிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு மார்பக புற்றுநோய் ஒரு ஏ பேஷண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜெனட்டிக் ப்ரொஃபைல் இருக்கும், ஒரு பி பேஷண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ஜெனட்டிக்

0: ஏ பேஷண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜெனட்டிக் ப்ரொஃபைல் இருக்கும், ஒரு பி பேஷண்ட்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஜெனட்டிக் ப்ரொஃபைல் இருக்கும். அப்போ அந்த ஜெனட்டிக் ப்ரொஃபைலை வந்து நாம அந்த மரபணுவனுடைய அந்த தகவலை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு துல்லியமான ஒரு மருத்துவத்தை வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். அப்படிங்கிற வகையில நம்ம துல்லிய மருத்துவத்தை வந்து எப்படி நாம அணுகணும், அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட மரபணுவை டார்கெட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மருந்தை வந்து நாம எப்படி உருவாக்கணும், அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற அளவில் வந்து எங்களுடைய ஆராய்ச்சி
1: நோயாளியை பொறுத்து.
0: ஆமாங்க,
1: அப்படிங்கிற மாதிரி இப்போ சிறப்பீங்க, சிறப்பா சொன்னீங்க. உங்களுடைய ஆராய்ச்சி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது, பொதுவா இந்த உயிர் மருத்துவ அறிவியல்ல மாணவர்கள் என்னங்க படிப்பாங்க? 5 வருடத்திற்கு 3 வருடமா இருக்கட்டும், இல்ல முதுகலையா இருக்கட்டும், என்ன படிப்பாங்க?
0: இப்ப எங்களுடைய பாரதாசன் பல்கலைக்கழகத்துல வந்து உயிர் மருத்துவ அறிவியல் துறையில வந்து நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா எம்எஸ்சி பயோமெடிக்கல் சயின்ஸ் 5 இயர் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். இது வந்து பாத்தீங்கன்னா இளநிலை முதுநிலை இரண்டையும் ஒருங்கிணைத்து ஒரு பாடத்திட்டமா கொடுக்கறோம். இந்த பாடத்திட்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டிலேயே ஒரு முதல் முறையா உருவாக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம். குறிப்பா இந்த ஆராய்ச்சியை முன்னெடுத்து இந்த ஆராய்ச்சி மாணவர்கள் வந்து எப்படி தங்களை வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், என்ன மாதிரியான ஒரு நாலேஜ் அவங்களுக்கு தேவைப்படும் ஒரு ஆராய்ச்சி துறையில போறப்ப அப்படிங்கிற அந்த அடிப்படையில மிகச்சிறந்த கல்வியாளர்களை எல்லாம் வச்சு நம்ம இந்த ஒரு பாடத்திட்டம் உருவாக்கி இருக்கிறோம். சோ இதுல இருந்து படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் வந்து இந்த மருத்துவ அறிவியல் துறையில் கூடிய முன்னணி பகுதிகள் எல்லாத்தையும் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ள முடியும். அது இல்லாம கல்வி மற்றும் அரசு அல்லது தனியார் துறைகளுக்கு கூடிய இந்த பயோஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், அது R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மற்றும் இந்த துறைகளுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு தரமான ஒரு மனித வளத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் படத்திட்டம் உருவாக்கி இருக்கு.
1: இன்னைக்கு பயோமெடிக்கல் எடுத்தா வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கா?
0: நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உயிர் மருத்துவ அறிவியல் துறையில இளநிலை முதுநிலை என்று சம்பந்தப்பட்ட பாடங்கள் இருக்கு. அதுக்கு பிறகு வந்து நம்ம முனைவர் ஆராய்ச்சி பட்ட படிப்பும் செய்யலாம். இப்போ இளநிலை முதுநிலை இந்த இரண்டையும் ஒருங்கிணைத்து ஒரு எம்எஸ்சி லெவல்ல முடிச்சு வரக்கூடிய ஒரு மாணவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து சயின்டிஸ்ட் பி அப்படிங்கிற ஒரு எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலாம். அதாவது ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இந்த CSER DRDO DSTO போன்ற இந்த அரசு ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை வந்து சயின்டிஸ்ட் பியா போறக்கூடியதுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச தகுதியை வந்து எம்எஸ்சி இந்த பயோமெடிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி தகுதி இருந்த போதுமானதா இருக்கு. அது இல்லாம CSER நெட் அப்படின்னு சொல்லுவாங்க நேஷனல் எலிஜிபிலிட்டி, அதை குவாலிஃபை பண்றப்ப வந்து நீங்க ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மெடிக்கல் கோடரா போகலாம், அல்லது இந்த ஆராய்ச்சி திட்டங்கள்ல வந்து பணிபுரியறதுக்கு ரிசர்ச் அசிஸ்டன்ட் இந்த ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அந்த லெவல்ல நம்ம போலாங்க, அல்லது சயின்டிபிக் அண்ட் மெடிக்கல் ரைட்டர் அது வந்து இப்போ ரொம்ப பிரபலமா இருக்குது ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி கூட அவங்க நிறைய நல்ல ஒரு சம்பளம் வரக்கூடிய ஒரு பகுதிகளாக இருக்குது. அது இல்லாம மருத்துவ அறிவியல் இணைப்பாளர் சொல்லக்கூடிய மெடிக்கல் சயின்ஸ் லைசன் ஆபீசர் சொல்லுவாங்க. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ரிலேட்டடா மருத்துவ பரிசோதனைகள் செய்யறதுல எல்லாம் வந்து அவங்க அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ரெண்டுக்கு வந்து ஒரு ஒரு இணைப்பு பாலமா இருந்து அதற்கு கூடிய புதிய முன்னேற்றங்கள் அதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் செய்யக்கூடியது மிக முக்கிய ஒரு பங்கா இருக்கு. இது இல்லாம ஒரு என்டர்பிரனராகவும் ஒரு பயோடெக் அல்லது பயோமெடிக்கல் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் வந்து நிறைய ஆரம்பிக்கலாங்க. இதெல்லாம் வந்து ஒரு எம்எஸ்சி லெவல்ல முடிச்சு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் வந்து நாங்க பாக்குறோம்.
1: இப்ப ஒரு எம்எஸ்சி முடிச்சுட்டு நான் உயர்கல்விக்கு போகணும் அப்படிங்கும்போது இந்தியாவில் என்ன மாதிரியான உயர்கல்வி வாய்ப்புகள் இருக்கு, முக்கியமான நிறுவனங்கள் என்னெல்லாம் இந்த பயோமெடிக்கல் துறை சார்ந்து இருக்குங்கிறத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: நிச்சயமாங்க, இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ICMR அப்படிங்கக்கூடிய அதன் கீழே வந்து இயங்கக்கூடிய ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அது ரிலேட்டட் இருக்கக்கூடிய அனைத்து இந்த மருத்துவ நிறுவனங்களையும் வந்து R&D லேப்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க வந்து நம்ம உயர்கல்வி நம்ம PhD படிக்கிறதுக்கோ இல்லாத ஆய்வு திட்டங்கள்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்டாவோ ரிசர்ச் அசோசியேட்டாவோ போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி வந்து கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் சொல்லக்கூடிய இந்த CSER அப்படிங்கறதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா முழுக்க வந்து நிறைய ஆய்வு நிறுவனங்களுக்கு குறிப்பா நம்ம காரைக்குடியில் வந்து பாத்தீங்கன்னா சிக்கரின்னு ஒன்னு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் அது இருக்கு. அதே மாதிரி சென்னையில வந்து இந்த லெதர் இன்ஸ்டியூட் CLR சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து CSER நிறுவனங்கள். இது மாதிரி நிறுவனங்கள் வந்து நம்ம இந்தியா முழுவதும் வந்து நிறைய மாநிலங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறுவனங்கள்ல அங்க ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல போயிட்டு நம்ம பணிபுரியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி DRDO அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி இந்த கீழே இயக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் பிரீமியர் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகையில வந்து நம்ம சில குறிப்பிட முடியாத சில இன்ஸ்டியூட்ஸ் நேம்ஸ் எல்லாம் சொல்லலாம். CCMB அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி நிறுவனம், CDFD, NII, CDRI லக்னோ மற்றும் இந்த IIT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ISC, இன்ஸ்டம் இந்த மாதிரி மிக முக்கியமான ஆராய்ச்சி நிறுவனங்கள் எல்லாம் வந்து மாணவர்களுக்கு வந்து ஆராய்ச்சி சார்ந்த வழிகாட்டுதல்கள் கொடுக்கறாங்க. இந்த துறையில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் மற்றும் அவங்களுடைய அந்த டெசர்டேஷன் ஒர்க்கு தேவையான அந்த ஆராய்ச்சி வழிகாட்டுதல்கள் வந்து அவங்க கொடுத்து ஒரு நல்ல பங்களிப்பு கொடுக்கறாங்க. அதே மாதிரி வெவ்வேறு மருத்துவம் சார்ந்த ஆராய்ச்சிகள்ல வந்து அவங்களுடைய பங்களிப்பும் வந்து மிகச்சிறப்பாக இருக்கு.
1: இன்னைக்கு உலக அளவுல என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் முன்னணியில போயிட்டு இருக்கீங்க இந்த உயிர் மருத்துவ அறிவியல்ல?
0: நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி இந்த ப்ரெசிஷன் மெடிசன் அப்படிங்கிறது தான் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் வந்து மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உயிர் மருத்துவ அறிவியல் துறையில் வந்து இந்த

0: துல்லிய மருத்துவத்தினுடைய எதிர்காலம் வந்து பாத்தீங்கன்னா மிக வலுவாக இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய ஆய்வுகள் படி என்ன சொல்றாங்கன்னா, உலகளாவிய துல்லிய மருத்துவ சந்தை, அதாவது பிரிசிஷன் கேன்சர் மெடிசன் அப்படிங்கிற மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த 2024 வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 to 100 billion அமெரிக்க டாலர் அளவுல இருந்துச்சுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2030 வந்து இது வந்து 200 billion அதிகமா வளர வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஆண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுமார் 10 to 12 வளர்ச்சி வீதம் வந்து இதுல எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அளவுல வந்து இதனுடைய பிரிசிஷன் மெடிசன் மார்க்கெட் வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்குங்க. சோ அந்த அளவுல நம்மளுடைய ஆராய்ச்சிகள் நம்ம பங்கெடுக்கிறப்போ வேலை வாய்ப்பாகட்டும், இந்த மருத்துவம் சார்ந்த நம்மளுடைய பங்களிப்பு நம்ம சமூகத்துக்கு கொடுக்கறதாகட்டும், எல்லாமே ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க.
1: சிறப்புங்க ஐயா. அடுத்து இப்ப நம்ம பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல எப்படி விண்ணப்பிக்கிறது, அந்த வழிமுறைகளை கொஞ்சம் சொன்னீங்கன்னா இதை கேட்டுட்டு இருக்க பிளஸ் டூ மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்.
0: கண்டிப்பாங்க. இந்த உயிர் மருத்துவ அறிவியல் துறையில வந்து சேர்வதற்கு வந்து ஒரு அடிப்படை தகுதி என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, 10th + 1 + 2 இந்த மூன்று இதுலயும் வந்து உயிரியல், இயற்பியல், வேதியியல் இந்த பாடத்திட்டத்தை வந்து ஒரு பகுதியா படிச்சிருக்கணும். அது இல்லாம உயிரியல் கணிதம் சேர்ந்து படிச்சிருந்த மாணவர்களும் வந்து இதுல நம்ம அப்ளை பண்ணலாங்க. நமது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய வலைதளத்தில் சென்று அங்கு 2026-27 சேர்க்கைக்கான அனைத்து விண்ணப்பங்கள் இது எல்லாமே ஆன்லைன் மூலமா சப்மிட் பண்ற மாதிரிதான் இருக்குங்க. சோ அதுக்குண்டான தகவல் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பொறுமையா படிச்சு பார்த்துட்டு அவங்க அதை அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளை பண்ணதுக்கு பிறகு வந்து அவங்களுடைய இந்த இயற்பியல், வேதியியல், உயிரியல் அந்த பாடத்திட்டத்தில் அவங்களுக்கு பெற்றிருக்கூடிய சராசரி மதிப்பெண்கள் அடிப்படையில் நாங்க ஒரு கட் ஆஃப் ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள ஒரு நேர்முக கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவோம். சோ இப்ப நம்ம அரசு வழிகாட்டி இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில வந்து மாணவர்கள் வந்து சேர்க்கை செய்யப்படுவார்கள்.
1: இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு இந்த உயிர் மருத்துவ அறிவியல் குறித்த ஆராய்ச்சிகள் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன படிக்கலாம், என்னென்ன இன்ஸ்டிடியூட் இந்தியாவில இருக்கு, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க.
0: நன்றிங்க.
2: அறிவியல் ஆர்வமும் ஆராய்ச்சி மனப்பான்மையும் கொண்டவங்களுக்கு இந்த துறை மிகவும் சிறந்த எதிர்காலத்தை கொடுக்கும். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சியில் உயிர் மருத்துவ அறிவியல் காட்டும் வழிகள்.

பாடல் ஒலித்தது வெண்ணிலா கபடி குழு படத்திலிருந்து. இன்று பகல் ஒரு மணிக்கு காவிய கானங்களின் அணிவகுப்பாய், நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்களின் தொகுப்பாய் கேட்டு ரசிக்கலாம் மதுர கீதம். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் தாவர பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு பற்றிய நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஷீபா ஜாய்ஸ் ரோஸ்லின் அவர்கள். 2:30 மணிமலரில் திருச்சி திருவானைக்கோவில் நேருஜி நினைவு நகராட்சி பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சி. மாலை 6:15 உணவே மருந்து, இயற்கை யோகா மருத்துவர் டாக்டர் எஸ் லக்ஷணா மரியா ஷாலி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். திரை இசையில் அடுத்து இது குள்ளநரி கூட்டம் படப்பாடல்.

இன்று பகல் 12:50 பாப் கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முந்திரி சாகுபடியில் அசத்தும் பெண் தொழில் முனைவோர் குறித்து அரியலூர் வீரக்கன் கே உமா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். 8:05 இரவு இசை இனிமை.

0: இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே. நேரம் 12 மணி. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசையில். முதல் அலைவரிசையோடு
1: குறளமுதம்
2: குற்றங்கெடுதல் 44 அதிகாரம் 10வது குறட்பா.

0: நூல்
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
2: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம்.
4: அறுக்க தெரியாதவனுக்கு 68 கதிர் அருவாளம்.
5: என்ன பிரச்சனை உனக்கு? நான் பாட ஆரம்பிச்சாலே ஏதாவது ஒரு பழமொழியை தூக்கிட்டு வந்துடுற.
4: இருக்கிற ஒரு பூமிய பாதுகாக்கவே வழி இல்லையா? இதுல புது பூமி வேற கேட்டியே, அதான் சிரிப்பா வருது.
5: ஏன், நம்ம பூமி நல்லா தானே இருக்கு? அதுக்கென்ன,
4: உலக விஷயமே தெரியாம இப்படி உல்லாசமா இருந்தா என்னத்த பண்றது? ஐபிபிஆரோட அறிக்கை என்ன சொல்லுதுன்னு தெரியுமா?
6: ஐபிபிஆரா? அப்படினா
4: இது பொது கொள்கைக்கான ஆராய்ச்சி நிறுவனம். 2005 இருந்து இந்த உலகில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு 15 மடங்கா இருக்காம். தீவிரமான வெப்பநிலை 20 மடங்கு, காட்டுத்தீ சம்பவம் 7 மடங்கா அதிகரிச்சிருக்காம். அது மட்டும் இல்லாம மனுஷன் தலைகிலா நின்னு தண்ணி குடிச்சாலும் நம்மளால உருவாக்க முடியாத நிலத்துல இருக்கிற மண்ணு 10-40 மடங்கு வேகமா அழிக்கப்படுதாம். 20 நூற்றாண்டுல இருந்து 30% நிலங்கள் பயிர் செய்யறதுக்கான தரத்தையே இழந்துருச்சாம்.
7: அது மட்டும் இல்லமா,
8: இந்த வந்துட்டார்ல வால்டர் வெற்றிவேலு, இனிமே அறிவுரையா அள்ளி வழங்குவாரு.
7: என்ன, என்ன பத்தி ஏதோ புகழ்ந்து முணுமுணுக்கிற மாதிரி தெரியுது.
6: அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கண்ண, நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க.
7: சொல்றேன் சொல்றேன், அதுக்குத்தானே வந்தேன். 2050 ஆண்டுக்குள்ள 95% நிலப்பகுதியோட தரம் குறைஞ்சிடுமா? மனிதர்கள் நம்ம செயலால ஏற்பட்டு வர்ற சுற்றுச்சூழல் பேரழிவோட அளவு, வேகம், இதையெல்லாம் வச்சு இது பேரழிவின் யுகம் அப்படின்னு IPPR சொல்லுது.
4: என்னன்னே ஏதேதோ சொல்ற, மனசே பதறுதே.
7: ஆமாமா, இது உண்மைதான். இப்போ நடந்துகிட்டு இருக்க பருவநிலை மாற்றம், வழக்கத்துக்கு அதிகமா குறைந்த நாட்கள்லயே கொட்டி தீர்க்கிற மழை, ஆகஸ்ட் செப்டம்பர் வந்தாலும் குறையாம கொளுத்தி தள்ளுற வெயில், புதுசு புதுசா உருவாகக்கூடிய நோய்கள், இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கை தான்.
4: இப்ப என்னென்ன பண்றது? நம்ம
6: ஒண்ணுமே பண்ணாம இருக்கணும், அது போதும்.
8: புரியலையே.
7: இனிமேலாவது சுற்றுச்சூழலை அழிக்காம சேதப்படுத்தாம இருக்கணும்.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரலில் வி. சுரேஷ் பாபு அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். முதலாவதாக பிரபு கணபதே எனும் அகஸ்தியர் இயற்றிய பாடல் திலங் ராகம் ஆதி தாளம்.

சங்கீத சாரலில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வி சுரேஷ் பாபு அவர்களின் வயலின் இசை. தொடரும் பாடல் ராமனுக்கு மன்னன் எனும் அருணாச்சல கவிராயர் பாடல், ஹிந்தோல ராகம், ஆதிதா.

0: மதியம் 1 மணிக்கு காவிய கானங்களின் அணிவகுப்பாய், நீர்களின் கடித வழி விருப்ப பாடல்களின் தொகுப்பாய் கேட்டு ரசிக்கலாம் மதுர கீதம். தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது.

0: ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபில்லா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. திரு சித்தராமையா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக சட்டப்பேரவையில் உள்ள 136 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக மேலிட பொறுப்பாளரான திரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா இக்கூட்டத்தை பார்வையிட உள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா மாவட்டத்தில் மல்லவள்ளி தொழிற்பூங்காவை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திர மாநிலத்தை பட்டு உற்பத்தியில் முன்னணி மாநிலமாக மாற்ற மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் இத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கூறிய அவர், தற்போது ஹெக்டர் ஒன்றுக்கு 450 கிலோ பருத்தி மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதாக கூறியுள்ளார். ஜவுளித்துறையில் ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 10,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் கீழ் செயல்படும் இந்த ஹஜ் குழு ஹஜ் புனித யாத்திரையில் இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கியதற்காக லபைத்தும் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள பதிவில், நடப்பாண்டுக்கான ஹஜ் சிறப்பாக நடத்தப்பட்டதாகவும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் ஹஜ் குழு இந்திய தூதர் தலைமையிலான சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் குழு ஒருங்கிணைந்து செயலாற்றியதாக புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய ஹஜ் யாத்திரியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து விதமான வசதிகளுக்கும் சவுதி அரேபிய அரசுக்கு திரு கிரண் ரிஜிஜு நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நெதர்லாந்து பாதுகாப்பு அமைச்சர் தெலான் ஜெகரேஸ் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையே ராணுவ தளவாட உற்பத்தி, ராணுவ ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். கோவா மாநில உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோவா கலாச்சார பாரம்பரியத்திலும் சுற்றுலா பயணிகளை வரவேற்பதிலும் சிறப்புமிக்க மாநிலமாக இருப்பதாக கூறினார். கல்வி, தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் கோவா முன்னணி மாநிலமாக விளங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கோவா மாநிலம் கலாச்சாரம், பாரம்பரியம், இயற்கை எழில் மற்றும் அன்புடன் சுற்றுலாப் பயணிகளை வரவேற்கும் மக்களை கொண்ட மாநிலம் என்று புகழாரம் சூட்டினார். கோவா மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர்களை நினைவு கூறும் தருணம் இது என்று குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா முக்கிய பங்காற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுலா பயணிகளை உபசரிப்பதில் கோவா மக்கள் சிறப்பாக செயல்படுபவர்கள் என்று கூறியுள்ளார். கோவாவின் வளர்ச்சிக்காகவும் வளமைக்காகவும் அம்மாநில மக்களை தாம் வாழ்த்துவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெறிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் மகப்பேறு மருத்துவ உதவி விரிவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் சுகாதாரத்துறையில் நிதி பாதுகாப்பு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சியடைவதற்கு இந்த திட்டங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால்

0: அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். புதுதில்லியில் தேசிய போர் நினைவு சின்னத்தில் நடைபெற்ற முப்படையினரின் மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின்னர் அவர் முப்படை தலைமை தளபதியாக பதவி வகித்த பின் ஓய்வு பெறுவது பெருமைக்குரியதாக உள்ளது என்று தெரிவித்தார். 1981 இந்திய ராணுவத்தில் இணைந்த அவர் 40 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார். லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி புதிய முப்படை தளபதியாக பதவியேற்க உள்ளார். வானில் ஏற்படும் அரிய நிகழ்வான ப்ளூ மூன் நாளை நடைபெற உள்ளது. ஒரே மாதத்தில் 2 முறை பௌர்ணமி நிலவு தென்படுவதால் இதனை ப்ளூ மூன் என்று அழைப்பதாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆராய்ச்சியாளர் திரு கிறிஸ்டின் கார்த்திக் தெரிவிக்கிறார்.
2: ஒரு கேலண்டர் மந்த்ல 2 ஃபுல் மூன் வந்தா 2வது ஃபுல் மூன் வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மே 1 இந்த வருஷம் ஃபுல் மூன், இப்போ மே 31 ஃபுல் மூன் வருது. அதனால இந்த செகண்ட் மூனை வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட் மாதம் வந்தது, அதே போல் இப்போ 26 இருக்கு. அடுத்து 2028 டிசம்பர் மாதம் 31 ப்ளூ மூன் சொல்லுவோம். இது எதனாலன்னா ஜென்ரலாக கேலண்டர் பார்த்தீங்கன்னா இந்த லூனார் சைக்கிளை வச்சு தான் அதை வச்சுருப்பாங்க. முழுமையான ஒரு சுற்று வந்து 29.53 டைம் பீரியட் எடுக்கும். ஆனால் நம்ம கேலண்டர் பார்த்தீங்கன்னா 30, 31 சொல்லிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த ரெப்புடேஷன் பார்க்கும்போது ஒரே கேலண்டரில் 2 ஃபுல் மூன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2.53 எடுக்கும். மற்றபடி மூன் வந்து ப்ளூ கலராக இருக்கும் அப்படின்றலாம் கிடையாது. அது எப்பயும் போல உள்ள ஃபுல் மூன் தான்.
1: பீகாரில் மின்னல் தாக்கியதில் 7 பேர் உயிரிழந்தனர். அம்மாநிலத்தின் கயாவில் 3 பேரும் அவுரங்காபாத்தில் 2 பேரும் சரண் ககாரியா மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் அவுங் 5 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். பீகார் மாநிலம் மகோபதி புத்தர் கோவிலில் அவர் வழிபட்டார். புத்தகயாவில் உள்ள புத்தர் மடத்தை அவர் பார்வையிட உள்ளார். முன்னதாக கயா விமான நிலையம் வந்த அதிபரை பீகார் வேளாண் அமைச்சர் திரு விஜயகுமார் சின்ஹா வரவேற்றார். அதிபர் திரு யூ மின் அவுங்கின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இன்று புத்த மதத்தினருக்கான விசாக போயா பண்டிகை தினம் கொண்டாடப்படுகிறது. புத்தரின் பிறந்தநாள் மற்றும் அவர் ஞானம் பெற்ற தினமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இலங்கை தீவில் லட்சக்கணக்கான மக்கள் வேசாக் எனும் வண்ணமயமான விளக்குகள் ஏற்றி வீடுகளை அலங்கரித்து இந்த விழாவை கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2000 இடங்களில் மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் புத்த பாரம்பரிய தலைப்பிலான புகைப்பட கண்காட்சியை இந்திய தூதரகம் ஹம்மந்தோட்டாவில் நடத்தியது. இந்த புகைப்பட கண்காட்சியை இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க தொடங்கி வைத்தார். இந்தியாவில் புத்தகயா, சாரநாத், குஷிநகர் உள்ளிட்ட இடங்களில் புத்த மத புனித தலங்கள் குறித்த புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் அந்நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஷாங்ரிலா பேச்சுவார்த்தை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மேற்காசிய பகுதியில் அமெரிக்காவுக்கு போதிய ராணுவ தளவாடங்கள் இருப்பதாகவும் தாக்குதல் நடத்த தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை ஜப்பானின் யூச்சி சிமோகாமி சாயா ஹோபாரா இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் வின் ஹோ சியு சிங் ஜே இணையை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று பிற்பகல் மணி 2:15 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ். நேரம் 12:50.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1 இலினி 1 2 3 பாக்கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேர்கள் இணைந்திருப்பது அன்னை வானொலியோடு. நேரம் ஒரு மணி. காற்றலையில் காவிய கானங்கள். நேர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாசம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் அனுராதா, முத்துமணி இவர்களுக்காக பாடலொலிக்கிறது.

மாலை 5 நிமிடத்திற்கு நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் அயன்புத்தூர் நெசவாளர் காலனி அண்ணாதுரை சரோஜா இவர்களுக்காக பாடலொடுக்கிறது.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

காடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை என்னை வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி என்னை பா. நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் திருவிளையாடல் பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பழனிதுறை சிவபாகியம் இவர்களுக்காக பாடலொடுக்கிறது.

சரி நீதாதா

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை கீதம் நிகழ்ச்சியின் தொடர்ந்து டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் நாமக்கல் கொடிக்கால்புதூர் முத்துசுவாமி அகிலாண்டேஸ்வரி இவர்களுக்காக பாடலொடுக்கிறது.

மகரகீதத்தில் தொடர்ந்து வரும் பாலும் பழமும் பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் புதுக்கோட்டை, கீரனூர், முகமது சஃபீக், ஜுமானா மரியம், முகமது சுஹைல், முகமது ஷாலிக் இவர்களுக்காக பாடலடிக்கிறது.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நான் ஆணையிட்டால் பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் காஞ்சிபுரம் தாயார்குளம் ராணி ஆனந்தன் சதீஷ்குமார் புகழேந்தி இவர்களுக்காக பாடலொலிக்கிறது.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்ளோ பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
0: ஜெயிலுக்கு நீதான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ அம்மா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

கேட்டு ரசித்தது மனதை மயக்கும் மதுர கீதம். மீண்டும் மதுர கீதம் நாளை பகல் ஒரு மணிக்கு எங்கேயும் எப்போதும் இணைந்தே இருங்கள் நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளிக் கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். புனே தேசிய பாதுகாப்பு அகாடமியின் பயிற்சி நிறைவு விழா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், உயர்தர நிபுணத்துவம், தலைமை பண்புகள், நவீன தொழில்நுட்ப திறனுடன் கூடிய கற்றலின் அவசியத்தை வலியுறுத்தினார்.

0: பேசினார். பாதுகாப்பு சேவையில் மகளிர் பங்களிப்பு குறித்து பெருமிதம் தெரிவித்த அவர், தேச சேவையை முதன்மையாக கொண்டு இவ்வீரர்கள் செயல்பட வேண்டும் என்றார். 21 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட 353 பேருக்கு பயிற்சி நிறைவு பட்டங்களும் வழங்கப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் மொழியாக்கம் இடம்பெறும். கோவா நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்ட செய்தியில், கல்வி, தொழில்நுட்பம், ஸ்டார்ட் அப் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கோவா முக்கிய பங்காற்றுவதாக பெருமிதம் தெரிவித்தார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், இயற்கை எழில், பன்முக கலாச்சார பெருமைகளை கொண்ட கோவா வளர்ச்சியடைந்த இந்தியாவில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சி இலக்கு மற்றும் மகளிர் பொருளாதார ஆளுமையை உரிமைப்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நடைபெற்ற தேசிய ஆய்வறிக்கையில், 95.9% மகளிருக்கு கர்ப்பகால சுகாதார வசதிகள் வழங்கப்பட்டு மகப்பேறு, குழந்தைகள் நலன், ஊட்டச்சத்து மற்றும் நிதி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சுகாதார பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டு 64%-க்கும் மேற்பட்ட மகளிர் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் அதிபர் யூ மின் ஆங் 5 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். பீகார் மாநிலம் புத்தகயாவில் வழிபாடுகள் மேற்கொண்ட அவர், மூத்த புத்த துறவிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுடெல்லியில் இன்று மாலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்திக்கும் அவர், நாளை நடைபெறும் இந்தியா மியான்மர் வர்த்தக கூட்டமைப்பில் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். ஹஜ் புனித பயணத்தை சிறப்பாக ஒருங்கிணைப்பதற்காக சவுதி அரேபிய அரசின் 2 மதிப்புமிகு விருதுகள் இந்தியாவிற்கு கிடைத்துள்ளதாக மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், நடப்பாண்டிற்கான ஹஜ் புனித பயண திட்டத்திற்கு யாத்ரீகர்களுக்கான மிகச்சிறந்த சேவைகள் மற்றும் வசதிகளை கருத்தில் கொண்டு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலர் திரு ரன்தீப் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மாநிலத்தின் அடுத்த முதல்வர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. முன்னதாக முதலமைச்சர் பதவியிலிருந்து திரு சித்தராமையா விலகிய நிலையில் அவரது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். சென்னையில் அவர் வெளியிட்ட அறிக்கையில், மாநிலத்தில் வரும் வியாழக்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் மாணாக்கர் தங்களது பழைய பேருந்து பயண அட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறியுள்ளார். வரும் கல்வியாண்டிற்கான புதிய பேருந்து பயண அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் என கூறிய அமைச்சர், கல்வி நிறுவனங்களுக்கு உரிய நேரத்தில் மாணவர்கள் சென்று வர ஏதுவாக போதிய பேருந்துகள் இயக்கப்படுவது மற்றும் அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் பேருந்துகள் நிறுத்தப்படுவதை கண்காணிக்க குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். முன்னதாக தமிழகத்தைச் சேர்ந்த தேசிய உரிமம் பெற்ற சரக்கு வாகனங்களில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்துவதற்கான சிறப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், 2 வார காலத்திற்கு தற்காலிகமாக செயல்படுத்தப்படும் இந்த வாய்ப்பை தற்போது வெளி மாநிலங்களில் உள்ள லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. 28 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுவதன் மூலம் தோவாளை, அகஸ்தீஸ்வரம், கல்குளம் வட்டங்களைச் சேர்ந்த 79,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. திருச்செந்தூர் அருள்மிகு

0: சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வசந்த மண்டபத்தில் தங்கச்சப்பரத்தில் ஜெயந்திநாதர் 11 முறை வலம் வரும் சிறப்பு நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறுகிறது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் உலக புகழ்பெற்ற வைகாசி விசாக தேரோட்டம் இன்று மாலை மிக விமரிசையாக நடைபெற உள்ளது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி 4 ரத வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பளிக்க உள்ளார். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளன. இந்நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகர கோஷ முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுக்க உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை திருக்கோயில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: காஞ்சிபுரம் அருள்மிகு

0: இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தங்க கருட சேவை இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் மாங்காய் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் செம்புடை, தேத்தாக்குடி, புஷ்பவனம், தலைநாயறு உள்ளிட்ட 25 மேற்பட்ட கிராமங்களில் செந்தூரா, பங்கனப்பள்ளி, நீலம் என 10 மேற்பட்ட வகையான மாவகைகள் 15,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டு நன்றாக காய்த்துள்ளது. ஆண்டுதோறும் இந்த பகுதியிலிருந்து சுமார் 15,000 டன் மாங்காய் தமிழகம் மற்றும் கேரளா, ஆந்திரா, மும்பை உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். இந்த ஆண்டு மாம்பழ சீசனில் மாங்காய் அதிக அளவு காய்த்து நல்ல லாபம் கிடைக்கும் என மா விவசாயிகள் நினைத்திருந்த நிலையில் தற்போது கிலோ 5 ரூபாய் கூட விற்பனை ஆகவில்லை. இதனால் மா விவசாயிகள் கடும் நஷ்டம் அடைந்துள்ளனர்.
1: திருச்சி முருங்கப்பட்டியில் மூடப்பட்ட வெடிமருந்து தொழிற்சாலையில் 5 கொண்ட தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டனர். கடந்த 2016 ஆண்டு இந்த தொழிற்சாலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் 19 பேர் உயிரிழந்ததை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக தொழிற்சாலை மூடப்பட்டது. இந்நிலையில் கேரளாவில் அவ்வப்போது நடைபெறும் வெடிவிபத்துகள், சட்டவிரோத வெடிபொருள் கடத்தல் வழக்குகளில் மூலப்பொருட்கள் எங்கிருந்து தயாரிக்கப்படுகின்றன என்பது தொடர்பான அடிப்படையில் இன்றைய ஆய்வு நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் அவர்தம் இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் ஜியோ இணையை இன்று எதிர்கொள்கிறது. கலப்பு இரட்டையர் அரையிறுதியில் த்ருவ் கபிலா, தனிஷா கிரெஸ்டோ இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் அகமதாபாத்தில் நாளை குஜராத் டைட்டன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற 2வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: திருச்சிராப்பள்ளி ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 102.1.

0: வருகுது. எந்த ஒரு விவசாய முறைகளை நாம கையாண்டாலும் பூச்சி தாக்குதல் அப்படிங்கறது இருந்துகிட்டு தாங்க இருக்குது. அந்த வகையில அங்கக வேளாண்மையில பூச்சி கட்டுப்பாட்டுக்கு தாவர பூச்சிக்கொல்லிகளுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம்.
1: படையெடுத்து புழுக்கள் எல்லாம் பயிரை அழித்து வளருது.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில அங்கக வேளாண்மையில் தாவர பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு பற்றி பேச இருக்கோம். அதற்காக நமது அரங்கத்திற்கு வந்திருக்காங்க நவலூர் குட்டப்பட்டு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து முனைவர் எஸ் ஷீபா ஜாய்ஸ் ரோஸ்லின் அவர்கள். வணக்கம்மா.
3: வணக்கம் ஐயா.
2: ஆமா, அங்கக வேளாண்மைய எல்லாரும் வலியுறுத்துறாங்க, உங்களுடைய பார்வையில ஏன் அப்படிங்கறத சொல்லுங்களேன்.
3: நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் உணவு உற்பத்தியே ஒரு பெரிய சவாலா நமக்கு இருந்திருக்கு. அப்ப அந்த காலகட்டத்துல கிரீன் ரெவல்யூஷன் சொல்றோம், நம்மளுடைய முதல் குறிக்கோள் என்னவா இருந்தது அப்படின்னா உற்பத்தியை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். அதாவது உணவு தானியங்களின் உற்பத்தியை மட்டுமே அதிகப்படுத்துறத நம்ம கவனம் செலுத்திட்டு இருந்தோம். அப்ப அந்த காலகட்டங்களை நம்ம என்ன பண்றோம், நிறைய இடுபொருட்கள் கொடுக்க முடியுமோ அனைத்தையும் கொடுத்தோம். அதுல நம்ம முக்கியமா பயன்படுத்தினது வந்து ரெண்டு, ஒன்னு ரசாயன உரங்கள், இன்னொன்னு வந்து பூச்சிக்கொல்லிகள். எதுவுமே இயற்கை சார்ந்தது இல்ல. அப்ப வந்து நம்ம வேதிய கூறுகள் அந்த பொருட்கள் எடுத்துதான் நம்ம பயன்படுத்தணும். அப்ப நம்ம ஒரு இந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு

0: நம்ம உணவு உற்பத்தியில, அதாவது தானிய பயிர்கள் உற்பத்தியில நம்ம தன்னிறைவு அடைஞ்சோம். இதுக்கு முக்கியமான காரணம் ரசாயன பொருட்களும் மற்றும் ரசாயன பூச்சிக்கொல்லிகளும் தான். ஆனா இப்போ ரீசெண்டா தன்னிறைவு பெற்ற பின் நமக்கு அதோட விளைவுகள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். முக்கியமான சொல்லப்படுவது எஞ்சிய நஞ்சு. தானிய பயிர்களில் கம்மியா இருந்தாலும் இப்போ நம்ம நாட்டில் காய்கறி பழம் இதோட உற்பத்தியில வந்து நம்ம முதல் இரண்டு மூன்று இடங்கள்லயே நம்ம இருக்கிறோம். ஸோ அதற்கு தேவையான பூச்சிக்கொல்லிகளையும் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் இப்போ எங்க வந்து நிக்குது அப்படின்னா பழங்கள்ல காய்கறிகளில் எஞ்சிய நஞ்சா வந்து நிக்குது. அது நம்மளுடைய வருங்கால தலைமுறையினருக்கும் இன்றைய மக்களோட வாழ்வியல்ல வந்து ரொம்ப ரொம்ப பாதித்திருக்கு. இதனாலதான் நம்ம இப்ப என்ன சொல்றோம், அங்கக வேளாண்மைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாறிட்டு வரணும் அப்படிங்கறத நம்ம வலியுறுத்துறோம்.
1: சிறப்புங்கம்மா. ஆமா, இன்னைக்கு வந்து தாவர பூச்சிக்கொல்லிகளை விவசாயிகள் பெரும்பாலும் பயன்படுத்துறாங்களா, எந்த அளவுல இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க.
0: இன்னமும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இதனுடைய விளைவுகள் வந்து நமக்கு நிறைய அங்கங்க தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதோட கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்களோ அந்த பழைய விவசாய முறைகளை இப்ப நம்ம வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இப்ப நம்ம வந்து வேளாண்மையில பூச்சிக்கொல்லிகளுக்கும் நம்ம அதை வந்து பயன்படுத்துறோம். முன்னாடி ரசாயன உரங்களை தடுத்து இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அங்கக உரங்களுக்கு போயிட்டோம். அதே மாதிரி பூச்சிகளுக்கும் இப்ப வந்து நிறைய வரவேற்பு இருக்கு.
1: இப்ப நீங்க என்னென்ன மாதிரியான தாவர பூச்சிக்கொல்லிகள் இருக்கு அப்படிங்கறத அந்த வகைகளை சொல்லுங்களேன்.
0: இப்ப நம்ம அங்கக வேளாண்மை அப்படின்னு போயிடுறோம். அங்கக வேளாண்மையில பூச்சிக்கொல்லிகளை வந்து கண்டிப்பா ரசாயன பூச்சிக்கொல்லிகள் வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. ரசாயன பூச்சிகள்கிட்ட இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம தெளித்த உடனே நாலு நாளுக்குள்ள பூச்சி சாகிறதையும் திரும்ப பயிர் வந்து தழைச்சு வளர்றதையும் நம்மளால பார்க்க முடியும். ஆனா ரசாயன பூச்சிக்கொல்லிகள்ல இருக்கிற அந்த எஃபெக்ட், அவ்வளவு வேகமா இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் நமக்கு வந்து தாவர பூச்சிகளிலோ இல்ல அங்கக பூச்சிக்கொல்லிகளிலோ இருக்காது. அது ஒண்ணு. அது முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்போ பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னா அது எப்படி, அதோட செயல்திறன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். இப்ப ரசாயன பூச்சிக்கொல்லிகள் நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடியவை, இல்லைன்னா பூச்சிகளோட பறக்கும் தன்மையை வந்து குறைக்கக்கூடியது, பூச்சிகளோட உருமாற்றத்தை வந்து செய்யக்கூடியது. இந்த தாவர பூச்சிக்கொல்லிகள் என்ன பண்ணுதுன்னா ரெண்டு வேலையை செய்யுது. ஒண்ணு, அந்த இடத்துக்கே வராம பூச்சிகளை தவிர்த்து விடுகிறது. உங்களுக்கு நறுமண எண்ணெய்கள் வந்து நம்ம சொல்றோம். நறுமண எண்ணெய்களுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா யூகாலிப்டஸ் ஆயில நம்ம எடுத்துக்கலாம், கற்பூரை எண்ணெயா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இப்ப நமக்கு டார்கெட் வந்து பூச்சி தான். ஸோ இப்ப நம்ம தெளிக்கிறது மூலம் என்ன பண்ணுதுன்னா பூச்சியை அந்த பயிர்களிடம் அண்ட விடாமல் தடுக்கிறது. எப்படி அப்படின்னா இப்ப நறுமண பயிர் நறுமண எண்ணெய்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்கு ஒரு ஸ்மெல் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரீட்டட் ஏரியாவை அந்த எங்க நம்ம இதை தெளிச்சிருக்கோமோ அந்த ஏரியாவுக்கும் முதல்ல அது பக்கமாவே வராது, அந்த பயிர் பக்கத்திலிருந்தே வராது, அந்த இடத்தை தவிர்த்துடும், அடிச்சிருக்க அந்த பயிர்களை தவிர்த்துடும். இது ஒண்ணு. இப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னா அது அந்த இடத்தையே சூஸ் பண்ணாது. இப்போ சப்போஸ் ஒரு மல்லிகையோ வாழையோ, நீங்க வாழையில அஸ்வினி வந்து ஒரு பெரிய பூச்சி, இப்போ நீங்க இந்த மாதிரி அதை அடிச்சிட்டீங்கன்னா பூச்சிகளுக்கு வந்து நீள் கொம்புகள் ஆண்டனான்னு சொல்லக்கூடியது, அது வந்து அந்த வாசத்தை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை பூச்சிகளுக்கு இருக்கு. நமக்கு எப்படி மூக்கு செயல்படுதோ அந்த மாதிரி பூச்சிகளுக்கும் நீள் கொம்புகள் இருக்கு. அப்ப அந்த ட்ரீட்டட் ஏரியாவே அதை அவாய்ட் பண்ணிடும், கம்ப்ளீட்டா வரவே தவிர்த்துடும். ஒண்ணு. இன் ரெண்டு அப்படி என்னன்னா இப்போ நம்ம வேப்பம் பத்தி பேசுறோம், வேப்பம் சாறு பத்தி பேசுறோம், வேப்பம் கொட்டை சாறு பத்தி பேசுறோம். இப்ப அதெல்லாம் என்ன ஆகும்னா அதிகபட்சம் அதுக்கு நறுமணம் கிடையாது, ரொம்ப ஸ்மெல்ல வராது, ஆனா அந்த இடத்துக்கு வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் அது என்ன பண்ணா அதை சாப்பிட்டு பார்க்கும். சோ சாதாரணமா பூச்சிகள் வந்து போன உடனே ஒரு ஒரு பயிர் இருக்குன்னா டக்குனல சாப்பிடாது, போய் அதை ஒரு டெஸ்ட் பைட் பண்ணும், இது சாப்பிடலாமா சாப்பிடலையா அப்படின்னு பண்ணும், சாப்பிடும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது ஏற்றதா இருந்தா கண்டினியூஸா அதை சாப்பிடும். இப்போ அதே மாதிரி நம்ம வேப்பம் எண்ணெயோ இல்ல வேப்பம் கொட்டை சாரோ நம்ம பண்ணும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்க்கும். ரெண்டு கடி மூணு கடி சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும்னா சாறு உறிஞ்ச பூச்சிகள் சாறை உறிஞ்சும். அது மாதிரி உறிஞ்சு பார்க்கும்போது கசப்பா இருக்கிறதுனால அது திரும்பவும் அதை சாப்பிடாது. மூணாவது, சாப்பிட்டும் அதுக்கு தெரியல சாப்பிட்டுருச்சு. இப்போ சாறு உறிஞ்சுகள் இப்போ நான் சொல்ற மாதிரி இப்போ இலையில நம்ம அடிச்சிருக்கிறோம், கடி துண்ணும் பூச்சிகளாக இருந்தால் கடிச்சு சாப்பிட்றோம். ஆனால் சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு அது உள்ளே போகணும், அந்த வேப்பெண்ணையோ இல்லை வேப்பங்குட்டை கரைச்சலோ செடிக்குள்ளர போகணும், சிஸ்டமிக் அப்படின்னு சொல்லுவோம், ஊடுருவி பாயிர நஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே போகும்போது இது உறிஞ்சு சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதோட வாழ்க்கை சுழற்சியில மாற்றங்கள் ஏற்படுது. இப்போ பூச்சிகள் வந்து டக்குன்னு இப்போ முட்டையிலேருந்து அப்படியே பெரிய அந்த பூச்சியாக வந்துடுறது கிடையாது. முட்டை பருவம் இருக்கு, அதுக்கப்புறம் புழு பருவம் இருக்கு, அதுக்கப்புறம் கூட்டுப்புழு இருக்கு, அதுக்கப்புறம் அந்த பூச்சிகளாக இருக்கு. இப்போ இந்த நாலு பருவத்தை நம்ம எங்கே வேணால் அடிக்கலாம். இப்போ ரசாயன பூச்சிக்கொல்லிகள் அதிகபட்சமாக முட்டையை வந்து ஒன்றுமே பண்ணாது. நிறைய பூச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லிகளுக்கு போகிறோம். அப்போ அது என்ன பண்ணோம், புழு பருவத்தை தான் அது தாக்குது ரசாயன பூச்சிக்கொல்லி. ஆனால் தாவர பூச்சிக்கொல்லிகள் அண்டவே விடாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முட்டையிடுதலை நம்ம தவிர்க்கிறோம். ரெண்டாவது, சாப்பிடவே விடாது. அப்போ சாப்பிட்டா உடனே அது மரணிக்கிறோம். மூணாவது, சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அது என்ன பண்ணா உருமாற்றத்துல ஒரு சேதம் விளைவிக்குது. இப்போ ஒரு பூச்சி இருக்குன்னா அது புழு பருவத்துல இருக்குன்னா டக்குன்னு புழுவாயிராது. புழு ஒவ்வொரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை அது தோல் உரித்து அடுத்து பெரிய பெரிய பூச்சி ஆகும். இப்போ இந்த அசாடிராக்டின் அப்படின்ற அந்த வேதிக்கூறு வேப்ப பொருட்கள்ல இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா இந்த உருமாற்றத்தை, அதாவது தோல் உரித்தல் இந்த மாதிரி இதை கம்மி பண்ணிடுது.

0: ஸோ அதனால அதோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துது.
1: ஸோ அந்த சைக்கிளை வந்து
0: மாற்றும்போது
1: அதோடய உற்பத்தி வந்து
0: குறையுது. இப்போ ஏன்னா புழு பருவத்திலேருந்து தானே அது கூட்டுப்புழுவாக மாறணும். இங்கேயே நம்ம அடிச்சிட்டோம்னா புழுவிலேருந்து கூட்டுப்புழுவாக மாறியோ இல்லை நம்ம நிறைய இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா புழுவும் கூட்டுப்புழுவும் அப்படியே உருமாறி பாதியிலே நின்றுடும், அதுக்கப்புறம் அது ப்ரொசீட் பண்ணாது. அப்போ நம்ம அங்கேயே அதை சாகடிச்சிட்டோம்.
1: வேப்பன்னா நம்மளுக்கே கசக்க தான் செய்யும். தலையில் தடவிட்டோம்னா பக்கத்தில் வர்றது கூட யோசிப்போம் ஒரு சில பேர். செவந்தி பூ எப்படி கட்டுப்படுத்தும்?
0: அது வந்து நியூரோ டாக்ஸிக் அப்படின்னு சொல்கிறோங்க சார். நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லி. இந்த காலகட்டங்களில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பைரித்ராய்ட்ஸ் அப்படிங்கிற கூடியதோட மூலக்கூறு வந்து பைரித்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பைரித்ரம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பூக்களில் வந்து இருக்குது. இந்த பயிரித்திரம் எடுத்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம பொடியாக்கி நம்ம அடிக்கும் போது கரைச்சலாகவோ இல்லை பவுடராகவோ நம்ம ஆக்கி அடிக்கும் போது பூச்சிகள் இதை எடுக்கும் போது அதோட நரம்பு மண்டலத்தை தாக்குது. துவைக்காமல் போயிடுச்சுன்னா பூச்சிகள் வந்து இதோட எஃபெக்ட் இருக்காது. இப்போ நமக்கு எப்படி மூளை இருக்குது, மூளையிலேருந்து நமக்கு நரம்பு மண்டலங்கள் இருக்குது, பூச்சிகளுக்கும் அதே மாதிரி மூளை இருக்குது. நமக்கு ஒரு மூளையில் தான் இருக்குது, அதுலேருந்து எல்லா நரம்புகளுக்கும் ஸ்டிமுலையும் நமக்கு என்ன செய்யணுமோ அப்படிங்கிறது சொல்லுது. ஆனால் பூச்சிகளுக்கு நரம்பு முடிச்சிகள், உடல் முழுவதும் நரம்பு முடிச்சிகள் இருக்குது. ஸோ அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நரம்பு முடிச்சிகளை வந்து தாக்குகின்றன. ஸோ அது பெராலிசிஸ் வந்து நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடியதுனால அது அடுத்ததான் சாப்பிடாது. அதான் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட். அதனால் அந்த இடத்துக்கு போக முடியாது, பறந்து போக முடியாது, நகர்ந்து போக முடியாது, சாப்பிடாமல் வலிப்பு வந்து பூச்சி அப்படி இறந்தது
1: அந்த இடத்துல.
0: அந்த இடத்துலனா அன்னைக்கே இல்லைங்க சார், அதான் சொல்கிறேன். கான்சன்ட்ரேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அந்த பயிரித்திரமோட கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நம்ம தாவர பூச்சிகள் எடுக்கும்போது கம்மியாக இருக்கும். ரசாயன பூச்சிக்குள்ளே அன்னைக்கே கிடைச்சிரும். ஆனால் இந்த பயிரித்திரம் அப்படிங்கக்கூடியது மூன்று நாள் நாலு நாள் கழித்து பொறுமையாக தான் வரும்.
1: ஓகேங்க. தாது உப்புகளையும் பயன்படுத்தலான்றீங்க? தாது உப்புகள் ரசாயனத்துல சேர்க்க மாட்டீங்க?
0: தாது உப்புகள்னா இயற்கை உப்புகள் நமக்கு கிடைக்குது இல்லையா, சோடியம் சொல்ற கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய உப்பு நமக்கு. அதே மாதிரி சிலிக்கா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு, சல்ஃபர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. இப்போ நம்ம சிலிக்கா அப்படிங்கறத நம்ம வந்து எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா, கடித்துண்ணும் பூச்சிகள் இருக்கு பார்த்தீங்களா, சிலிக்கா வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கும் போது நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போது செடிகள் இலைய மேல பரவி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கடித்துண்ணும் பூச்சிகள் அதை எடுத்து கடிக்கும் போது என்ன ஆகுனா நமக்கு எப்படி பல்லு இருக்கோ அதே மாதிரி பூச்சிகளுக்கும் பற்கள், முக்கியமாக கடித்துண்ணும் பூச்சிகள் புழுக்கள் இருக்கு இல்லைங்களா, புழுக்களுக்கு பற்கள் இருக்கு. அப்போ அதுக்கு அது என்ன பண்ணும், அந்த சிலிக்காவை இலைகள் இருக்கும் போது கடிச்சு மெல்லும் போது அதோட பற்கள்லாம் தேஞ்சு போயிடுது, அடுத்தடுத்து அதை வந்து உண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. இப்போ நீங்க பூச்சி எதிர்ப்பு திறன் உள்ளர நம்ம பயிர்களை வந்து நம்ம கொண்டு வரோம் இல்லைங்களா பயன்பாட்டிற்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரீடிங் பண்ணும்போது ஆராய்ச்சியாளர்கள் இந்த மாதிரி சிலிக்கா கண்டென்ட் எல்லாம் உள்ள போடுமா. முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது நெல் பயிர். நெல்லை வந்து நமக்கு அதிகமாக சேதம் விளைவிக்கிறது வந்து இலை சுருட்டு புழுவும் தண்டு துளைப்பானும் தான். இது ரெண்டுத்துக்குமே நம்ம வெள்ளையோ இல்லை அஸ்வினியோ இல்லை அதுக்கெல்லாம் நம்ம வெளியிலேயே அடித்தோம்னா அது டக்குனு கேட்டுரும். ஆனால் இது வந்து எப்படின்னா நச்சு வந்து உள்ளே பாயணும், செடிக்குள்ளேயே இருந்திருக்கும், பரவி இருக்கணும், அதுக்கப்புறம் இவங்க போய் சாப்பிடும்போது தான் சாகுவாங்க. இப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி சிலிக்கா அதிகமாக உள்ளற பயிர் வகைகளையோ இல்லை அந்த மாதிரி ரகங்களையோ நம்ம கண்டுபிடிக்கிறதுனால இயற்கையாகவே, அதாவது ரொம்ப அட்வான்ஸ்டாக போனோம்னா ஜெனட்டிக்கலாகவே நம்ம போகும்போது இயற்கையாகவே நம்ம அந்த செடிக்குள்ள அதை வந்து அந்த ஆற்றலில் கொடுத்துறதுனால இறந்து போயிடுது.
1: எனக்கு இப்ப நீங்க சிலிக்கான்னு சொல்றீங்க, எனக்கு தெரிஞ்சு மண்ணு,
0: அதேதான்
1: மண்ணு தூக்கி
0: மண்ணு மாதிரியே அப்படிங்கிறது. அது எங்க இருக்குன்னாங்க சார் சாதாரண?
1: இல்ல இப்ப நான் சிலிக்கா எங்க இருந்து வாங்குவேன்?
0: நமக்கு கிடைக்குதுங்க சார், சிலிக்கேட்டா கிடைக்குது, சிலிக்கா ஜெல்லா கிடைக்குது,
1: கடையில
0: கடையிலே கிடைக்குது, சிலிக்காவே கிடைக்குது. இப்ப நம்ம பர்பஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்க சார், அதுல எல்லாம் யூஸ் பண்றோம் பல்ல நல்லா தேய்க்கிறதுக்கு. அதே மாதிரி தாவரத்துல என்னன்னா தாவரத்திற்கு வந்து செல்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்குது இல்லைங்களா, இந்த செல்வால்ல இந்த சிலிக்கா போய் டெபாசிட் ஆயிரும். ஸோ டெபாசிட் ஆகும்போது எப்படி அதை நீங்கள் கடித்துண்ணும் பூச்சியாக இருக்கும்போது கடித்து மெல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆபரேஷன் வந்து உண்டு பண்ணிடும் பல்லில்.
1: இப்போ இயற்கை பூச்சிக்கொல்லிகள்லையே சாரா நம்ம வந்து பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தக்கூடியது பற்றி சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க வேப்பெண்ணையும் பயன்படுத்தலாம், வேப்பஞ்சாரையும் பயன்படுத்தலாம் அப்படின்னீங்க, அது மாதிரி வேறு எதுவும் சாறுகள் இருக்கா?
0: நிறைய நம்ம பூச்சிக்கொல்லிகள்னு சொல்லும் போது நிறைய பூச்சிக்கொல்லிகளை வந்து நம்ம வந்து இயற்கையாக தாவர பூச்சிக்கொல்லிகளை சாராக தான் நம்ம பயன்படுத்துவோம். ரெண்டு வகையாக பயன்படுத்திருக்கோம், ஒன்று இலை சாறுகளாக பயன்படுத்தியிருக்கோம், இன்னொன்று அதை அப்படியே காய வச்சு துகள்களாக்கி ரொம்ப ஃபைன் டஸ்டாக்கி நம்ம போடுறோம். உங்களுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, நம்ம வீடுகளில் அந்த காலத்தில் நம்ம வீட்டில் வளரக்கூடிய தட்டைப்பயிரோ இல்லை கொடிகளில் வளரக்கூடிய பயிர்களோ நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்க ஒரு ரெண்டு செடிக்கே சாம்பல் எடுத்து மேலே நம்ம போடுவோம் இல்லைங்களா. அஸ்வினிலாம் இருக்கும்போது சாம்பல் எடுத்து போடுவோம். அப்போ அந்த சாம்பல் எடுத்து போடும்போது என்ன, பூச்சி மேலே இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சிடுது, ஈரப்பதத்தை உறிஞ்சு பூச்சிகள் வந்து இறந்தன. இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ சாதாரணமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சாறு எடுக்கிறது அப்படின்னா நமக்கு இப்போ நிறைய பயிர்கள் இருக்கு. உங்களுக்கு நம்ம சொல்லணும், இந்தியா வந்து அதுதான் நம்ம ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்கிறோம். நமக்கு என்னென்ன தாவரங்கள் இருக்கோ அது எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வேப்பம் பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம், புங்க மரம் இருக்குது, யூகாலிப்டஸ் மரம் இருக்குது, எருக்கு செடிகள் இருக்குது, நாய்க்கடுகுன்னு சொல்லக்கூடிய செடி இருக்குது. இந்த மாதிரி நிறைய செடிகள் வந்து பூச்சி கொல்லி

0: இதெல்லாம் நம்ம வந்து நிறைய பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, பூக்களில் சில வேதிப்பொருட்கள் இருக்குது, இலைகளில் சில வேதிப்பொருட்கள் இருக்குது, வேர்களில் சில வேதிப்பொருட்கள் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பூங்கம் இலை சாறு எடுக்கணும் அப்படின்னா இலை நமக்கு தேவை வந்து இலை. இலையை வந்து அப்படியே கல்லூரியில் ஆராய்ச்சிக்காக கொடுத்துருக்கோம். அதாவது பப்பாயா இலைச்சாறு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து அது வைரஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். பப்பாயா இலைச்சாறில் பூச்சி கொள்ளலாமா அப்படின்னு பார்க்குறோம். அது ரொம்ப ரொம்ப நல்லா வேலை செய்யுது பப்பாயா இலைச்சாறு. இப்போ என்ன பண்ணணும்னா, பப்பாயா அந்த இலையை எடுத்துடுறோம். நம்ம இலையை வந்து அக்வஸ் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து வேதிப்பொருட்களை வச்சும் எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கலாம், இல்ல நம்ம தண்ணியாவே எடுக்கலாம். அக்வஸ் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லக்கூடியது, ஒரு கிலோ இலை எடுக்கிறோம்னா ஒரு கிலோ இலையை நம்ம அதே மாதிரி ஒரு லிட்டர் தண்ணியில போட்டு நல்லா அரைச்சி அதை ஃபுல்லாக, நம்ம எப்பயுமே சாறு புழிவு இல்லைங்களா, அதனால் ரொம்ப ஒரு மஸ்லின் துணியை வச்சு நல்லா சாறு புழிஞ்சு எடுத்தோம். நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடியது 10% கரைச்சல்.
1: அப்புறம் நுண்ணுயிர்களை பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தலாம். நீங்கள் என்னென்ன நுண்ணுயிர்கள் வந்து பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுது விவரங்களையும் சொல்லுங்க.
0: நுண்ணுயிர்கள் அப்படின்னாலே நோய் ஏற்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகள். இப்போ நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, நுண்ணுயிர்களில் பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்கள் நமக்கு என்னென்னலாம் தீங்கு விளைவிக்குதோ அதே மாதிரி பூச்சிகளுக்கும் தீங்கு விளைவிக்கின்றன. அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, பாக்டீரியா பிரிக்கலாம், பூஞ்சாலமாக பிரிக்கலாம், புரோட்டோசோவாக பிரிக்கலாம், இன்னொன்று வந்து வைரஸ். இது நாளாகவும் நம்ம வந்து பிரிக்கலாம். இந்த நாளில் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடியது வந்து பாக்டீரியாவும் வைரஸும் சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பூஞ்சான பூச்சிக்கொல்லிகள் இருக்குது. இப்போது இந்த பாக்டீரியா வந்து நம்ம உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா பிடி, பேசிலஸ் சுருஞ்சென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நல்லா தெரியணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து பிடி காட்டன் பருத்தி வந்து நமக்கு வந்திருக்கு. முன்னாடியெல்லாம் அந்த பாக்டீரியா துருஞ்சென்சஸ் அப்படிங்கிற குடி அந்த நுண்ணுயிரியை எடுத்து நம்ம வந்து ஒரு பவுடர் ஃபார்முலேஷனில் வச்சுருந்தோம். அதை வந்து நம்ம அடிப்போம். ஸோ அது என்ன பண்ணணும்னா, பூச்சிகள் வந்து அதை கடித்து சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ளே போயிட்டு வயிற்றுக்குள்ளே போய் இந்த பாக்டீரியாவில் வந்து அதில் வந்து ஒரு டாக்ஸின் இருக்குது. ஸோ நம்ம க்ரை டாக்ஸின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அது போய் உடஞ்சி உள்ளர வந்து நிறைய பெருகி பூச்சியோட குடலில் போய் ஓட்டைகளை ஏற்படுத்திட்டு ரத்தத்துக்குள்ள போய் அது திரும்ப வந்து உற்பத்தி பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு ஸ்போரை. அப்போ என்ன ஆகுனா, அந்த குடல் ஃபுல்லாக அது வந்து இந்த ஓட்டை போடுறதுனால பூச்சிகள் வந்து சாப்பிடாமல் அப்படியே இருந்து செத்து போகுது. ஸோ இதுதான் வந்து பிடியோட தன்மை, இப்படி தான் கொள்ளுது. அந்த பெசிலஸ் துருஞ்சென்சஸை வந்து பவுடர் மாதிரியான ஃபார்முலேஷனில் வந்து நமக்கு கிடைக்குது. அதை நம்ம வயல்களில் அடிக்கும் போது பூச்சிகள் இருந்தால் அதை சாப்பிட்டுச்சா கட்டாயமாக இறந்துடும் பூச்சி.
1: பூச்சிக்கொல்லிகளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நீங்க நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் அம்மாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: ரொம்ப நன்றி சார்.
1: அம்மா, இது குறித்து விவசாயிகள் சந்தேகம் கேட்கணும் அப்படின்னா எந்த எண்ணில் உங்களை தொடர்பு கொள்ளலாம்?
0: 9 9 4 3 3 1 8 3 0 1.
1: இன்னொரு தடவை சொல்லுங்க.
0: 99 43 81 83 0 1.
2: இதுவரை அங்கக வேளாண்மையில் தாவர பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு குறித்த தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஷீபா ஜாய்ஸ் ரோஸ்லின் அவர்கள். இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

0: திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மதியலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்கிறது மணி மலர். வணக்கம் குட்டி செல்லங்களா, மணி மலர்ல முதலாவதாக பல்ஸ்வை நிகழ்ச்சி வழங்குவோம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நாங்க திருவானைக்காவல் நேருஜி நினைவு நகராட்சி நடுநிலை பள்ளியிலிருந்து வந்திருக்கோம். எங்க ஸ்கூல் பாப்பா தம்பிங்க எல்லாரும் உங்களுக்கு வகை வகையான நிகழ்ச்சிகளை கொடுத்து கலக்க வராங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ரெடியா இருக்கிறது உங்கள் லோகித்,
2: உங்கள் சரவணன்.
1: வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். லோகித், முதல்ல என்ன நிகழ்ச்சிப்பா?
2: ஒரு இனிமையான தமிழ் பாடல் பாட வந்திருக்காங்க டி ஆகாசினி பாப்பாவும் நம்ம லட்சிதா பாப்பாவும்.

0: ஏப்பா லோகி, ஒரு எழுத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டா?
1: ஏன் திடீர்னு கேள்வி?
0: இல்ல, நேத்து வீட்டுல எங்க அக்கா ஒரு எழுத்துக்கு அர்த்தம் உண்டு அப்படின்னு சொல்லி என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதான் கேட்டேன்.
1: கொஞ்சம் பொறு. துளசிதாசனும் தீபனும் ஓரெழுத்து ஒரு மொழின்னு ஒரு நிகழ்ச்சியை கொடுக்க வராங்க, கேட்டா நீ ஏன் அசந்துடுவ?
2: ஓரெழுத்து ஒரு மொழி, பசுவை குறிப்பது
3: ஆ,
2: பறக்கும் பூச்சிகளில் ஒன்று
3: ஈ,
2: மாமிசத்தின் மறுபெயர்
3: ஊ,
2: நானில் ஏற்றுவது
3: ஏ,
2: நோயை போக்க
3: ஐ,
2: இரக்கத்தை குறிப்பது
3: ஓ,
2: சோலையை குறிப்பது
3: கா,
2: குயிலின் ஓசை
3: கு,
2: மனித உறுப்புகளில் ஒன்று
3: கை,
2: அரசனை அழைப்பது
3: கோ,
2: சாவை குறிப்பது
3: சா,
2: பகைவர்களை இகழ்தல்
3: சி,
2: எருதை குறிப்பது
3: சே,
2: கோட்டையை சுற்றி உள்ளது
3: சோ,
2: அடுத்தவரிடம் கேட்பது
3: தா,
2: தொட்டால் சுடுவது
3: தீ,
2: பிரிவை குறிப்பது
3: கையா, இல்ல இல்ல இல்ல ஆ, து,
2: சிங்கத்தின் உணவு
3: தூ,
2: கடவுளின் பெயர்
3: தே,
2: தமிழ் மாதங்களில் ஒன்று
3: தை,
2: சுவையை அறிவது
3: நா,
2: முன்னிலை ஒருமை
3: நீ,
2: நேசத்தின் மறுபெயர்
3: நே,
2: நைந்து போதல்
3: நை,
2: துன்பத்தின் மறுபெயர்
3: நோ.
0: உண்மையிலேயே அசந்து போயிட்டேன், ஒரே ஒரு எழுத்து தான், ஆனா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தமா? தாய்மொழி தமிழ் வேற லெவல் தான். நம்ம நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம்.
1: ஆமா சரவணா, நானும் ஒரு நிகழ்ச்சியை கொடுத்தே ஆகணும்னு தம்பி ஒருத்தர் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. தம்பி இங்க வாங்க, உங்க பேரை சொல்லுங்க.
4: ஜீவன்.
0: நீ எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க?
4: மூன்றாம் வகுப்பு.
1: நீங்க என்ன சொல்ல போறீங்க?
4: குறில் நெடில் பொருள் வேறுபாடு.
1: ஓ, குறில் எழுத்த நெடிலா மாத்தினா பொருள் வேற வரும்னு சொல்றீங்க, எங்க சொல்லுங்க பாப்போம்.
4: குறில் நெடில் பொருள் வேறுபாடு. கடலில் வீசுவது அலை, கரும்பை பிழிவது ஆலை, புத்தகத்தை நெய்யும் எடு, புத்தகத்தின் மறுபெயர் ஏடு, பொற்கள் விற்கும் இடம் கடை, சிறகடித்து பறக்குது காடை, சுள்ளி விரலை கட்டு, சுண்டி விரலை காட்டு, பார்ப்பதற்கு உதவுவது கண், பார்ப்பதல் என்பது கான், தானிய வைகளில் ஒன்று கம்பு, இலையின் அடியில் இருப்பது காம்பு, மலைக்கு பிடிப்பது குடை, பொற்கள் வைப்பது கூடை, வீட்டில் உள்ளது குடம், வீட்டின் மையம் கூடம், கோழி விளையாட்டு குண்டு, கிளியை வளர்க்க கூண்டு, அணிந்து கொள்வது சட்டை, அடிக்க உதவுவது சாட்டை, எழுது கோள எழுக்கொடு, எழுது கொள வரைவது கோடு.
1: அடுத்து என்ன நிகழ்ச்சி சரவணா?
0: மாதங்களை வச்சு லட்சிதாவும் டிஆர் காசினி பாப்பாவும் ஒரு பாட்டு.
5: ஜனவரி மாதம் பிறந்தாலே தை பொங்கல் வந்திடுமாம், பிப்ரவரி மாதம் என்றாலே 28 நாள் தானாம், மார்ச் மாதம் பிறந்தாலே ஈஸ்டர் நோன்பு வந்திடுமாம், ஏப்ரல் மாதம் என்றாலே தமிழ் வருடம் பிறந்திடுமாம், மே மாதம் பிறந்தாலே விடுமுறையும் வந்திடுமாம், ஜூன் மாதம் என்றாலே பள்ளிகள் அனைத்தும் திறந்திடுமாம், ஜூலை மாதம் பிறந்தாலே ஹசரத் உமர் பிறந்த நாளாம், ஆகஸ்ட் மாதம் வந்தாலே சுதந்திர தினமும் வந்திடுமாம், செப்டம்பர் மாதம் என்றாலே ஆசிரியர் தினமும் வந்திடுமாம், அக்டோபர் மாதம் என்றாலே காந்தி ஜெயந்தி வந்திடுமாம், நவம்பர் மாதம் பிறந்தாலே நடுங்கும் குளிரும் வந்திடுமாம், குழந்தைகள் தினமும் வந்திடுமாம், டிசம்பர் மாதம் என்றாலே கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்திடுமாம், மாதம் ஒவ்வொன்றும் பிறந்திடுமே பண்டிகை பலவும் வந்திடுமே.
1: என்ன சரவணா, ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருக்க, அப்படி என்னதான் சிந்தனை?
0: இல்ல, கையில வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால கைபேசின்னு வந்துச்சா, இல்ல கைபேசின்னு வந்ததுனால கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கோமா?
1: ஆத்தாடி, இது என்னடா குழப்பம்? உன்ன ஒரு பக்கம் கைபேசி நன்மைதான் தருதுன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் கெடுதல் தான் தருதுன்னு சொல்றாங்க, கடைசியா என்னதான் சொல்ல போறாங்கன்னே தெரியல. நம்ம நேருஜி மெமோரியல் முனிசிபல் மிடில் ஸ்கூல்ல கைபேசி நன்மையா தீமையான்னு ஒரு பட்டிமன்றம் நடக்குதான்,

0: போறேன், நீ வரியா இல்லையா?
1: நான் கிளம்புறேன்.
0: அனைவருக்கும் வணக்கம். கைபேசி நன்மையா தீமையா பட்டிமன்றம் பங்கு பெறுபவர்கள் லோகித், சரவணன், துளசிதாசன், தீபன், ரோஜிதா. இப்ப படிக்கிறவங்க கையில புக்கு இருக்குதோ இல்லையோ, ஆபீஸ் போறவங்க கையில பேகு இருக்குதோ இல்லையோ, எல்லாத்துடையும் கைபேசி இருக்குதப்பா. எல்லாத்துடையும் கைபேசி இருக்குதானேப்பா? சரி, இப்ப கைபேசி நன்மைகள் தீமைகள் குறித்த பட்டிமன்றத்துல தொழில்நுட்ப அத்தியாவசிய வளர்ச்சியும் அதனோட சமூக உடல்நல பாதிப்பும் விவாதிக்கப்படுது. உடனடி தகவல் தொடர்பு, கல்வி, பொழுதுபோக்கு இதெல்லாம் நன்மைக்காகவும், அடிமைத்தனம், உடல்நல பாதிப்பு, கண் பார்வை, தூக்கம், நேர விரயம், பாதுகாப்பு குறைபாடு இதெல்லாம் தீமைக்காகவும் முன்வைக்கப்படுது. இந்த சூழ்நிலையில நாம உரையாட எடுத்துருவோம் தலைப்பு, கைபேசினால நமக்கு ஏற்படுவது நன்மையா தீமையா. இரு அணிகள் பேச வந்திருக்காங்க. முதல்ல கைபேசி நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்யுதுன்னு பேசுறதுக்கு வராங்க நம்ம தீபன் அவர்கள். வாங்கப்பா, வந்து உங்க வாதத்தை தொடங்குங்க.
2: கைபேசியால நன்மனு தீர்ப்பு தர போற நடுவர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா, அந்த காலத்துல ஒரு விசேஷம்னா சேமம்னு எழுதி போட்டா அது போய் சேர ஒரு வாரம் ஆகும். ஆனா இன்னைக்கு அமெரிக்காவில இருக்கிற பேரே அருப்புக்கோட்டையில இருக்க அப்பத்தா கூட முகத்தை பார்த்து பேச வைக்கிது இந்த வீடியோ கால். தூரத்தை இது சுருக்கல ஐயா, பாசத்தை தான் பெருக்கி இருக்கு. ஒரு காலத்துல ஒரு கேள்விக்கு பதில் தெரியலனா லைப்ரரிக்கு போனாதான் முடியும். இப்ப கூகுள தட்டுனா போதும், உலகத்துல இருக்க எல்லா தகவலும் நம்ம கைக்கு வந்துரும். அறிவு தேடலுக்கு இது ஒரு வற்றாத ஊற்று ஐயா. இப்பெல்லாம் கடையில ஏதாவது பொருள் வாங்கினா கைபேசி நம்ம கிட்ட இருக்கிறதுனால உடனடியா ஜிபே பண்ணிட்டு வந்துடலாம். பணத்தை கையில வச்சுக்கிட்டு தொலைஞ்சு போயிருமோ அப்படிங்கிற பயம் இல்லாம இருக்கலாம். உலகத்துல எந்த மூலையில என்ன விஷயம் நடந்தாலும் நாம உடனடியா தெரிஞ்சுக்கலாம்ல ஐயா. ஒரு குடும்ப விஷயம்னா இப்ப ஃபேமிலி குரூப் மூலமா யாரு எங்க இருந்தாலும் ஒரு முடிவை ஒன்னா சேர்ந்து எடுக்கிற வசதிய இதுதானே கொடுத்திருக்கு ஐயா. முன்னாடி எல்லாம் ஒருத்தர் பாட்டு பாடுனா நாலு பேருக்கு தான் தெரியும். இப்ப ஒருத்தர் சூப்பரா சமைச்சாலோ பாட்டு பாடினாலோ அத வீடியோ எடுத்து போட்டா அடுத்த நாளே அவங்க உலக பிரபல ஆயிடுறாங்க ஐயா. ரயில் டிக்கெட், பஸ் டிக்கெட், சிலிண்டர் புக்கிங்னு எதுவா இருந்தாலும் கியூல போய் நிக்கிற கஷ்டத்தை மாத்தி சோஃபால உக்காந்துகிட்டு நிமிஷத்துல புக் பண்ணிடலாமே. அலைச்சல் மிச்சம், காசு மிச்சம், இந்த எல்லா சௌகரியத்தையும் அனுபவிச்சுட்டு இப்ப இந்த கைபேசி தீமன்னு சொல்ல வந்துட்டாங்க நம்ம எதிரணியினர். இது சரியா? நீங்களே சொல்லுங்க நடுவர் ஐயா. ஐயா, வீட்டுல ராத்திரியில திடீர்னு கரண்ட் போயிருச்சுன்னா நாம மெழுகுவர்த்திய தேட அவசியம் இல்ல. கையில இருக்கிற போன்ல லைட் போட்டா போதும். சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் அவசர நேரத்துல இது ஒரு பெரிய வெளிச்சம் தானே ஐயா. இப்ப வந்திருக்கிற ஏஐ தொழில்நுட்பம் ஒரு மாணவனுக்கு எது புரியலையோ அத அவன் புரிஞ்சுக்கிற வரைக்கும் சொல்லி கொடுத்து 24 மணி நேரமும் கூடவே இருக்கிற ஒரு அன்பான ஆசிரியரா மாறி இருக்க ஐயா. அத நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும்.
0: கைபேசி நமக்கு நன்மைன்னு அருமையா பேசினாங்க தீபன் அவர்கள். இதுக்கு உங்ககிட்ட மாற்று கருத்து இருக்கா? சொல்றதுக்கு வாங்க ரோஜிதா பாப்பா, வந்து சொல்லுங்க.
3: கைபேசியால் தீமையே என்னும் தீர்ப்பு தரப்போற நடுவர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா, அவங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த வீடியோ கால் வசதியில எத்தனை மாணவர்கள் தங்களை அழிச்சுக்கிறாங்கன்னு நம்ம அண்ணனுக்கு தெரியல. பாட சம்பந்தமான விஷயங்களை பாத்துக்கலாங்கிறது ஓகேதான். ஆனா பாட சம்பந்தமான விஷயங்களை பார்க்கும் போது தேவையில்லாத விஷயங்கள்லாம் தானாவே எவ்வளவு வருது. அதனால எத்தனை மாணவர்கள் படிப்பை விட்டுட்டு பாதை மாறி போறாங்கன்னு தெரியாம பேசுறாங்க ஐயா. ஐயா, அவங்க சொன்னாங்க கைபேசியிலேயே காசு அனுப்பிக்கலான்னு. இப்ப கடையில பொருள் வாங்கி காசு அனுப்புன உடனே

0: தெரியாதவங்க ஒருத்தவங்க நமக்கு ஃபோன் பண்ணி நான் உங்க பேங்க்ல இருந்து பேசுறேன் சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம காசை நம்மளுக்கே தெரியாம எடுத்துறாங்கல்ல ஐயா. எந்த விஷயம் நடந்தாலும் உடனே தெரிஞ்சுக்கலாங்கிறது சரிதான். அதுவே குடும்பத்துல ஒரு சின்ன சண்டைனாலும் உடனே அதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கி பெரிய குடும்ப சண்டையா மாத்திடுறாங்களே. அடுத்ததா அவர் சொல்றது போல உலக பிரபலம் ஆயிட்டாக்க ஓகேதான், ஆனா நிறைய குழந்தைகளும் அப்புறம் காலேஜ் படிக்கிற பொண்ணுகளும் இப்படி வீடியோ போறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகுதுன்னு உங்களுக்கே தெரியும்ல ஐயா. ஐயா இவங்க சொல்றத கேக்குறப்ப நல்லாதான் இருக்கு, ஆனா பாருங்க குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறத குறைச்சு நேருக்கு நேரா பேசுறத விட்டுட்டு போன்ல எல்லாரும் முழுகி போயிட்டாங்க. மொத்தத்துல தகவல் திருட்டு, ஆன்லைன் சூதாட்டம், சுற்றுச்சூழல் பாதிப்பு, இப்படி பட்டியல் நீண்டுகிட்டே போகுது ஐயா. அதனால குழந்தைகளோட நலன் கருதி நல்ல தீர்ப்பு தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட என்னோட வாதத்தை முடிச்சுக்கிறேன்.
1: கைபேசினால நமக்கு தீமைன்னு ரோஜிதா பாப்பா புரிஞ்ச மாதிரி சொன்னாங்க. அடுத்ததா வாங்க துளசிதாசன் அண்ணே, கைபேசியால நன்மைதானே, உங்க கருத்தை சொல்லுங்க.
2: நடுவர் ஐயா அவர்களுக்கும் எதிரணி நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கம். கைபேசி தீமை தீமைன்னு சொல்ற நம்ம எதிரணி நண்பர்கள் கையில போன வச்சுக்காமல இருக்கிறாங்க. எல்லா நன்மையும் அனுபவிச்சுட்டு தீமை தீமைன்னு கூவுனா எப்படி ஐயா? புதுசா இப்ப ஊருக்குள்ள போனா வழி தெரியலன்னு நின்னு கேட்க வேண்டாம் ஐயா. கூகுள் மேப்ஸ போட்டா அதுவே இடது பக்கம் திரும்பு வலது பக்கம் திரும்புன்னு ஒரு அம்மா போல கை பிடிச்சு கூட்டிட்டு போய் விட்டுருது. பேங்குக்கு போய் வரிசையில நிக்கிற காலத்தை இது மாத்திருச்சு. பேலன்ஸ் செக் பண்றதுல இருந்து லோன் அப்ளை பண்றது வரைக்கும் ஒரு வங்கியையே நம்ம பாக்கெட்டு உள்ள கொண்டு வந்தது இந்த கைபேசி தானே ஐயா. இப்படின்னு சொடக்கு போற நேரத்துல ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்பர் பண்றது எவ்வளவு ஈஸி ஆயிருச்சு. முதுகு வலிக்க புத்தகம் முட்டையை தூக்கிட்டு போன காலம் போய் ஒரே ஒரு டேப்லெட் இல்லனா போன்ல ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வச்சு படிக்கிற வசதியை இது கொடுத்துருக்குங்க ஐயா. ஐயா இப்போ ஏஐன்னு ஒண்ணு வந்திருக்கியா, மாணவருக்கு மனசுல இருக்க கற்பனைய ஒரு வரியா சொன்னா போதும் அதை ஓவியமா மாத்தி கொடுக்குது. இந்த ஏஐ மாணவோட படைப்பாற்றல அடுத்த கட்டத்துக்கு தள்ளுது. என்ன நடுவராயா அவர்களே, நீங்களே சொல்லுங்க சரிதானே? வேலை தேடி அலையில இளைஞர்களுக்கு கைபேசி ஒரு வரப்பிரசாதம் ஐயா. லிங்க்டின் போன்ற ஆப்ஸ் மூலமா எங்கெங்க வேலை இருக்குன்னு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டு உடனுக்குடனே அப்ளை பண்ணி வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசியா இது. கைபேசி நவீன யுகத்தின் தவிர்க்க முடியாத கருவி. உலகையே விரல் நுனியில கொண்டு வந்து தகவல் தொடர்புக்கும் கல்விக்கும் பொழுதுபோக்குக்கும் வாழ்க்கை எளிதாக்குதா இல்லையாங்கறத மட்டும் நீங்க சொல்லுங்க ஐயா.
3: போன்லதான் உலகமே கலக்குது, இதுல பல்லு போன பாட்டி கூட சிரிக்குது. உள்ள போன உலகமே தான் தெரியுது, இது உள்ள போன உலகமே தான் தெரியுது. அட மெல்ல மெல்ல மனிதன் அறிவை வளர்க்குது கைபேசி, மெல்ல மெல்ல மனிதன் அறிவை வளர்க்குது. சின்ன பிள்ளை படிப்புக்கும் உதவுது கைபேசி, சின்ன பிள்ளை படிப்புக்கும் உதவுது. இதுலயே ஐயனு புதுசா ஒண்ணு இருக்குது, இதுலயே ஐயனு புதுசா ஒண்ணு இருக்குது. மாணவர்களோட கற்பனையே வளர்க்குது, மாணவர்களோட கற்பனையே வளர்க்குது. உள்ளங்கையிலே உலகத்தையே இழக்குது கைபேசி, உள்ளங்கையில் உலகத்தையே இழக்குது. சின்ன பிள்ளை சொல்வதும் உண்மைதான் கைபேசி, என்றென்றும் நண்பர்களுக்கு நன்மைதான். சின்ன பிள்ளை சொல்வதும் உண்மைதான் நம்மளுக்கு கைபேசி, என்றென்றும் நன்மைதான் என்று கூறி என் பாட்டையும் என் வாதத்தையும் துடன் முடித்துக் கொள்கிறேன்.
1: நாங்களும் சளைத்தவர்கள் இல்லன்னே துளசிதாசன் அண்ணே அவங்களோட கருத்தை சொன்னாங்க. அடுத்ததா நன்மையை விட தீமையாலதான் அள்ளல் படுறோம்னு நம்ம சரவணாண்ணே ஆணித்தரமா பதிய வைக்க வராங்க. வாங்க சரவணாண்ணே உங்க ஆதங்கத்தை கொட்டுங்க.
4: கடைசியா கைபேசி தீமைதான் தீர்ப்பளிக்க போற நடுவர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். கூகுள் மேப்ப போட்டா வழிகாட்டுது, நீங்க சொல்றது சரிதான், ஆனா கடைசியா எங்க கொண்டு போய் விடுது ஐயா? முட்டு சந்தலதான் போய் நிக்குது. நம்ம வீட்டுக்கு வர டெலிவரி எல்லாம் பக்கத்து வீட்டுக்கு போயிடுது. நேத்து பாருங்களேன், எங்க வீட்டுக்கு வர வேண்டிய டெலிவரி பக்கத்து வீட்டுக்கு போய் ஒரே கலவரமா ஆச்சு. துளசிதாசன் ஐயா சொல்றது சரிதான், சொடக்கு போற நேரத்துல ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்பர் ஆகுது ஐயா. அதைத்தான் சொல்றேன், நாம சொல்ற ஆளுக்கு டிரான்ஸ்பர் ஆகல, சம்பந்தமே இல்லாம ஒரு மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜுக்குள்ள போயிட்டா நம்ம மொத்த அக்கௌண்ட்டும் காலி, ஜீரோ பேலன்ஸ் வருது. இது நல்லதா? இது எத்தனை புத்தகம் அதிகமா படிச்சாலும் எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. அதுவே போன்லயோ டேப்லயோ அதிக நேரம் பார்த்து படிச்சா கண்ணுல நிறைய பிரச்சனை ஏற்படுது.

0: எத்தனை குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு கியூல நிக்கிறாங்கிறது துளசிதாசன் ஐயாவுக்கு தெரியல போல. ஏஐ வந்து ஒரு நல்ல தொழில்நுட்ப வளர்ச்சி தான், ஒத்துக்கிறேன். ஆனா அதுல டூப்ளிகேட்டா வீடியோ ரெடி பண்ணி பணம் பறிக்கிறாங்க. இப்படிதான் எங்க ஊர் பக்கத்துல என்னை கடத்திட்டு போயிட்டாங்க, காப்பாத்துங்கன்னு அந்த பொண்ணே பேசின வீடியோ வந்துச்சு. ஆனா பாருங்களேன், அந்த பொண்ணு வீட்டுல இருக்கு. அந்த வீடியோவில் பார்த்தா அந்த பொண்ணே அச்சாசலா பேசுற மாதிரி இருக்கு. இது ஒரு நல்ல வளர்ச்சியா ஐயா? நீங்களே சொல்லுங்க. வேலையை நேரில் தேடாம போன்ல தேடி ஹேக்கர்ஸ் கிட்ட மாட்டி பண மோசடி, இணையதள தாக்குதல்னு ஆளாகி மனநல பாதிப்பு, செல்போன் அடிக்சன், இப்படியெல்லாம் மாட்டுறேன். இளைஞர்களை மீட்டு கொண்டு வர தவிக்கிறது நம்ம பேரண்ட்ஸ் தானே ஐயா? ஆமாங்க, ஒத்துக்கிறேன். உள்ளங்கைக்குள்ள உலகமே இருக்குதான். ஒரு நொடியில நேரத்தை வீணாக்குறதுல கைபேசிக்குனா வேற எதுவுமே இல்லை. அதுக்கு அடிமையா மாறிட்டா ஒரு நொடிக்கு ஒரு தரம் போனை பார்த்து பார்த்து டென்ஷன், மன அழுத்தம், தூக்கன்மை எல்லாம் தானா வந்து சேர்ந்துரும்ல ஐயா? பள்ளிக்கு போகும் குழந்தைங்களே, பட்டம் படிக்கிற குழந்தைகளே, நல்லா படிக்கத்தான் வேணுங்களே. அதுக்கு செல்போன் எதுக்கு சொல்லுங்களே? கேமா ஆடும்போது நல்லாத்தான் இருக்கும், கொண்டு போகும் உங்க கண்ணத்தான். கேட்டு நடந்துக்க சொன்னபடி அவங்க வாழ்க்கைய கத்து கொடுக்கும் நல்லபடி. கேட்டு நடந்துக்க சொன்னபடி அவங்க வாழ்க்கைய கத்து கொடுக்கும் நல்லபடி. செல்லு போனும் இங்கு வேணாமே, அது தொல்லைகளும் இங்கு வேணாமே. செல்லு போனும் இங்கு வேணாமே, அது தரு தொல்லைகளும் இங்கு வேணாமே. டச்சு போன நீயும் உரசித்தான், ஒதுங்கி போனா என்ன அர்த்தம் தான். டச்சு போன நீயும் உரசித்தான், ஒதுங்கி போனாக்க இங்கு என்ன அர்த்தம் தான். இவ்வளவையும் கேட்டுட்டு கைபேசி நன்மைன்னு தீர்ப்பளிக்காம தீமைதான் தீர்ப்பளிக்குமாறு கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி.
1: ஆஹா, பிரமாதம். கைபேசினால தீமைன்னு சரவணண்ணே பேசினாங்க. கைபேசியால நமக்கு நன்மையா தீமையா இரு அணிகள் காரசாரமாக தகவல்களை தெரிவிச்சாங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவள் நல்லவனாவதும் தீயவனாவதும் கைபேசி உபயோகத்திலே. அந்த கைபேசி உபயோகத்திலே உபயோகப்படுத்துற செயலை வச்சு பொருள்ல நன்மையும் தீமையும் இருக்கு. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதனுடைய நன்மை மட்டுமே எடுத்துக்கணும். அதனால கைபேசி நன்மைதான் சொல்லி என் தீர்ப்ப கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பல்சுவை நிகழ்ச்சி எல்லாரும் கேட்டு மகிழ்ந்திருப்பீங்கன்னு நம்புறோம். நன்றியுடன் விடைபெறுவது நேருஜி நினைவு நகராட்சி நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், திருவானைக்கோவில் அந்தநல்லூர் வட்டம். நன்றி, வணக்கம்.

0: அறிந்து கொள்வோம். ஹாய் தம்பி தங்கிகளா, இன்னைக்கு எதை பத்தி தெரிஞ்சிக்க போறோம்? அவளா இருக்கீங்களா?
1: ஆமா அக்கா.
0: ஹாய் கார்த்தி, உன்னோட வயசு என்ன?
1: 10 அக்கா.
0: நான்சி, உன்னோடது?
1: 8 அக்கா.
0: உங்களோட வயசெல்லாம் டேட் ஆஃப் பர்த் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஒரு மரத்தோட வயச உங்களால சொல்ல முடியுமா? வட்டங்கள், அதாவது ரிங்ஸ். ஒரு மரத்தை வெட்டும் போது அதோட தண்டு பகுதியில இருக்கிற வட்டங்களை வச்சு அது எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்ததுன்னு துல்லியமா சொல்லலாம். பாருங்க பாருங்க, மரத்தோட வயச கணக்கிடுறதுல இந்த முறைக்கு அறிவியல்ல ஒரு பேர் இருக்கு. என்ன தெரியுமா குழந்தைகளா? டென்ட்ரோசார்னாலஜி. எங்க சொல்லுங்க பாப்போம்.
1: டென்ட்ரோசார்னாலஜி.
0: ஒவ்வொரு வருஷமும் மரம் வளர்றப்ப அதோட பட்டைக்கு அடியில புதுசா ஒரு லேயர் உருவாகுமா. அப்புறம் வசந்த காலத்துல மரம் வேகமா வளர்ற போது வெளிர் நிற வளையமும், கோடை காலத்துல மெதுவா வளரும் போது அடர் நிற வளையமும் உருவாகுமா. கவனிங்க, முதல்ல இந்த வெளிர் நிற வளையமும் அடர் நிற வளையமும் சேர்ந்ததுதான் ஒரு வருஷம். இதை எண்ணி பார்த்தாவே மரத்தோட வயசு ஈஸியா தெரிஞ்சிருமா. இந்த வளையத்துல, அதாவது ரிங்ஸ்ல, இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு. இந்த ரிங்ஸ வச்சு அந்த வருஷம் வானிலை எப்படி இருந்துச்சுன்னு கூட ஈஸியா சொல்லிடலாமா. அகலமா வளையம் இருந்துச்சுன்னா அந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சு மரம்

சூப்பரா வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். கரெக்ட் கரெக்ட். ஏதாவது ஒரு சமயத்துல காட்டுத்தீ ஏற்பட்டு மரம் தப்பிச்சிருந்தா அந்த வளையத்துல ஒரு சின்ன தழும்பு மாதிரி இருக்குமா, அதை வச்சு அந்த காட்டுல எந்த வருஷம் தீ விபத்து நடந்துச்சுன்னு கூட ஈஸியா சொல்லிடலாமா. இல்ல இல்ல, இன்கிரிமெண்ட் போரர் அப்படிங்கிற ஒரு சின்ன கருவி மூலமா மரத்தோட தண்டுல ஒரு மெல்லிசா குழாய செலுத்தி ஒரு பகுதியை மட்டும் வெளியில எடுத்து வளையங்களை எண்ணலாம். எதுவும் வராது. சரி தம்பி தங்கிகளே, இப்ப நீங்க மரத்தோட

0: இருக்காக்கா. அப்ப மரத்தை வெட்டினாதான் அதோட வயச கண்டுபிடிக்க முடியுமா?
1: இல்ல இல்ல, இன்கிரிமெண்ட் போரர் அப்படிங்கிற ஒரு சின்ன கருவி மூலமா மரத்தோட தண்டுல ஒரு மெல்லிசா குழாய செலுத்தி ஒரு பகுதியை மட்டும் வெளியில எடுத்து வளையங்களை எண்ணலாம்.
0: அதனால மரத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமாக்கா?
1: எதுவும் வராது. சரி தம்பி தங்கிகளே, இப்ப நீங்க மரத்தோட வயசை எப்படி கணக்கிடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே?
0: தெரிஞ்சுக்கிட்டோம்க்கா.
1: நீங்க என்னைக்காவது வெட்டப்பட்ட மரத்துல இந்த வளையங்களை எண்ணி பார்த்திருக்கீங்களா? அட, எங்க கிளம்பிட்டீங்க? மரத்தோட வளையங்களை எண்ணி மரத்தோட வயச கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு நாம இப்ப அட்வான்ஸா கிளாப் பண்ணிடலாமா?

0: திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மதியலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்ந்தது மணி மலர்.
1: கேட்டுட்டு இது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 3 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த ஒளிபரப்பு மாலை மணி 5:30 ஆரம்பமாகும்.

0: தஞ்சாவூர் விளையாட்டு உடற்பயிற்சி கூடம் பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நாளை முற்பகல் 11 மணிக்கு, அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிக்கும் மனதின் குரல் ஆகாஷ்வாணி, DRM, DTH தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் நாளை முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாதந்தோறும் நம் சிந்தைக்கு நல்விருந்தாக மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் நமது பிரதமரின் உரை மன் கி பாத் நாளை முற்பகல் 11 மணிக்கு.
7: மூணு மணி 12 நிமிஷம் ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம GFM ரெயின்போ 102.1 இசைத்தூரல். அக்னி சலம், களப்பை, இளாங்கிளி, தலைச்சுருளி, பட்சி, கோடல், கோடை, கார்த்திகை பூ, தோன்றி, வெண்தோண்டி, இப்படி பல பெயர்களை சுமந்திருக்கிறது நம்ம காந்தல் மலர்தாங்க. ஆப்பிரிக்கா ஆசியா இடங்களை தாயகமாக கொண்டது. மலேசியாவின் சில பகுதிகளிலையும், இலங்கை, சீனா போன்ற இடங்கள்லையும் அழகாய் பூத்து கொடுங்கும் இந்த காந்தல் மலர். சங்க இலக்கியமான 8 தொகை நூல்களில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த காந்தல் மலர். காந்தலின் மொட்டுகள் பெண்களின் விரல்களுக்கு உவமையாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது நம்ம GFM ரெயின்போ 102.1 இசை தோரல்.

கேட்டுருக்கிறீங்க. இது நம்ம டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தோரல். இதமான பாடல் கேட்டாச்சு, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதுவும் சொல்லியாச்சு. இப்போ என்னங்க, நீங்கள் எங்களுக்கு அனுப்பியிருக்கிற மின்னஞ்சல், இந்த மின்னஞ்சலை பெரிய பாராட்டு பத்திரமாக அனுப்பியிருக்கிறாங்க வாரியங்காவலிருந்து கதிரவன் வசந்தி குளஞ்சிநாதன். இவங்க 22

9 இந்த நாட்களுக்கு உரிய நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சிகளில் வந்த பாடல்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே நானும் அதை உங்ககிட்ட படிச்சு காமிச்சிடுறேன். 22 காலை மலர் இதே ராகம் உங்களோடு நாங்க மங்கையர் உலகம் மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 23 இதே ராகம் புதிய பாடல்கள் கேட்டேன், பாராட்டுக்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களே 24 காலை மலர் இதே ராகம் மதுரகீதம் இசைத்தூரல் கேட்டேன் நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25 காலை மலர் இதே ராகம் இசைத்தூரல் நிகழ்ச்சி கேட்டேன், வந்த பாடல்கள் அறிவிப்பாளரோட வாசித்த விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 26 3 மணிக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சி கேட்டேன், மின்னஞ்சலில் அறிவிப்பாளர் கடிதங்களை வாசித்த விதமும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 27 காலை மலர் நிகழ்ச்சியில் காய்கறி தங்கம் மருத்துவ நேரம் தெரிந்து கொண்டோம், இதே ராகம் புதுப்பாட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 28 காலை மலர் இதே ராகம் உங்களோடு நாங்க மங்கையர் உலகம் இசைத்தூரல் நிகழ்ச்சி கேட்டேன், அந்த நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று இசைத்தூரல் கேட்டேன் கடிதம் மின்னஞ்சல் வாசித்த விதம் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்க இவங்க எல்லா நாளுக்குரிய அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்களை சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சி பொறுப்பாளருக்கும் நிலைய இயக்குநருக்கும் திருச்சி பண்பலைக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்க. மறுபடியும் உங்க பேரை சொல்றேன், அரியலூர் வாரியங்காவல் கதிரவன் வசந்தி குளஞ்சிநாதன் அவங்களுக்கு நாம ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசைத்தூரல் நம்ம FM Rainbow 102.1.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி ஹர்ஷமித்ரா மருத்துவமனை.
3: ஹர்ஷமித்ரா மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி.
4: 3:24 கேட்டு இருக்கீங்க, இது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தோரல், தமிழகத்தின் முதல் திரையரங்கம். 1900 இந்த வருஷம் சென்னை அண்ணா சாலையில் ஆங்கிலேயர் மேஜர் வார்விக் இவர் தாங்க சினிமாக்களை திரையிட வசதியா ஒரு அரங்கத்தை கட்டினாரம். மின் விளக்குகளால் ஒளிர்ந்த அந்த திரையரங்கத்தை எலக்ட்ரிக் சினிமா ஹவுஸ் அப்படின்னு தான் பொதுமக்கள் சொல்லுவாங்களாம். இந்தியர் ஒருத்தலால கட்டப்பட்ட முதல் திரையரங்கம் சென்னையில இருக்கிற கெய்ச்சி தியேட்டர் தானாங்க. 1914 வெங்கையா என்பவரால் கட்டப்பட்டது இந்த திரையரங்கம். கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது இசை தோரல்.

போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குள்.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசைத்து ஊரல், நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1. இப்ப இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். குமரநகர்ல இருந்து லக்ஷ்மி அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க நேற்று மங்கிர் உலகம் நிகழ்ச்சியில் வாழ்க்கையை பற்றி ஒருவரையில் உங்கள் கருத்து என்ன என்று ராஜலட்சுமி தோழிகளிடம் கேட்டு பதில் பெற அழைத்தார். தோழிகளும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும், வாழ்வது ஒரு முறை என்ற கருத்தை பதிவு செய்தார்கள். என்னுடைய கருத்து என்னன்னா, ஊட்டும் பாலுக்கும் ஊற்றும் பாலுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையை அனுபவித்து வாழணும் என்பதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குமரநகர்லேருந்து லட்சுமி. அவங்களுக்கும் ஒரு வாழ்த்தை சொல்லிக்கலாம், நன்றியை சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இதே சைத்து ஊரல், நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1.

36 நிமிஷம் ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசை தோரல் நம்மட்டு எஃப்எம் ரெயின்போ 102.1. ராமநாதபுரம் பரமக்குடியில இருந்து கமுதி போற வழியில அபிராமம் கிராமத்துல இருந்து வடக்கே 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற வீடுகளுக்கு கதவுகளே கிடையாதாங்க. இந்த ஊர் மக்கள் வணங்குற தெய்வம் இதே ஊர்ல இருக்கிற முனீஸ்வரர் ஆலயத்துக்கு தங்கத்துல கதவுகள் செய்து வைக்க முடியாத காரணத்தினால இவங்க வீடுகளுக்கு கதவுகளை வச்சுக்கலையாம். எந்த அசம்பாவிதமும் இன்னும் வரைக்கும் நடந்ததும் இல்லையாம். இதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற ஷானி ஷிங்னாப்பூர், ஒடிசாவில் இருக்கிற தேவ்மாளி, இந்த கிராமங்களில் இருக்கிற வீடுகளுக்கும் கதவுகளும் பூட்டுகளும் கிடையாதாம். கேட்டுட்டு இருக்கோம் இதே சை தோரல்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இன்று காலை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய கிருஷ்ணவேணி அவர்கள் புறம் கூறாமை பற்றி சிறப்பாக விளக்கினார்கள். பக்தி பாடல்கள் நன்றாக இருந்தது. இடையில் வைகாசி விசாகம் பற்றிய தகவல் அருமையாக இருந்தது. மடல் மாணிக்கம் நிகழ்ச்சி மிகவும் முக்கியமான தகவலை தந்தது. ஓரடி நடவேன், ஈரடி கடவேன், இருந்தும் உண்ணேன், படுத்து உறங்கேன், செயற்கை என்பது தற்காலிகம், கவலை வேண்டாம், இளமை நிலைக்கும் வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசை தூரல் நம்ம ரெயின்போ 102.1.

0: செஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
2: இசைத்தூரில் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் சரியா 3:47 ஆகுதுங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க மறுபடியும் குமரன் நகர்ல இருந்து லட்சுமி தான் அனுப்பியிருக்காங்க. இவங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிற மின்னஞ்சல் இது. இன்று நாள்மலரில் பாலக்காடு மணி ஐயர் நினைவு தினம், இயக்குநர் கே எஸ் ரவிக்குமார் பிறந்த தினம் என்பதை ஒட்டிய தகவல்கள் பகிரப்பட்டது. காதல் கடிதம் வரைந்தின் பாடல் அருமை, விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கழிவில்லா உலகம் கனவாக இல்லாமல் நனவாக மாற்றலாம் என்பது பற்றி இயற்கை

உயிரே என்ற தலைப்பில் பிரஜி மேடம் பேசியது, மோகன்ராஜ் அவர்களுடைய உரையாடியது அருமை, வாழ்த்துக்கள் பிரஜி மேம்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போடு ஆட்டம் போடு ஜோர், போட்டு வைத்த காதல் திட்டம், ஓகே கண்மணி பாடு, சூப்பர், வாழ்த்துக்கள் ராஜலட்சுமின்னு சொல்லியிருக்கிறாங்க. லக்ஷ்மிக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். கேட்டுட்ருக்குறீங்க இது இசை தோரல்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம்

0: திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
4: 3:54 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம டிஎம்டி ரெயின்போ 102.1 இசை தூரல்.

இதுவரை கேட்டு ரசித்தது இசை தூரல். நேர்களே, அடுத்தது உங்களுக்காக காத்துட்டு இருக்கு வண்ணக்கோளங்கள். இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான வண்ணக்கோளமா இருக்க போகுது. ஒரு சின்ன க்ளூ இப்பே கொடுத்துட்டுமா? அது இனைய டே ஸ்பெஷல் வண்ணக்கோளமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதே அங்கிட்டு இருந்து பார்க்கிறாரு கிரண். ஆனாலும் டே ஸ்பெஷல் தாங்க, அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க இப்பவே கேதர் பண்ணி வச்சுக்கோங்க.

0: கேட்டுட்ருக்குறீங்க, இது நமட்டுச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் சரியாக 4 மணி ஆக போகுதுங்க. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். பழங்குடியின நல மாணவிகள் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரித்துள்ளார். கோவை ஒண்டிப்புதூர் பகுதியில் உள்ள பழங்குடியினர் மாணவியர் விடுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அவர், மாணவிகளின் நலனில் அரசு எப்போதும் அக்கறை கொண்டிருப்பதாகவும், தரமற்ற உணவு வழங்கிய புகாரில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். விவசாயிகள் தெரிவித்துள்ள வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும், இது தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் வெளியிடுவார் என மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் தலைமை நீரேற்று நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர், பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்குவதற்கான பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பல்கலைக்கழகங்களில் மாணாக்கர் சேர்க்கைக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில தேர்வு முகையங்களில் தாமதமாக தொடங்கியது. தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்பட்ட பின்னர் தேர்வுகள் நடைபெற்றதாகவும், பிற்பகல் நடைபெறும் தேர்வு நேரம் 3 மணிக்கு பதில் 4 மணியாக மாற்றியமைக்கப்பட்டதாகவும் தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. மத்திய கிழக்கு வங்கக்கடல், குமரிக்கடல் வழியாக காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதாகவும், மத்திய தென்கிழக்கு வங்கக்கடல், தென்கிழக்கு அரபிக்கடல் ஆகிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக திருச்சி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் அருள்மிகு கோதண்டராமர் சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாகத்தை ஒட்டி கருட சேவை இன்று நடைபெற்றது. ஏராளமானோர் இதனை தரிசித்தனர். இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: நமக்காக தருவாங்க வசந்த் அண்ட் கோ.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: இன்னைக்கு என்ன நாள்?
0: இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு வைகாசி விசாகம்.
3: அது சொல்ல சொன்ன உங்களை.
0: ஆமா, இன்னைக்கு என்ன நாள்? சனிக்கிழமை. அப்படி சொல்லிடுமா?
3: வஸ்ட்டுங்க நீங்க. ஆனா
0: என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என்ன இப்படி வேர்த்து வேர்த்து குட்டி, இப்படி கருத்து போய், இப்படி படபடப்பா ஓடி வந்து உட்கார்ந்துருக்கத பார்த்தா எனக்கு எங்க போயிட்டு வரீங்க? என்ன ஆச்சு அதை சொல்லுங்க.
3: என்னைக்குங்க வெள்ளையா இருந்திருக்கேன். சரி, வேர்த்து வேர்த்து வந்திருக்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். தஞ்சாவூருக்கு போயிட்டு, தஞ்சாவூர்ல இருந்து திருச்செந்தூர் போயிட்டேங்க. நடந்து வேர்க்க விறுவிறுத்து இந்த வெயில போனா அவ்வளவு கும்பலுங்க. அப்படியே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றேன். ஏய், கும்பலா இருக்கடா.
0: அவர் என்ன சாதாரண மனுஷனா?
3: கரெக்ட்டா
0: கும்பல் வராம இருக்கு.
3: என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றேன். ஏய், நானும் பழனியில மாட்டிக்கிட்டேன்டா, 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி காரை நிப்பாட்டிட்டாங்க, நடந்து போய்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்றான். ஸோ நேர்களே, இன்னைக்கு வந்து முருகனை கும்பிட்றதுக்கு சூப்பரான நாள், அவரோட பர்த்டே தான். பட் இந்த ரெண்டு இடத்துக்கு நீங்க போகணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். முக்கியமா வயதானவர்கள், அப்புறம் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். ஒரு நல்ல நோக்கத்துல தான் சொல்றேன்.
0: நெரிசல்ல சிக்கிக்க கூடாது, போக்குவரத்து நெரிசல்ல சிக்கிக்க கூடாதுங்கிற காரணத்துக்காக
3: தான். சோ ரொம்ப தூரம் நடக்கிற நிலைமை வந்துடும். அப்படியே நீங்க போயிட்டா அப்படின்னா ஹைட்ரேட்டடா இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாட்டர் மெலன், தண்ணி பாட்டில், இளநீலாம் வாட்டர் பாட்டில் ஊற்றிக்கோங்க. மோர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வெயிலாக இருந்தாலும் அது தெரியாமல் ஜாலியாக சில்லுன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு.
0: சரி, வந்ததுலேருந்து முருகன் புகழ் பாட காரணம் என்னன்னா, எனக்கு லைட்டாக அப்படியே கொஞ்சம் இப்படி இந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு உதிக்குதுன்னு சொல்லும்ல அந்த மாதிரி வருது. என்னன்னா, இன்னைக்கு வண்ணக்கொழுங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் வந்ததெல்லாம் பார்த்துட்டு ஒரு வேளை டே ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விபூதி பட்டு அதெல்லாம் போட்டிருக்கதை பார்த்தா இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த
3: வைகாசி விசாகம் பத்தின கேள்விகள், ஆறுபடை வீடுகள் பத்தின கேள்விகள், முருகன் பத்தின கேள்விகள், முருகன் பாடல்கள் பத்தின கேள்விகள், முருகன் சம்பந்தமான நூல்கள் பற்றிய கேள்விகள் தான் இன்னைக்கு நம்ம வண்ணக்கோலங்கள் இருக்கப்போது. ஸோ நேயர்களே, எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள். இந்த வண்ணக்கோலங்கள்ல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
0: 204-3-1, 206-1, 202-1, 240-102-1 இந்த எண்கள் உங்களுக்கு அதாங்க காத்துட்டு இருக்கு. இது வண்ணக்கோலங்கள் நம்ம ரெயின்போ 102.1.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசம் அன்கோ.
3: சரி சரி,
0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
6: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942 9 6606.

0: பேருச்சு சாரதாஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: 4:13 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள். இன்னைக்கு வண்ணக்கோலங்கள் ஸ்பிரிச்சுவல் வண்ணக்கோலங்கள் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இன்னைக்கு முருகன்
6: சேவல் கொடி பறக்குதுடா அந்த பாட்டை நம்ம கொடுத்துருக்கோம்.
5: ஆமாங்க, பேசிட்டு இருக்கும்போது ஃப்ளோவை கட் பண்ணாதீங்க. இன்னைக்கு நம்ம முருகன் சம்பந்தமான பாடல், முருகன் சம்பந்தமான பாடல்கள், நூல்கள், அவங்களோட ஆறுபடை வீடுகள் சம்பந்தமான கேள்விகள் தான் கேட்க போறோம் அப்படிங்கறத சொல்லிட்டு, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாரு?
7: அனைவருக்கும் உற்சாகமான
5: மாலை
7: வணக்கம்.
5: மதுரையில வெயில் பயங்கரமா இருக்கு, தாங்க முடியல. சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டுருமா? ஓகே, உங்களுக்கு சம்பந்தமான கேள்வி கேக்குறேன். முருகனின் ஆறுபடை வீடுகளில் முதன்மையானது எது?
6: வணக்கம்.
5: வணக்கம், யார்
6: பேசுறீங்க?
5: நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பாப்போம். நேயர்களே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்க போன் பண்ணிட்டு போனை வந்து காதில் வச்சுக்கோங்க, ரேடியோவில் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்க. அதே மாதிரி ரேடியோவுக்கு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிருங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாரு? வணக்கம்.
6: வணக்கம்.
8: கும்பகோணம், ஜெயா விவேகானந்தன்.
5: ஜெயா, இன்னைக்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுறீங்க. ஜெயா விவேகானந்தன், என்னாச்சு உங்களுக்கு? முருகனோட ஆறுபடை வீடுகள்ல கடற்கரையில் அமைந்துள்ள கோவில் எது? தலம்
8: செந்திலாண்டன் அமைந்திருக்கும் செந்தூர் கோயில்.
5: செந்தூர் கோயில், திருச்செந்தூர். ரைட்டுங்க. எத்தனை தடவை போயிருக்கீங்க அங்க? நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் வருது. அந்த பாடலுக்கு அப்புறம் மீண்டும் நம்ம ஸ்பிரிச்சுவல் வண்ண கோலங்களை தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே. இயற்கையை காப்பது இன்றைய கடமை மட்டுமல்ல, நாளைய தலைமுறைக்கு நாம் எழுதும் ஓர் உயில்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர்.
1: தினமும் காலை 8:02 இயற்கையை காத்திட என்றும் முனைப்புடன் உங்களோடு இணைவது
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
6: நாய்ப்பு திறமை மிக்க

0: இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: 4:23 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள். இன்னைக்கு வண்ணக்கோலங்கள்ல முருகன் சம்பந்தமான கேள்விகள் தான் கேட்டுருக்கோம். ஸோ நேர்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4:31 அப்படிங்கிற இணைப்பினோட 246-102-1 அப்படி இல்லைன்னா 240-102-1 இந்த 240-102-1 அந்த நம்பர் வந்து புத்தம் புது நேர்களுக்காக மட்டுமே காத்துட்டு இருக்கு. அந்த நம்பர்ல புத்தம் புது நேர்களை மட்டும்தான் எடுப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். நேர்களை இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணதே இல்லப்பா, இன்னைக்கு தான்ப்பா ஃபர்ஸ்ட்டா நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்க உங்களுக்காகவே 04312401021 அந்த நம்பர் பிரத்யேகமா காத்திருக்கு. சோ இன்னைக்கு ராஜலட்சுமி என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க?
3: ஒண்ணு யோசிக்கல.
2: அடுத்து என்ன கேள்வி கேட்க போறானோ யோசிக்கிறீங்க தானே?
3: ஆமா,
2: உங்களுக்கு தான் அது கேள்வி.
3: கேளுங்க கேள்வி.
2: சரி, நேர் யாருன்னு பாப்போம், அதுக்கு அப்புறமா உங்கள்ட்ட கேள்வி கேக்குறேன்.
3: வணக்கம்.
2: என்னங்க கட்டாயிட்டாங்க?
3: அடடடா, சரி அவங்க கட்டானா என்ன, நமக்கு அடுத்த நேர் வந்திருக்காங்க. வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யாருங்கம்மா பேசுறது?
4: புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டம் ராஜாலிபுட்டில இருந்து அருணாச்சலம் பேசுறேன்.
3: ஐயா நல்லமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன்.
3: சந்தோஷமா இருக்கு. யாரும் நலமா இருக்கேன் அப்படின்னு சொல்ல கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் நல்லா இருப்போம். இப்ப கேள்வி கேட்க போறாங்க.
2: சரி, விராலிமலை கோயில் போனீங்களா இல்ல? இன்னைக்கு
4: போலாம் சார்.
2: கும்பலா இருக்கா?
4: கும்பலாம் இருந்துச்சு சார். நாங்க இந்த வழியா வந்தேன், வேற வழியா போயிட்டு.
2: சரி, அதனால இன்னைக்கு போல, இன்னொரு நாள் போய்க்கலாம்னு இருக்கீங்க.
4: கோயிலுக்கு போல, கோயிலுக்குள்ள போல.
2: ரைட், ஓகே. உங்களுக்கான கேள்வி கேட்டுமா?
4: கேளு சார், முயற்சி பண்றேன்.
2: ஓகே. முருகன் வள்ளியை மணந்த தலம் எது? முருகன் வள்ளியை மணந்த தலம் எது?
4: திருப்பரங்குன்றம்
3: நினைக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா?
4: திருப்பரங்குன்றம்.
2: திருப்பரங்குன்றம் அது இல்ல, இது வந்து பழமுதிர்ச்சோலை. வள்ளியை மணந்த தலம், புரியுதா? ரைட்.
4: சரி, ஞாபகத்துக்கு வள்ள
2: சரி விடுங்க.
3: பரவாயில்லை பரவாயில்லை, அதனால பரவாயில்லை. நன்றி ஐயா, நன்றி இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. அடுத்த நேயர்கிட்ட அடுத்த கேள்வியை நம்ம கேட்டலாமா?
2: எஸ்.
3: என்னாச்சு? சரி, அடுத்த கேள்வி என்னன்னு
2: சொல்லுங்க. அடுத்த கேள்வி வந்து சூரபத்மனை முருகன் வென்ற நிகழ்வு எந்த திருவிழாவா கொண்டாடப்படுது?
3: பதில் சொல்ல அதோ வந்திருக்கிறாங்க. வாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
2: சண்முகம் ஐயா வாங்க.
5: இருவருக்கும் இனிய மாலை வணக்கம். மலைக்குடி பற்றி சண்முகம்.
2: பழமுதிர்ச்சோலை சரியான விடைதான், கரெக்டா சொல்லிட்டீங்க.
5: போல நேரத்தை நான் போய் முருகனுடைய அருளை பெற்றுட்டு ஃபுல்லா சாமி கும்பிட்டு அன்னதானத்தை கலந்துகிட்டு 2:30 தான் திருச்சி வந்தேன்.
2: சூப்பருங்க. சாம சாம ரொம்ப அப்படியே ஜகஜோதியா அழகா இருந்திருப்பாரு தலைவர்.
5: நீங்க
3: தெம்பா இருக்கிறீங்க, அதே ஜோர்ல இப்ப கேள்விக்கான பதில சொல்லிருங்க பாக்கலாம்.
2: அதுக்கப்புறம் கேள்வி கேட்டிருக்கேன். சூரபத்மனை முருகன் வென்ற நிகழ்வு எந்த திருவிழாவா கொண்டாடப்படுது? தைப்பூசமா, கந்த சஷ்டியா, வைகாசி விசாகமா?
5: வைகாசி விசாகம்.
2: ஏங்க அது பிறந்த நாளுங்க? இன்னைக்குதான்
5: அது.
2: சூரபத்மனை முருகன் வென்ற நிகழ்வு எந்த திருவிழாவா கொண்டாடப்படுது? தைப்பூசமா, கந்த சஷ்டியா, வைகாசி? கந்த சஷ்டி. அப்ப என்ன பண்ணுவாரு முருகன்? அடிச்சுதானே விடுறீங்க ஃப்ளூக்ல. சொல்லுங்க,
5: சரியான
2: விடைதான். சூர சம்ஹாரம் பண்ணுவாரு,
3: வதம் செய்வாரு, அததான் கேட்டாரு அவரு.
2: நன்றி, இணைப்பில் வந்து ரொம்ப நன்றி சண்முகம். சண்முகம் வேற இந்த பானகத்தை வேற ஞாபகப்படுத்திட்டு போயிட்டாரு. எனக்கு அந்த பானகம் ரொம்ப பிடிக்கும். இப்ப சித்திரை தேர் ஸ்ரீரங்கத்துல நடந்துச்சுங்க, அவ்வளோ பானகம். வயிறு இல்லை, இவர் சொன்ன மாதிரி வயிறு தான் இல்லை. எல்லாத்துலேயும் போய் எங்கெங்க பானம் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் கொச்ச கொச்ச வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம்.
3: பானகம்னோட எனக்கு அப்புறம் நீர்மூர் சாப்பிடணும்னு ஆசை வரும்பீங்க. அப்புறம் அவர் சொன்னது கேட்டோன்னே எனக்கு பொங்கல் சுண்டலோட வாசம் மனம் வந்து இங்க வந்துருச்சு அப்படிம்பீங்க. ஆமா மாலை வரை இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா நேரம் 4 மணி.
2: ஏங்க அது என்னோட பேக்ல இருக்கிற பொங்கல் வாசம்ங்க, திருச்செந்தூர் போயிட்டு வந்தல.
3: நான் எனக்கு அங்கிருந்து வாசம் வர மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் லைட்டா பசிக்கிற மாதிரி வேற ஆரம்பிச்சிருச்சா. சரி கேட்டுட்டு இருக்கிறீங்க.

0: இது வனக்கோளங்கள் நிகழ்ச்சி. இப்ப அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டலாம். வாங்க, வணக்கம்.
1: என்னங்க ரிங் விடுறீங்க?
0: இல்ல இல்ல
1: மிஸ்டு கால் விடுறாங்களா?
0: இல்ல, வராங்கப்பா, முயற்சி பண்றாங்க. முயற்சி பண்ணி அவங்களுக்கு முயற்சி திருவினை ஆக்கல.
1: 19 நேயர்களே, உங்களுக்காக 240 102 1 சொல்லி 4 3 1 அப்படிங்கிற இணைப்பினோட சேர்த்து டயல் பண்ணுங்க. உங்களுக்கான நம்பர் அந்த நம்பர்.
0: இப்ப வந்திருக்கிறாங்க 240 102 1 யாரு? வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க ஐயா?
2: வாழையூர்ல இருந்து முருகானந்தம் பேசுறேன் மேடம்.
0: முருகானந்தம்
1: வாழையூர்ல இருந்து? வாழையூர்ல என்ன ஸ்பெஷல்?
2: வாழையூர் மணச்சநல்லூர் வட்டம் பாளையூர்.
1: பாளையூரா? ஓகே ஓகே ஓகேங்க ஓகேங்க. சரிங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா?
2: ஆமா மேடம்.
1: வெரி குட் வெரி குட். உங்களை வரவேற்கிறது
0: ரத்தன கம்பளம் விரிச்சு நாங்க வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிகள தொடர்ந்து கேளுங்க.
1: உங்களுக்கான கேள்வி கேட்டுறமா?
2: சொல்லுங்க சார்.
1: உங்களுக்கான கேள்வி, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஈஸியான கேள்வியை கேட்கறேன். வைகாசி விசாகம் எந்த தமிழ் மாதத்தில் கொண்டாடப்படுகிறது?
2: வைகாசி மாசம்.
1: இதெல்லாம் ஒரு கேள்வியாடா அப்படின்னு
0: தானே
1: கேக்குறீங்க?
0: நீங்க அறிவு நேரா இன்னைக்கு தானே வந்திருக்கிறீங்க, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்கல்ல,
1: அதனால
0: உங்களை ஊக்குவிக்கும் விதமாக எளிமையான கேள்வியை கேட்டு உங்களை ஜெயிக்க வச்சிடணும் அப்படிங்கிற ஒரே நல்ல நிலையில.
1: சந்தோஷங்க, ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க, தொடர்ந்து கால் பண்ணுங்க, சரியா? நேர்கள் இதுவரை கேட்டது வசந்த் தன்கோ வழங்கிய வண்ணக்கோலங்கள்.
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோ.
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்லசாலை அண்ட் பாபு.

0: யோ, நான் என்ன சொன்னேன், பட்ஜெட்ல வாசிங்க, ஒரு தவுளு, ஒரு நாதஸ்வரம், ஒரு ஜிஞ்சாக் போதும் சொன்னல. இப்படி திருவிழாடல் படத்துல வர பாலையா குரூப் மாதிரி செட்டு செட்டா வந்தா எவன் துட்டு குடுக்கறது? மத்தவெல்லாம் சாமான தூக்கிட்டு கிளம்புங்கடா.
1: எல்லாம் கிராண்டா இருக்கணும்னு உங்க மாப்பிள்ள தாங்க சொன்னாரு.
0: மாப்பிள்ளையா? எவன்டா அது மாப்பிள்ள?
1: மச்சான், நான் மச்சான்.
0: நினைச்சேன்.
1: என்ன மச்சான் நீங்க சாங் நேரத்துல ஃபைட் பண்ணிக்கிட்டு? ஏ ஒத்து, நீ ஒத்து, ஏ தவுளு, நீ குத்து, ஏ நாது, நீ

0: நேரம் சரியா இப்போ 4:37 ஆக போகுதுங்க. இப்ப நிகழ்ச்சியை நம்ம கூட ஆமாதான் சொல்லணும். ஆமா, இப்ப வந்து நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்கிறாரு. வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
2: மேடம் கூட தான் வணக்கம் சொல்லுவீங்க.
1: கோவிந்தராஜ் பேசுறேன் மேடம்.
2: எங்க இருந்து?
1: துறையூர். துறையூருங்க ஐயா.
2: துறையூர்ல இருந்து கோவிந்தராஜ்.
1: ஆமாங்க ஐயா.
2: நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா?
1: எங்களால
2: இங்கிருந்தே உணர முடியுது. ஜாலியா பேசுங்க. ஓகேவா? ஓகே, என்ன பண்றீங்க நீங்க?
1: நாங்க விவசாயம் தான் சார்.
2: என்ன போட்டிருக்கீங்க காட்டுல?
1: காட்டுல மல்லிப்பூ, சாமந்தி பூ.
2: ஓ மை காட், மல்லிப்பூவா?
1: ஆமாங்க சார்.
2: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பருங்க, நல்லா விளைச்சல் வரட்டும். சரி, உங்களுக்கு கேள்வி கேட்டுமா இன்னைக்கு?
1: ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்சதை கேளுங்க சார்.
0: எளிமையா கேட்க சொல்லலாம், எளிமையா கேளுங்க.
2: வைகாசி விசாகம் இருக்கு இல்லையா, இன்னைக்குதான் வைகாசி விசாகம் கரெக்டா? அப்படியா அப்படின்னு கேட்காதீங்க. ஹலோ
0: கோவிந்தராஜ் ஐயா
2: இருக்கீங்களா? ஐயா நீங்க பேசுறது கேட்கலையே.
0: ஒருவேளை என்ன ஆச்சு?
2: கேள்வி வேணாம்ப்பா எனக்கு அப்படின்ட்டு போயிட்டாரோ? ஒருவேளை தெரியலையே. சரி, இருந்தாலும் நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருச்சி அகில இந்த வானொலி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க, தொடர்ந்து கால் பண்ணுங்க, உங்களுக்கு கால் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்களா, இன்னைக்கு 2 புதுநேயர்கள் வந்துட்டாங்க நம்ம நிகழ்ச்சியில் மட்டும். ஸோ இந்த நம்பர் உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாரு?
0: வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ வணக்கம் ஐயா.
2: யார் பேசுறீங்க?
0: சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன?
2: நீங்க தான் சொல்லணும். யார்
0: பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
3: நான் ஐயம் கிளந்து பேசுறேன்.
2: உங்க பேர் என்னங்க?
3: கருப்பையா.
2: கருப்பையா, வையம்பட்டில இருந்து கருப்பையாவா?
3: ஆமா. இன்னைக்கு
2: தான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்களா?
3: நான் ஃபர்ஸ்ட்.
2: சரிங்க. என்ன பண்றீங்க நீங்க?
3: நான் வந்து விவசாயம்.
2: விவசாயம். என்ன பார்த்தா என் குரல் கேட்ட பயமா இருக்கா உங்களுக்கு? வைகாசி விசாகம் எந்த நட்சத்திரத்தோடு தொடர்புடையது? இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஆமா, நேர்கள் நேர்களோட மைண்ட் செட் இதெல்லாம் ஒரு கேள்வியாடா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க.
3: கேள்வி என்ன நட்சத்திரம்? முருகனுக்கு உண்டான நட்சத்திரம்.
2: ஆமா, ரோகிணியா, அஸ்வினியா, விசாகமா? கேள்வி ஞானத்துல வந்து தெரிஞ்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து கால் பண்ணுங்க. ஓகேவா? நன்றி, நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. ஸோ புது நேர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிகழ்ச்சியோட இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 246-102-1 அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி அறிமுகமான நேயர்களும் அறிமுகமாக போகிற நேர்கள் 240-102-1 அப்படிங்கிற அந்த நம்பர் இருக்கும். எல்லா நேர்களும் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் போட்டு டயல் பண்ணணும். இப்போ நிகழ்ச்சியோட அடுத்த நேர் யார்?
0: அறிமுகமான நேயர் அவர் தான் வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க. வணக்கம்.
2: நாங்க பேசுறது எங்களுக்கே கேக்குது. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிருங்க. யார் பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் பச்சமுத்துங்க.
2: பச்சமுத்து, அரியலூர்ல இருந்து பச்சமுத்துவா?
3: ஆமா.
2: அந்த ஊர் பேர் என்ன சொன்னீங்க?
3: கீழகவட்டாங்குறிச்சி.
2: கீழகவட்டாங்குறிச்சி.
3: ஆமா.
2: அது எங்க இருக்கு? உடையார்பாளையம் தாண்டியா?
3: இல்லங்க சார், திருமானூர் பக்கத்துல.
2: திருமானூர் பக்கத்துல.
3: திருமானூர் ஒன்றியம்.
2: ஓகேங்க, ஓகேங்க. புதுநேயர் தானே?
3: ஆமா.
2: இது வரைக்கும் வந்ததுல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி கிடைக்கலையா?
3: இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். முன்னாடி ட்ரை பண்ணிருக்கேன், கிடைக்கல.
2: இன்னைக்கு கிடைச்சிருச்சு. சந்தோஷமா?
3: சந்தோஷம்.
2: தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. சரியா?
3: அருணகிரிநாதர்.
2: ஆப்ஷன் ஏ கபிலர், ஆப்ஷன் பி நக்கீரர், ஆப்ஷன் சி அவ்வையார். அவ்வையாரா இருக்குமோ? ஒருவேளை அவ்வையாரா இருக்குமோ? சரி, அடுத்த நேரத்தை தெரிஞ்சுக்கலாம்.
0: நன்றி
2: நன்றி, இணைப்புல வந்ததுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. அடுத்த நேயர் யாரு? இதுக்கான கேள்விக்கான பதில யாரு சொல்ல போறா? வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் இருவருக்கும். மாலை வணக்கம் மேடம்.
0: மணிமேகலை, எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம். ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
2: எப்ப வந்தீங்க கடைசியா?
0: இல்ல, நேத்து மணிமேகலை அம்மாவை நான் வந்து மங்கையர் விளக்கம் நிகழ்ச்சியில சந்திச்சு.
2: நக்கீரன் சாரா? நான் இல்லங்க.
5: என்னாச்சு?
2: முருகாற்றுப்படை
5: முருகன் சொல்ல நக்கீரர்
2: எழுதுனது.

0: இந்து நூல்களுமே ஆற்றுப்படை நூல்கள் தான். திருமுருக ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெருபான் ஆற்றுப்படை, பொருளாதார ஆற்றுப்படை, கூத்துராட்டு மலைபடுகடாம் அப்படிங்கிற கூத்துராட்டுப்படை.
1: எல்லாம் நான் வச்சிருக்க எல்லா கேள்விக்கும் நீங்களே ஒரே சொல்லிட்டு
0: நீங்க கேக்குற இது தெரியறதுனால சொல்லிட்டேன். நீங்க கேக்குற கொஸ்டின் பதில் சொன்னதானே நான்.
1: ரைட் ரைட் ரைட். உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இது ஈஸி தான், உங்களுக்கு சீக்கிரமா சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். கந்தர் கலிவெண்பா இந்த நூலை இயற்றியவர் யார்? இது உங்களுக்காகவே தான் வைரஸ் க்வெஸ்சன் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் நானு. குமரகுருபரர், ஆப்ஷன் பி அருணகிரிநாதர், ஆப்ஷன் சி ஔவையார்.
0: குமரகுருபரர்.
1: இங்கி பிங்கி பாங்கியா இல்ல எப்படி?
0: இல்ல இல்ல இல்ல, அருணகிரிநாதர் வந்து திருப்புகள் பாடினாரு.
1: சரி,
0: ஔவையார் வந்து இந்த ஏழு இளம் தமிழ்ல அது ஒண்ணு வரும், அது அவங்க பாடினாங்க. அப்ப குமரகுருபரர்.
1: சரி, அப்ப இதுதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க?
0: சரிங்கம்மா,
1: ரொம்ப சந்தோஷம் இணைப்பில் வந்ததுக்கு. ரொம்ப நாங்கள் கேட்ட கேள்வி இல்லாமல் நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் வேற சொல்லியிருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேரத்தை இது கரெக்டான விடையா அப்படின்னு கேட்டலாமா?
2: உடனே
1: ராஜாமணி அம்மா யோசிப்பாங்க, ஓ அப்போ அது தப்பான விடையோ அப்படின்னு. இல்லை, பார்ப்போம். வணக்கம்.
3: திருச்சி ஒத்தக்கடையிலிருந்து அத்தி வரதன் பேசுகிறேன் ஐயா.
1: பக்கத்தில் தான் இருக்கீங்க. இந்த பக்கத்தில் இருந்து தான் பேசுகிறேன்னு சொல்ல வேண்டியதானே, ஒத்தக்கடைன்னு வேற ஏன் சொல்கிறீங்க?
3: இணைப்பு கிடைப்பது ஒரு பெரிய பயங்கரமான விஷயமா இருக்கு.
1: உங்க பேர் அப்படி இருக்குங்க, நீங்க கொஞ்சம் வருஷம் கழிச்சுதானே வருவீங்க வெளியே? அத்திவரதர்.
3: ஆமா ஆமாங்க, 48 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியே வருவேன்.
1: அதனாலதான் உங்களுக்கு லேட்டா கிடைக்குது லைன். சரியா?
3: இருக்கட்டுங்க.
1: சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
3: அற்புதமான
1: கேள்வி ஐயா, கேக்குட்டுங்களா?
3: கண்டிப்பா
1: கேளுங்க. நான் கேட்ட கேள்வி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிருப்போம். கந்தர் கலிவெண்பா இயற்றியவர் யார்?
3: கந்தர் கலிவெண்பா இயற்றியவர் அகத்தியர்களா?
2: இல்ல, ஆப்ஷன் சொன்னாங்களே ஐயா.
3: ஆப்ஷன் ஆப்ஷன் சொல்லுங்க.
2: ஆப்ஷன்
1: குமரகுருபரர், அருணகிரிநாதர், ஔவையார்.
3: அருணகிரிநாதர் தான் கட்டாயமா நினைக்கிறேன்.
2: கட்டாயமா நினைக்கிறீங்களா?
1: ஆனா அது வந்து சரியான விடை கிடையாது. குமரகுருபரர் ராஜமணி அம்மா சொன்னதுதான் சரியான விடை.
3: சரிங்க சரிங்க, நன்றி. அதே அருணகிரிநாதரை பற்றி ஒரு சிறிய ஒரு கேள்வி.
1: ஓகே.
3: முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரகத்தி சரவண முத்து பொருவித்து குருபரை என்ன போதும். இந்த பாடலியை இயற்றியவர் யார், பாடியவர் யார்?
1: முத்தை தருபத்தி திருநகையா?
2: எப்படின்னா, ஏன் பாட்டுக்கே இச பாட்டா, ஏன் கேள்விக்கே எதிர்கேள்வியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு ஒரு பதில சொல்ல, திருப்பியா ஒரு கேள்வியை கேட்க,
1: அது பாடினா தெரியும்
2: பதில் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவர் சந்தோஷமா கேட்டுட்டு அப்படியே போவார்.
1: அது பாடினது வந்து, அது வந்து ஆக்சுவலா திருப்புகழ் பாடல் தான். அது தமிழ்ல பாடினது டி எம் சவுந்தரராஜன் பாடினாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. எஸ், டி எம் சவுந்தரராஜன் தான் திரைப்படத்தில் பாடினது அவர் தான். ஆனால் அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அந்த பாட்டு வந்து, அந்த பாட்டோட ஃபேமஸ் ஆனது வந்து வெண்ணிறாடை மூர்த்தி பாடினார், தெரியுமா? முத்தை தருமத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்துக்கொரு வித்து
2: குருவரு,
1: ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. சில பாடல்கள் அப்படி தான், சுட்டுமிழி சுடரை வந்து சூர்யா வந்தபோது ஃபேமஸ் ஆனதை விட வடிவேல் வரும்போது இன்னும் ஃபேமஸ் ஆச்சு அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி நம்ம நேயர்கள் சூப்பராக கேள்விகள் நம்மகிட்ட இந்த மாதிரி கேட்காதீங்களே, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. நாங்கள் கேள்வி கேட்குறோம், நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ நேர்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2461021 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அதே மாதிரி புது நேர்களுக்காக 2401021 0431 அப்படிங்கிற எஸ்டிடி கோட் நம்பரும் சேர்த்து டயல் செய்யணும் எல்லா நேர்களும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டலாமா இல்லை நேர் எடுத்துருவோமா?
2: கேட்டலாம், பாட்டு கேட்டலாம்.
1: பாட்டு ரொம்ப நேரம் கேட்கலாம், பேச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க நேர்கள்லாம். ஓகே, பாட்டு போடுங்க.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
2: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
3: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
7: அவன் அந்த கந்தர் அலங்காரம் அப்படிங்கிற நூலை இயற்றியது யாருங்க?
8: கந்தர் அலங்காரம் இல்ல, இந்த கேள்வி வந்து வந்திருக்கிற நேயருக்கு, எட்டி பார்த்தாலும் வந்திருக்க நேயர்கிட்ட கேட்டுல. வாங்க, வணக்கம்.
9: திருச்சி மாவட்டம் கவிதா பேசுவாங்க.
8: கவிதாவா, சிரிச்சுட்டே வரீங்க கவிதாமா, சந்தோஷமா இருக்குது. என்ன கேட்டு சிரிச்சுட்டு இருக்கிறீங்க என்கிட்ட? நீங்க பேசுறத நினைச்சு சிரிக்கிறீங்களா?
9: இல்ல இல்ல, அன்னைக்கு முத நீங்க முத கேட்டதெல்லாம் தெரிஞ்சுச்சு, இப்போ சொன்னது கொஞ்சம் தெரியாம இருக்கு. ஆப்ஷன் கொடுத்தா சொல்லு.
7: என்ன திரும்ப மைண்ட் செட் இருக்கும், டேய் இவ்வளவு நேரம் ஈஸியா கேட்டுவிட்டு நான் வரும்போது மட்டும் கஷ்டமா கேக்குறீங்களா அப்படிங்கிறீங்களா? புகழேந்தி, ஆப்ஷன் பி குமர குருபரர், ஆப்ஷன் சி அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் சிரிச்சுட்டே கரெக்டா தான் பதில் சொல்லிருக்கீங்க. நம்ம கெஸ் பண்ணா கூட அது கரெக்டா கெஸ் பண்ணும்ல, அதுதான் மேட்டர். சூப்பருங்க, நன்றி.
9: முருகன் பத்தி தெரியும், அதனால சரி சொல்லான்னு.
7: ஆனா இது மட்டும் தெரியாம
9: போயிடுச்சேன்.
7: ரைட், பரவாயில்ல, மயிலுமே தெரிஞ்சுக்கோங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த நேர் யாரு பாத்திரலாமா?
8: வாங்க, வணக்கம்.
7: இருக்கீங்க? வணக்கம்.
8: இருக்கிறீங்க?
7: இருக்கிறீங்க.

0: உணர்வு கிடைக்கல.
1: இன்னைக்கு கிடைச்சிருச்சு.
2: எத்தனை ஆண்டுகள் இருக்கும் ஐயா?
0: இன்னைக்கே ஒரு தவணை போச்சு. என்ன சார் கேள்வி
1: உங்களுக்கான கேள்வி? சரி, நீங்க எந்த கேள்வி கேட்காது, என்ன கேள்வின்னு கேக்குறீங்களா? பத்து பாட்டில் இடம்பெற்றுள்ள முருகனை என்னங்க?
0: அந்த பாட்டை பாடினாரு, யாரு பாடினாருன்னு சொல்லணும்.
1: எந்த பாட்டுங்க?
0: அந்த ஒரு பாட்டு ஒண்ணு சொன்னீங்கல்ல, அட்டித்திரு முத்தித்திரு
1: முத்தை தரு பத்தி திருநகை. அது அருணகிரிநாதர் இயற்றிய பாடல், அவர் தான் பாடினாரு. திரைப்படங்கள்ல டி எம் சவுந்தரராஜன் பாடினாரு.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா, அதுதான்.
2: இப்ப வேறு கேள்வி இருக்குங்க ஐயா, கேட்கலாமா?
0: முத்தை
1: தரு பத்தி திருநகை.
2: ஐயா முயற்சி பண்ண முடியுதுங்களா?
1: நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. ரொம்ப பழைய நேயர்னு சொன்னார், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரொம்ப நாள் கழித்து வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி ஒரு அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். என்னங்க எடுத்தோட கட் பண்ணுறீங்க? ஏங்க அப்படி பண்ணுறீங்க? அடுத்த நேயர் பார்க்கறதுக்கு முன்னாடி
2: இடையூறுகள் ஏதாவது இருக்கக்கூடும்,
1: இருக்கும் போல. சரி, அந்த லைன் தான் சார், அந்த லைனில் தான் யாரோ உட்காந்துருக்கேன் அந்த மாதிரி. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? வணக்கம்.
3: சண்முகம் பேசுறேன் சார்.
1: சண்முகம் ஐயா,
3: திருப்புகழ் சார்.
1: திருப்புகழ் தான் கரெக்டா சொல்லிட்டீங்களே, நைஸ். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்டுட்டுமா?
3: கேளுங்க, கேட்கலாம்.
1: ஓகே, கந்தசஷ்டி கவசம் அதை இயற்றியவர் யார்?
3: குமரகுருபரா?
1: அது கரெக்டா இல்லையான்னு கடைசி நிறைவு நேரத்தை கேட்டலாம். நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. ஆனாலும் ஒரு கேள்விக்கான பதில வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: இணைப்புக்கு வந்துட்டீங்க,
2: லைன்ல இருக்கிறீங்க.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்.
1: இணைப்புக்கு வந்துட்டீங்கம்மா? யாரு,
2: யார் பேசுறீங்கம்மா?
1: அங்க ஏதோ உருட்டிட்டு இருக்காங்க. வணக்கம்.
2: லைன் கிடைச்சு தெரியாம. சரி, பரவாயில்ல இல்ல, நம்ம நேரம் கொஞ்சம் நெருங்கிட்டது காரணத்தினால இன்னும் நேர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கூட கேள்விக்கான
1: நிறைவு நேரம் சொல்லிட்டாங்க. ஒரு நிறைவு நேரம் எடுத்துருவாங்க.
2: வாங்க. வணக்கம். மறுபடியும் நிறைவு நேயர் நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
4: ஐயம்பாளையம் பேசுறேங்க மேடம்.
1: ஐயம்பாளையமா? எந்த ஐயம்பாளையம்?
4: திருச்சி.

0: நிறைவு நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: இணைப்புக்கு வந்துட்டீங்க.
1: லைன்ல இருக்கிறீங்க?
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: இணைப்புக்கு வந்துட்டீங்கம்மா? யாரு
1: யார் பேசுறீங்கம்மா?
0: அங்க ஏதோ உருட்டிட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: லைன் கிடைச்சு தெரியாம சரி பரவா இல்ல. நம்ம நேரம் கொஞ்சம் நெருங்கிட்டது காரணத்தினால இன்னும் நேர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கூட கேள்விக்கான
0: நிறைவு நேரம் சொல்லிட்டாங்க. ஒரு நிறைவு நேரம் எடுத்துருவாங்க.
1: வாங்க வணக்கம். மறுபடியும் நிறைவு நேயர் நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் வாங்க வணக்கம். ஆ வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
2: ஐயம்பாளையம் இந்த ரேணுகா பேசுறேங்க மேடம்.
0: ஐயம்பாளையமா? எந்த ஐயம்பாளையம்?
2: திருச்சி மனச்சநல்லூர் ஐயம்பாளையம்.
0: மனச்சநல்லூர் ஐயம்பாளையம். சரிங்க சரிங்க. உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? நிறைவு நேரம் வந்திருக்கீங்க. உங்களுக்கான கேள்வி, கந்த சஷ்டி கவசம் இயற்றியவர் யார்? தெரியலையா?
2: என்னங்க?
0: குமரகுரு பர இல்லங்க. சரி நான் சொல்றேன். இணைப்பில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இணைப்பில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த அதாவது பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசத்தை யார் இயற்றினாங்க அப்படின்னா, தேவராய சுவாமிகள் அவங்க தான் இயற்றியிருக்காங்க கந்த சஷ்டி கவசத்தை. என்னங்க
1: சொல்லுங்க?
0: கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். முருகனே ஓய்வெடுப்ப போயிருப்பாரு. ஏன்பா நானே ஓய்வெடுக்க போயிருப்பேன்? இப்ப வந்து நீங்க முருகா முருகான்னு என்னை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
1: நேயர்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. இப்ப முயற்சி பண்ற எல்லா நேயர்களும் நாளைக்கும் இது மாதிரி வண்ண கொடுங்கள் நிகழ்ச்சி இருக்கு, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க அப்படிங்கறதையும் நம்ம பதிவு பண்ணிட்டு
0: நாளைக்கு வந்து குறுக்கெழுத்து போட்டி காத்திருக்கு. ஸோ அதுல வந்து நீங்க கலந்துக்கலாம். 2461021 2401021 0431 அப்படிங்கிற சிலிகோ நம்பர் சேர்த்து டயல் செய்யலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வரைக்கும் நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நேயர்களுக்கும் கலந்து கொள்ள முயற்சி செய்த நேயர்களுக்கும் கேட்டிருச்ச எல்லாருக்கும் டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க.
1: நன்றி நேயர்களே. ராஜலட்சுமி கார்த்திக்,
0: நான் உங்களை பொன்மாலையில சந்திக்கிறேன்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி ஹர்ஷமித்ரா மருத்துவமனை.
6: ஹர்ஷமித்ரா மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி.
7: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
9: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
10: திருச்சி சாரதாஸ்.
11: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
12: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
11: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில் நேரம் மாலை 5 மணி. இனி கேட்கலாம்.
13: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். மாணாக்கரின் திறமையை வெளிக்கொணர தமிழக அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் பள்ளி மாணாக்கருக்கான கோடைக்கால சிறப்பு முகாம் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் வெற்றி நிச்சயம் என்றும், ஒவ்வொரு மாணாக்கரும் தங்களது இலக்கை அடைய தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். தமிழகத்தில் சிறு குறு தொழில் வளர்ச்சி திட்டங்கள் நல்ல முறையில் செயல்படுத்தப்படும் என மாநில சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய

பேசிய அவர், தொழில் வளர்ச்சிக்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். அரியலூர் மாவட்டத்தில் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் வரும் 2-3 தேதிகளில் பொது விநியோகப் பொருட்கள் வழங்கப்படும் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். திருவள்ளுவர் மாவட்டம் மீஞ்சூர் பகுதியில் சேதமாகியுள்ள மின் கம்பங்கள் உடனடியாக சீரமைக்கப்படும் என மின்வாரிய செயற்பொறியாளர் கூறியுள்ளார். இந்த பகுதியில் குறைந்த மின்னழுத்தத்தால் வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமடைந்திருப்பதாக கூறி பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்திலேயே திருச்சியில் அதிகபட்ச வெப்பநிலையாக 40.1 டிகிரி செல்சியஸ் பதிவானதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஸ்ரீ வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோவிலில் மகா கருட சேவை இன்று நடைபெற்றது. ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்த இணை தென்கொரிய இணையை 21-19, 21-18 என்ற நேர் செட்களில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குளிர்நரும் சந்தனச்சார் பொதிகையில் குளிர்ந்தும் அங்கே ஒளிர்நரு மலரின் ஊடே மனத்தினை உண்டும் வண்டின் கிளர்நரு பண்ணில் நல்ல கேள்வியை அடைந்தும் நாளும் பலம் வரும் மாலை இது இனிய கீதங்களோடு வரும் பொன் மாலை.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹர்ட்ஸிலும், DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹர்ட்ஸிலும் மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.
1: வானொலிக்கு அசிரீரி என்றொரு பொருள் உண்டு. அந்த அமுத ஒலி நம் இல்லங்களில் ஒலிப்பதே நன்று. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி

தேசத்தின் முதல் வானொலி, மாநிலத்தின் இரண்டாவது நிலையம், முத்தமிழ் வளர்ப்பதில் என்றும் முதலிடம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை. நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நாளை முற்பகல் 11 மணிக்கு, அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிக்கும் மனதின் குரல் ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூ டியூப் சேனல், நியூ

நேர்மையானார் செயலி பிரசார் பாரதியின் ஓடிடி தளத்திலும் நாளை முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாதந்தோறும் நம் சிந்தைக்கு நல்விருந்தாக மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் நமது பிரதமரின் உரை மன் கி பாத் நாளை முற்பகல் 11 மணிக்கு

0: நிலையத்தில் நேரம் மாலை 5 மணி, மாலை 6 மணி. இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். நாட்டில் பண்ணை பாதுகாப்பு இயக்கத்தை தேசிய இயக்கமாக மாற்ற வேண்டும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இந்த திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், உரங்களை சீராக பயன்படுத்துதல், வானிலை சார்ந்த சவால்களை எதிர்கொள்ள விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் ஆலோசனை வழங்குதல், பல்வேறு விவசாயம் சார்ந்த பயன்களை நேரடியாக கிராமங்களுக்கே கொண்டு செல்லுதல் உள்ளிட்டவை குறித்து இந்த இயக்கம் முக்கிய கவனம் செலுத்தும் என கூறினார். நாடு முழுவதும் இந்த இயக்கம் வரும் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை செயல்படுத்தப்பட இருப்பதாக கூறிய அவர், 1600க்கும் மேற்பட்ட குழுக்கள் இதற்காக அமைக்கப்பட்டிருப்பதாகவும், உரங்களின் பயன்பாடு அதிகமாக உள்ள மாவட்டங்களில் 500 பிரத்யேக குழுக்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். பொதுமக்கள் தங்கள் குறைகளை உரையாடல் மூலம் பதிவு செய்ய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் குரல் வழி உரையாடல் மென்பொருளான சமாதான் கீதியை மத்திய பணியாளர் ஓய்வூதியங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 22 மொழிகளில் தற்போது செயல்படும் இந்த மென்பொருள் கூடுதல் மொழிகளை சேர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். விவசாயிகளின் கடனை வரம்புகளின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கான கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொள்வார் என மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற அனைத்து துறை அலுவலர்களின் ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மகளிர் உரிமைத் தொகை 2500 ரூபாயாக வழங்குவது குறித்து பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வேளாங்கண்ணியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் நிதிநிலையை மேம்படுத்த ஒவ்வொரு துறையாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருவதாகவும், இன்னும் 2 வாரங்களுக்குள் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்தார். நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேய திருக்கோவிலில் வைகாசி விசாகத்தை ஒட்டி ஆஞ்சநேயருக்கு மாம்பழ அலங்காரம் செய்யப்பட்டது. ஏராளமானோர் இதனை தரிசித்தனர். இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையான 22வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

அட்டகாசமான நிகழ்ச்சிகளை அள்ளி தரும் பண்பலை ஒன்னே ஒன்று, அதுதான் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. 6:03 நாம கேட்க போறோம் ஆர வாரம்.

ஆறு மணி 9 நிமிஷம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம் ஆறு வாரம். தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ஆதி திராவிடர், மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 2026-2027 கல்வியாண்டிற்கான விண்ணப்பங்கள் தற்போது வரவேற்கப்படுகின்றன. 2026-2027 ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் இணைய வழியில் மட்டுமே பெறப்படும். தகுதியுடைய மாணவர்கள் வரும் 6 தேதிக்குள் தேவையான ஆவணங்களுடன் www.tnad.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம்.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நாளை முற்பகல் 11 மணிக்கு, அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிக்கும் மனதின் குரல் ஆகாஷ்வாணி, DRM, DTH தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூ டியூப் சேனல், நியூஸ்

ஆர் செயலி, பிரசார் பாரதியின் ஓடிடி தளத்திலும் நாளை முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாதந்தோறும் நம் சிந்தைக்கு நல்விருந்தாக மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் நமது பிரதமரின் உரை மன் கி பாத் நாளை முற்பகல் 11 மணிக்கு

0: நம்ம உடம்பும் மனசும் நலமா இருக்கணும்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு சத்தானதா ஆரோக்கியமானதா இருக்கணும். அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்காக தான் இப்ப வர இருக்கிறது உணவே மருந்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் லக்ஷனா மரியா ஷோலி அவர்கள்.
1: நோய்கள் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய உணவா வாழ்க்கை முறையா அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம்னா, உண்மைய சொல்லணும்னா நம்மளுக்கு ரெண்டுமே காரணம் தான். பொதுவா நம்ம சாப்பிடுற சாப்பாடு உணவு செரிமானம் ஆகி அது ரத்தத்துல போய் கலந்து ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் போகுது. அந்த ரத்தத்துல இருந்துதான் நம்ம உணவுல இருந்து கிடைக்கிற சக்தியை வந்து உறிஞ்சி எடுக்கிறது. இது மூலியமா நம்மளோட ஒவ்வொரு ஆர்கனுக்கும், அதாவது உறுப்புகளை போய் சேர்ந்தடையும். இந்த வகையில நம்ம தவறான உணவு பழக்கங்கள் வச்சிருக்கப்போ நம்ம உடம்புல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செல்களையும் உறுப்புகளையும் போய் இது பாதிக்கும். இந்த மாதிரி நாள்பட்ட நம்ம தவறான உணவு பழக்கங்களை நம்ம உடம்புக்கு மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்கப்போ நம்ம உடம்புல வந்து நச்சு தேக்கம் வந்து அதிகரிப்பா இருக்கும். இந்த நச்சு தேக்கம் வந்து அதிகரிப்பு ஆயிருச்சு அப்படின்னா அது நோயா நம்மளுக்கு மாறிடும். தவறான உணவு பழக்கங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, காலை உணவு வந்து நம்ம தவிர்ப்பது. இரவு வந்து 8-10 மணி நேரம் குடலுக்கு வந்து ஓய்வு கொடுக்கணும், அதாவது நோன்பு இருக்கும். இததான் நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றோம். பிரேக்ஃபாஸ்ட்னா பிரேக்கிங் த ஃபாஸ்ட், நைட்டு ஃபுல்லா நம்ம ஃபாஸ்டிங் இருந்ததை காலையில வந்து நம்ம உடைக்கிறது. நம்ம இரவு முழுவதும் அந்த விரதத்தை காலையில முடிக்கிறப்போ என்னென்ன மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, பழங்கள், ஜூஸ்கள், அப்புறம் லேசான உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பழங்கள்ல என்ன மாதிரி பழங்கள்னா, எல்லா வித பழங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம், தர்பூசணி, இந்த மாதிரி எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பழங்கள் நம்ம எடுத்துக்கிறப்போ அது நம்மளுக்கு என்ன நன்மை தருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜீரண சக்தி வந்து நம்மளுக்கு எளிதா இருக்கும். உடம்புக்கு உடனே ஒரு இன்ஸ்டன்டான எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதே நம்ம ஜூசஸ்ல பார்த்தோம்னா, கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், எல்லா ஃப்ரூட் ஜூஸஸும் எடுத்துக்கலாம், நெல்லிக்காய் ஜூஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜூசஸ் ஃபார்ம்ல எடுத்துக்கிறப்போ அது வந்து நம்மளோட ரத்தத்தை வந்து சுத்திகரிக்குது, நம்மளோட கல்லீரலையும் நம்மளுக்கு வந்து சுத்தம் பண்ணி தருது. லேசான பாரம்பரிய உணவுகள் என்னென்னு பார்த்தோம்னா, கம்பு, ராகி, கூழ், காய்கறிகள் போட்ட உப்மா, திணை உப்மா, இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கலாம். காலையில நம்ம என்னென்ன உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எண்ணெய் உணவுகள், எண்ணெய் நிறைந்த உணவுகள்னா பூரி, வடை, பொரித்த உணவுகள், சிப்ஸ், இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் காலையில. பிஸ்கட்ஸ் வந்து எடுத்துக்க கூடாது. வெறும் வயித்துல நம்ம காஃபி, டீ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம எடுத்துக்கிறப்போ நம்ம உடம்புல என்ன பாதிப்பாகும்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஜீரண சக்தியை வந்து அது கெடுக்கும், அசிடிட்டியை வந்து அதிகப்படுத்தும், வயிற்றறிச்சலை வந்து உண்டாக்கும். உணவு பழக்கம் தப்பா காலையில உணவு சாப்பிட்றனால இல்ல உணவை தவிர்க்கிறனால நம்மளுக்கு வரப்போற பக்க விளைவுகள் என்னென்னு பார்த்தோம்னா, கேஸ்ட்ரைட்டிஸ், அதாவது வயிற்றறிச்சல், அசிடிட்டி, அமிலத்தன்மை வந்து அதிகமா இருக்கும், ஹார்மோனல் சீர்குலைவு, செரிமான கோளாறு, மூளையில இருக்க நம்மளோட செயல்கள் எல்லாம் பாதிப்படையும், நம்மளுக்கு அதிகமான சோர்வு வரும், அப்புறம் வந்து நம்மளோட உடம்புல ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா வரும்.
0: நோய்கள் வராம இருக்கணும்னா நம்ம உணவு பழக்க முறை எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் ஆர் லக்ஷனா மரியா ஷர்லி அவர்கள்.

6:23 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆறு வாரம். நேர்களே, குறு சிறு மற்றும் நடுத்தர எம்எஸ்எம்இ தொழில்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் வருகிற 1/6/2026 முதல் 30/6/2026 வரை திருச்சிராப்பள்ளி கிளை அலுவலகத்தில் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 0431-243-0498-40-30-02-8-94-44-39-68-05 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.

0: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நாளை முற்பகல் 11 மணிக்கு, அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிக்கும் மனதின் குரல் ஆகாஷ்வாணி, டிஆர்எம், டிடிஎச் தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் ஓடிடி தளத்திலும் நாளை முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாதந்தோறும் நம் சிந்தைக்கு நல்விருந்தாக மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் நமது பிரதமரின் உரை மன் கி பாத் நாளை முற்பகல் 11 மணிக்கு.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டிருக்கோம். ஆரவாரம் நேர்களே, பன்முக திறமை கொண்டவர்களுக்கு 2027 ஜனவரி 26 குடியரசு தின விழாவில் பத்ம விருது வழங்க தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல், பொறியியல், பொது விவகாரங்கள், குடிமைப் பணிகள், வர்த்தகம் மற்றும் தொழில் உட்பட்ட பல்வேறு துறைகளில் மிக சிறந்த மற்றும் அளப்பரிய சாதனைகள் அல்லது சேவைகள் புரிந்தவர்களுக்கு இந்தியாவின் மிக உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தன்று மத்திய அரசு சார்பில் இவ்விருதுகள் வழங்கப்படும். அதன்படி 2027 பத்ம விருதுகள் பெற தகுதியான நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் awards.gov.in என்ற இணையதளத்தில் 31/7/2026

0: விண்ணப்பிக்கலாம்.
1: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம வள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். லித்தியம் பேட்டரி மற்றும் நிலையான மின்காந்த சக்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே சூரஜ்பூரில் அரிய வகை கனிம வள உற்பத்தி தொழிற்சாலையை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்நாட்டிலேயே இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். லோகம் என்ற புத்தாக்க தொழில் முயற்சியின் மூலம் கனிம வள உற்பத்தி துறையில் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரத்தில் வெளியிடப்படும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் நீரேற்று நிலையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்த விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவை பரிசீலிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். கும்பகோணம் நகருக்கு நாளொன்றுக்கு 20 மில்லியன் லிட்டர் குடிநீர் தேவைப்படும் நிலையில் தற்போது 16 முதல் 17 மில்லியன் லிட்டர் வரை மட்டுமே குடிநீர் கிடைப்பதாக அவர் கூறினார். இந்த பற்றாக்குறையை விரைவில் சரிசெய்து தேவையான அளவு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தில்லியில் அண்மையில் நடைபெற்ற வேளாண்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது பயனுள்ளதாக அமைந்ததாக கூறிய திரு வினோத், விதைநெல், உரம், யூரியா மற்றும் விவசாயத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மத்திய அரசு ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள சமூக நீதி மற்றும் பழங்குடியினர் நல மாணவியர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவின் தரம் குறித்து மாணவியரிடமிருந்து வந்துள்ள புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மாணவியர் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தொழில் நிறுவனங்களின் தற்போதைய நிலை, தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அரசின் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்ததாக தெரிவித்தார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார். இலக்கை நோக்கிய பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி கமலி கூறினார்.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்களிடம் புகார் மனு அளித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் தனபால் ஆகியோர் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி பி சத்யபாமா, திரு எஸ் கே சுப்பையா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவர் அளித்தவுடனேயே அவர்கள் தாவேகாவில் இணைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன நடைமுறைகளை பாதுகாக்கும் வகையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்ததாக ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சட்டமன்ற செயலகம் தாவேகாவின் கட்சி அலுவலகமாக மாறி வருவதாகவும் இதனை தடுக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள முருகப்பெருமான் ஆலயங்களில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொண்டாடப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திர திருவிழாவான வைகாசி விசாக திருவிழா ஆண்டுதோறும் வசந்த விழாவாக 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. 10ஆம் நாளான இன்று வைகாசி விசாக திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 1 மணிக்கு திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டத்தின் பல பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதனால் அதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டன. இதுபோல் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே சிறப்பு ரயிலும் இயக்கப்பட்டது. சுமார் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் பி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் லட்சத்தீவு வரை குமரிக்கடல் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை திருவான்மியூர் பகுதியில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பிரம்மகுமாரிகள் மருத்துவத்துறை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாதவரம் ஏரி படகு குழாம் பகுதியில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டுப் பணிகளை சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமன் கோவில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வோன் ஹோ கிம், ஜியூங் ஜோ சியூ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: வகை கனிம வள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: எல்லா காலங்களிலும் உறுதுணையாயிருப்பது எல்லோருக்கும் இதமளிப்பதை கடமையாய் கொண்டது. இது திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: நேர் நெஞ்சங்களுக்கு என்றும் மிக நெருக்கமாய் திகழும் பல வண்ணத்தில் புதிதாய் தினமும் மலரும் உங்கள் திருச்சி வானொலி. கானங்களும் கருத்துக்களும் நித்தம் வரும், மனங்களையும் தன் வசமாக்கிக் கொள்ளும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது காற்றலைகளின் ஒலி அரசி திருச்சி வானொலி.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: தர்மபுரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள்.
5: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் எர்ரபயன அள்ளி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் 9.20 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கூடுதல் நாற்றுப்பண்ணை கூடத்தினை மாவட்ட

0: ஆட்சியர் அண்மையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நாற்று பண்ணையில் பல்வேறு மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. சுமார் 10,000 செடிகள் மற்றும் நாற்றுகள் இந்த எரப்பையநெல்லி ஊராட்சி ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை திட்டத்தின் கீழ் நாற்று பண்ணை கூடத்தில் வளர்க்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு அலுவலகத்தில் மகளிர் திட்டம் மூலம் 20 மகளிர் சுயஉதவிக் குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மகளிரின் பொருளாதாரத்தினை மேம்படுத்துவதற்கான கோழி வளர்க்கும் பயிற்சி 25 நாட்கள் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் வட்டம் வெதரம்பட்டி கிராமத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் 25 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள மா மகத்துவ மையத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் அண்மையில் பார்வையிட்டு மா நடவு பணிகள் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை மூலம் 2022-23 ஆண்டின் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டத்தில் ₹3 கோடி மதிப்பீட்டில் மா மகத்துவ மையம் அமைப்பதற்கு இலக்கு பெறப்பட்டு மொரப்பூர் வட்டாரம் வெதரம்பட்டி கிராமத்தில் 25 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு நிலத்தினை தோட்டக்கலைத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டு அமைப்பதற்கான கருத்துருவிற்கு ஒப்புதல் அனுப்பப்பட்டுள்ளது. இதன் பின்னர் இந்தோ இஸ்ரேல் கூட்டமைப்பின் வாயிலாக செயல்படுத்த திட்டமிடப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு நில மேம்பாட்டு பணிகள் துவங்கப்பட்டு புதர் அகற்றுதல், நிலம் சமன் செய்தல் மற்றும் சாலை அமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டு 2 ஆழ்துறை கிணறுகள் அமைத்து மின் இணைப்பு பெறப்பட்டுள்ளது. இதில் 3 ஹெக்டேர் பரப்பளவிற்கு செயல் விளக்க திடல் மா நடவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூரு, ஆந்திரா மற்றும் வட இந்திய ரகங்கள் சுமார் 60 ரகங்கள் பெறப்பட்டு மரபணு திடலில் நடவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோளையாம்பள்ளி ஊராட்சியில் சிறு பாசன ஏரி திட்டத்தின் கீழ் ₹6.34 லட்சம் மதிப்பீட்டில் ஏரி புனரமைக்கும் பணிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அடிப்படை வசதிகள், கர்ப்பிணிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் மற்றும் மருந்துகளின் இருப்பு, புறநோயாளிகள் பிரிவு, நோயாளிகள் பதிவு செய்யும் இடம் உள்ளிட்ட சிறப்பு சிகிச்சை பிரிவுகளுக்கு சென்று அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகள் பதிவு செய்யும் பிரிவில் பதிவு விவரம், பதிவுகள் மேற்கொள்ளும் பணிகள் குறித்து பணியாளர்களிடம் கேட்டறிந்து தீவிர சிகிச்சை பிரிவு, அவசர கால பிரிவு, இயல்முறை சிகிச்சை பிரிவு, எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு, பொது மருத்துவம், பெண்கள் நலப்பிரிவு, மயக்கவியல் பிரிவு, குழந்தைகள் நலப்பிரிவு மற்றும் விச முறிவு சிகிச்சைகளுக்கான மருந்துகள் இருப்பு உள்ளிட்டவைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் பற்றி மருத்துவ அலுவலர்களிடம் கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனைகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் இங்கு வரும் நோயாளிகளுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர், மின்சாரம், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் இணையதளத்தில் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தினால் எவ்வித கட்டணமுமின்றி வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து சேவைகளும் www.tnvelaivaippu.gov.in என்ற இணையதளம் வாயிலாக மனுதாரர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் சித்தேரி கிராமத்தில் அண்மையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பல்வேறு அரசின் துறைகள் சார்பில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் 2 பயனாளிகளுக்கு 1.31 லட்சம் மதிப்பில் நுண்ணீர் பாசன கருவிகளும், தாட்கோ சார்பில் 13 பயனாளிகளுக்கு ₹29.25 லட்சம் மதிப்பில் துரித மின் இணைப்புகளும், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 9 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: தருமபுரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் தண்டபாணி அவர்கள்.

0: தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி.

0: நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா போன்ற மாநிலங்களின் வளர்ச்சி முக்கியமானது என குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவாவின் பனாஜியில் 40வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், வளர்ச்சியையும் கலாச்சாரத்தையும் சமமாக கொண்டு கோவா மாநிலம் செயல்படுவதாக தெரிவித்தார். சிறந்த சுற்றுலா தளமாக விளங்கும் கோவா மாநிலம் கலாச்சார பாரம்பரியத்திலும் சமூக நல்லிணக்கத்திலும் இலக்கியத்திலும் சிறப்பாக விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வி, சுகாதாரம், டிஜிட்டல் நிர்வாகம் உள்ளிட்டவைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்தியதற்கு முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்தை அவர் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் தீன்தயாள் சுகாதார திட்டத்தை திரு சி பி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜவுளித்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறைக்கு தேவையான பருத்தி குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜவுளி நிறுவனங்கள் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்வதற்கும் இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் விவசாய பண்ணை பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கம் நாளை முதல் 1 மாத காலம் நடைபெறவுள்ளது. இந்த இயக்கத்திற்கான ஆயத்த பணிகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், கேத் பச்சாவோ அபியான் என்ற இந்த இயக்கம் பஞ்சாயத்து முதல் அனைத்து பகுதிகளையும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். குறைந்த அளவில் சரியான உரங்களை பயன்படுத்தி அறிவியல் பூர்வமான ஆலோசனைகளுடன் வேளாண் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வது குறித்து இந்த திட்டத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வானிலை, மண்ணின் தரம், விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகள் ஆகியவை குறித்து இந்த விழிப்புணர்வு முகாம்களில் விவசாயிகளுக்கு நேரடி ஆலோசனைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் அறிவியல் பூர்வமான ஆலோசனைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்று தேசிய அளவில் இதனை வெற்றி பெறச் செய்ய ஒத்துழைப்பு தருமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட சமாதான் தீதி பொதுமக்கள் குறைதீர் கட்டமைப்பை இன்று மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்கள் குறைகளை தங்கள் குரலிலேயே பதிவு செய்து விரைந்து நிவாரணம் பெறுவதற்கு இந்த கட்டமைப்பு உதவிடும் என கூறினார். 22 இந்திய மொழிகளில் குறைகளை தெரிவித்து விரைந்து தகவல் பெறுவதற்கும் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், தேர்தல் ஆணையத்தின் வெளிப்படையான சட்டங்களுக்கு உட்பட்டு தேர்தல்களை நேர்மையாக நடத்துவதாக கூறினார். மக்களவைத் தேர்தலின் போது 1,80,00,000 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட்டதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். தேர்தலை நேர்மையாக நடத்துவதற்கான நெறிமுறைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வ வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.

0: குறைந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். பெங்களூருவில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறும் கேட்டுக் கொண்டார். மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குடிமைப்பணி தேர்வு முடிவுகள் குறித்து தவறான விளம்பரம் வெளியிட்ட தனியார் பயிற்சி மையம் மீது 7 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2023 வெளியான தேர்வு முடிவுகள் தொடர்பான விளம்பரத்திற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். பயிற்சி மையங்கள் வெளிப்படைத்தன்மையாகவும் பொறுப்புடனும் நேர்மையாகவும் செயல்படுவதை உறுதிப்படுத்த இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் பல்வேறு பயிற்சி மையங்களுக்கு 1,46,00,000 ரூபாய் மதிப்பிலான அபராதம் தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். மாணவர்களின் நலனை பாதுகாக்க நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கேரளத்தின் பல்வேறு இடங்களில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை நடத்திய சோதனையில் 24 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவனந்தபுரம், கொச்சி, மலப்புரம் உள்ளிட்ட நகரங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈரானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் திறந்துவிட்ட பின்புதான் அந்நாட்டுடன் சண்டை நிறுத்தம் குறித்து ஒப்பந்தம் நிறைவு பெறும் என குறிப்பிட்டார். அணு ஆயுதத்தை அந்நாடு முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும், அங்குள்ள யுரேனியத்தை முற்றிலுமாக அகற்றுவதற்கு அமெரிக்காவை அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறினார். இருப்பினும் ஈரான் அணுசக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்வதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் 5 நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் விமான நிலையத்தில் அவரை வரவேற்றார். இன்று காலை பீகார் மாநிலம் கயாவில் உள்ள மகாபோதி கோவிலில் அவர் வழிபட்டார். மியான்மர் அதிபர் நாளை மறுநாள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா பகுதியிலும், லட்சத்தீவுகள் மற்றும் கன்னியாகுமரி பகுதியிலும் பருவமழை நெருங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 8 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவு கடலோரப் பகுதிகளில் உள்ள மீனவர்கள் வரும் 3ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் தற்போது நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 4.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்துள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வாங் ஹோ கிம், ஸ்வாங் ஜே சியோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரிஸ்டலில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி

0: உழவர் உலகம்
1: உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் முந்திரி சாகுபடியில் அசத்தும் பெண் தொழில் முனைவோர், அரியலூர் மாவட்டம் வீராக்கன் கே உமா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அறிவிப்புகள் ஆகியவை இடம்பெற கேட்கலாம்.

0: முதலில் நிலையான வருமானத்தை பெறணும் அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு பலன் தரக்கூடிய மர வகைகளை சாகுபடி செய்யலாம். இல்லாட்டி ஒருங்கிணைந்த பண்ணையமா ஆடு மாடு கோழி வளர்ப்பு இந்த கால்நடை வளர்ப்போட சேர்த்து பயிர்களையும் சேர்த்து சாகுபடி செய்யும் போது தொடர்ச்சியான வருமானத்தை நம்மளால பெற முடியும் இல்லைங்களா. அந்த வகையில அரியலூர் மாவட்டம் வீராக்கன் கே உமா அவங்க முத்தான வருமானம் தரக்கூடிய முந்திரி சாகுபடியை தேர்வு செய்து ஒரு பெண் தொழில் முனைவோரா இப்ப இருக்காங்க. தொழில் முனைவோர் ஆகிறது அப்படிங்கிறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்லைங்க. நிறைய எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்குது. 25 வருட கால அனுபவம் நிறைந்த இவர்கிட்ட நடவு முதல் அறுவடை வரைக்கும் என்னென்ன பணிகளை எப்படி எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கறத பத்தி நாம கேட்டதும் அவங்க சொன்னதும் இதுவும்.
1: அம்மா வணக்கம்.
2: வணக்கம்.
1: முந்திரி சாகுபடி எத்தனை வருஷமா பண்றீங்க?
2: எனக்கு கல்யாணம் 2002 அதுக்கு முன்னாடி இருந்து உண்டு.
1: அப்ப கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சரிங்கம்மா, இப்ப முந்திரி சாகுபடி எத்தனை ஏக்கர்ல பண்றீங்க?
2: 13 ஏக்கர் என்கிட்ட இருக்கு.
1: 13 ஏக்கர். 13 ஏக்கர்லயுமே உங்க ஒருத்தரால வந்து சாகுபடி பணிகளை முழுசா செஞ்சிட முடியுமா, இல்ல உங்க கூட வேற யாரும் அந்த
2: கூட எங்க வீட்டுக்காரங்க ஆளு எல்லாருமே
1: நீங்க எல்லாரும் சேர்ந்துதான்
2: சேர்ந்தான் பண்ணும்?
1: சரிங்கம்மா. இப்ப பொதுவா எந்த ஒரு பயிர் சாகுபடி பண்றதா இருந்தாலும் மண்ணு அப்படிங்கறது முக்கியம், பருவம்ங்கிறது முக்கியம். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் முந்திரி சாகுபடி நீங்க பண்றீங்க, முந்திரி சாகுபடிக்கு ஏற்ற மண்ணுனா எந்த வகையை நீங்க சொல்லுவீங்க? உங்க ஊர்
2: எங்க ஊர்ல வந்து பொட்டை மண்ணு தான் நிறைய இருக்கு.
1: பொட்டை மண்ணு,
2: அதுலதான் முந்திரி நிறைய சாகுபடி. அந்த பொட்டை மண்ணுக்கு தான் நல்ல விளைச்சல்.
1: நல்ல விளைச்சல். எந்த பருவம் ஏற்றது முந்திரி சாகுபடி?
2: ஆடி ஆவணி வச்சிடலாம்.
1: சோ நம்ம உழவு பண்ணுவோம், அந்த மண்ணு வந்து பொலபொலப்பா இருக்கணும் அப்படிங்கு. சோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: புரட்டாசி மாசத்துல ஏர் ஓட்டுவாங்க. ஏர் ஓட்டிட்டு அப்புறம் உரம் போடுவாங்க. மழை நாள்ல உரம் போடுவாங்க.
1: என்ன உரம் போடுவீங்க?
2: நிறைய பேர் சாண எரு போடுவாங்க.
1: நீங்க என்ன போடுவீங்க?
2: நாங்க சாண எரு தான் போடுவோம்.
1: சாண எரு. சாண எரு போடுவேன்னு சொல்லிட்டீங்க. சாண எருவுக்கான சோர்ஸ் மூலாதாரம் உங்ககிட்ட இருக்கா, இல்ல ஆடு மாடு வளர்க்கறீங்களா?
2: ஆடு மாடு வளர்க்கறோம்.
1: ஆடு மாடு அதுல இருந்தே நீங்க
2: அதுல இருந்து போடுவோம், வாங்கியும் போடுவோம்.
1: கிட்டத்தட்ட எவ்வளவு நம்ம போட வேண்டியது இருக்கும் ஒரு ஏக்கருக்கு?
2: ஒரு ஏக்கருக்கு 2 டிப்பர்.
1: அப்ப உங்களுக்கு 13 ஏக்கருக்கும் உங்களுக்கு தேவையான சாண எரு உங்ககிட்டயே இருக்குங்களா?
2: 10 வாங்குவோம்.
1: வாங்குவீங்க. சரி, இப்ப அதெல்லாம் போட்டு நீங்க உழவு ஓட்டி அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணுவீங்க.
2: ஆமா.
1: சரி, இப்போ நீங்க என்ன ரகம் சாகுபடி பண்றீங்க?
2: வியாத்திரின்னு.
1: வியாத்திரின்னு
2: பழைய மரம், நாட்டு மரம்லாம் இருக்கு.
1: இருக்கு. நாட்டு மரம்னா அது என்ன ரகம்?
2: நாட்டு ரகம் கொட்டை, சின்ன கொட்டையா இருக்கும். வியாத்திரி கொட்டைங்கிறது பெருசா இருக்கும்.
1: பெருசா இருக்கும். இப்ப மண்ணு வந்து பொட்டை மண்ணு, அதுல மட்டும்தான் வரும். உங்க சைடும் அந்த மண்ணு தான்.
2: மனக்கொள்ளையிலயும் வருது.
1: மனக்கொள்ளையிலயும் வரும். சரிங்கம்மா, இப்போ நம்ம முந்திரிய பொறுத்த வரைக்கும் கண்ணாதான் நடவு பண்ணணுமா எப்படி?
2: ஆமா, கண்ணுதான்.
1: கண்ணுதான். கண்ணு எங்க இருந்துமா வாங்கிட்டு வருவீங்க?
2: கண்ணு சாகுபடி பண்ற இடத்துல வாங்கிட்டு வருவாங்க. கேவிகே அக்ரில இருந்து வாங்கணும்.
1: கேவிகே அக்ரி பக்கத்துல அரியலூர் இருக்கு. முன்னாடி நேர்த்தி செய்ய வேண்டி இருக்குமா?
2: அதுக்கு நேர்த்தி
1: செய்ய தேவையில்லைங்களா? சரிங்கம்மா. இப்போ அது இடைவெளி அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முந்திரிக்கு வந்து எவ்வளவு இடைவெளியை விட்டு நம்ம நட வேண்டியது இருக்கும்?
2: போய் ஏர் ஓட்டுற அளவுக்கு இடைவெளி,
1: அதாவது எவ்வளவு இருக்கும்?
2: 10 அடி.
1: 10 அடி. இப்ப அடுத்து நம்ம கண்ணு நட்டோடனே நீர் அப்படிங்கறது நம்ம கொடுத்தாகணும். அதாவது சில பயிருக்கெல்லாம் நம்ம உயிர் தண்ணீர் அப்படிங்கறது கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி நம்ம முந்திரி கண்ணு நட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள்ல நம்ம தண்ணி கொடுக்க வேண்டியது?
2: உடனே தண்ணி விடுறோம்.
1: உடனே
2: தண்ணி விட்டா மழை நாளதான் வைப்பாங்களே கண்ணு. அந்த கண்ணு வைக்கணும், முந்திரி வைக்கணும்னாவே மழை நாளதான் வைப்பாங்க.
1: முந்திரியை பொறுத்த வரைக்கும் பணப்பயிர் இல்லைங்களா, அது நீண்ட கால பயிர்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஆவணிலயோ இல்ல

0: புரட்டாசி முதல்லையோ நம்ம கண்ணு நடவு பண்றோம்
1: ஆ
0: அப்படின்னா எப்போ அறுவடைக்கு வரும்?
1: 2 வருஷம் கழிச்சு.
0: 2 வருஷம் கழிச்சு தான் அறுவடைக்கு வரும்.
1: ஆமாம், அது வரைக்கும் ஆடு மாடெல்லாம் கடிக்காமல் அது பாதுகாக்கணும்.
0: சரிங்கம்மா. இப்போ 2 வருஷம் வரைக்கும் ஒரு விவசாயி வந்துட்டு வருமானம் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற பட்சத்தில் அவங்க அவங்களோட ஃபேமிலியையும் ரன் பண்ணி ஆகணும் இல்லைங்களா?
1: ஆமாம்.
0: அப்போ அந்த முந்திரியில் நம்ம ஏதாவது ஊடு பயிர் சாகுபடி செய்து நம்ம வருமானத்தை ஈடுகட்டிக்க முடியுமா?
1: பண்ணலாம்.
0: என்ன பயிர் சாகுபடி பண்ணலாம்?
1: உளுந்து, கொள்ளு, பச்சை பயிறு,
0: ம்,
1: கடலை பண்ணுறாங்க.
0: கடலை பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
1: நாங்களும் அதுமாதிரி பண்ணுறோம்.
0: நீங்களும் அதான் பண்றீங்க.
1: ஆமா.
0: இப்போ அந்த உளுந்து, நிலக்கடலை, பச்சை பயிறு இதெல்லாம் வந்து அந்த 3 மாசத்துல நம்ம வந்து அறுவடை பண்ணி அதுல ஒரு வருமானம் எடுத்துடலாம். தண்ணி பாய்ச்சறது அப்படிங்கும் போது அந்த பயிர்களுக்கும் சேர்த்து இது பண்ணிக்கலாம். பொதுவா இப்ப முந்திரியை பொறுத்த வரைக்கும் நீர் அதிகம் தேவைப்படக்கூடிய பயிரா இல்ல எப்படி?
1: நீர்லாம் தேவையில்லை முந்திரிக்கு.
0: முந்திரிக்கு தேவையில்லை.
1: வெயில் நல்லா காய்க்கிறதா அது.
0: எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை நம்ம தண்ணி பாய்ச்ச வேண்டியது இருக்கும்?
1: மாசம் 2 தண்ணி.
0: மாசம் 2 தண்ணி அது போதுமா?
1: போதும்
0: போதும். ஆனா
1: கண்ணு தண்ணி
0: மட்டும் மழை காலத்துல நம்ம நட வேண்டியது இருக்கும்.
1: ஆமா.
0: ஆனா தண்ணி அதிகம் தேவையில்லை. 2 மாசத்துக்கு ஒரு தடவை தண்ணி பச்சனா போதும். இப்ப பொதுவா எந்த பயிரை எடுத்துக்கிட்டாலும் களை வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சவாலா இருக்கும் நம்ம விவசாயிகளை பொறுத்த வரைக்கும். முந்திரிலையும் அதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா?
1: அதுக்கு சில பேர் களைக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க, சில பேர் களை எடுக்கிறாங்க.
0: களை எடுக்கிறாங்க. எத்தனை நாள்ல நம்ம களை எடுத்தாகணும்?
1: அதுக்கு எப்ப பில்லு வருது அப்பெல்லாம் எடுத்துடலாம்.
0: எடுத்துடலாம்.
1: வருஷத்துக்கு ஒரு நாள் எடுத்தா போதும்.
0: அதாவது எப்பயுமே புல்லு வந்து நிறைய இல்லாம நம்ம வந்து பாத்துக்கணும்.
1: ஆமா.
0: சரிங்கம்மா. இப்போ அடுத்து என்னதான் நம்ம நல்ல ரகத்தை பார்த்து போட்டாலும் சரி, நல்ல ஒரு தண்ணி பாய்ச்சினாலும் அது நல்ல ஒரு ஊட்டமா வளர்றதுக்கு நம்ம கொஞ்சம் உரம் போட வேண்டியது இருக்கும் இல்லைங்களா? அந்த முந்திரிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன உரம் போட வேண்டியது இருக்கும், எப்பப்ப போடணும்?
1: சாண எரு போடுறாங்க, உரமும் போடுறாங்க.
0: இப்போ முந்திரிய பொறுத்த வரைக்கும் பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் அப்படிங்கறது மகசூலை பாதிக்குமா எப்படிமா?
1: மகசூலை பாதிக்கும்.
0: மகசூலை பாதிக்கும். என்ன வகையான பூச்சிகள் தாக்கும்?
1: சப்பாத்தி பூச்சிங்கிறாங்க, புழு, நிறைய பூச்சி.
0: உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பூச்சி தாக்கி இருக்கு உங்களோட
1: முந்திரி? சப்பாத்தி பூச்சி தாக்கி இருக்கு.
0: சப்பாத்தி பூச்சி. அந்த பூச்சி தாக்குனா அந்த பயிர் எப்படி இருக்கும்?
1: பயிர் அதுல உள்ள சொத்து விழுந்துரும்.
0: சொத்து விழுந்துரும் அந்த முந்திரியில, காயில.
1: காயில ஒட்டையில பூச்சி விழுந்துரும், தரம் கம்மியாயிடும்.
0: இப்ப நம்ம அதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்?
1: மருந்து அடிப்பாங்க.
0: என்ன மருந்து அடிக்கணும்?
1: ஆளுக்கு ஒரு விதமான மருந்து அடிக்கிறாங்க.
0: நீங்க என்ன பண்றீங்க?
1: நாங்க கராட்டா மருந்து அடிச்சோம்.
0: பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு இதுல இருக்குமா, அதை பார்த்த உடனே எடுத்துடணுமா, இல்ல எல்லா இதுக்கும் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கா, எப்படி?
1: அது மரத்துல பூச்சி புழு இருக்கும், அதை நோண்டி எடுத்துருவாங்க. அது அடுத்த மரத்துக்கு பாதிக்காத அளவுக்கு.
0: ஆனா அது அடுத்த மரத்துக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கா?
1: இருக்கு,
0: வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம தினமும் போய் கண்காணிக்கணும்.
1: கண்காணிக்கணும்
0: ஏதாவது பூச்சி இருக்கா என்னங்க. இப்போ நீங்க அறுவடைக்கு வரதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும்னு சொன்னீங்க. அப்ப அப்ப பூ பூத்து காய் காய்ச்சி அப்புறம் தான் நமக்கு பழமா கிடைச்சி நம்ம வந்து பண்ணுவோம். அந்த பூ பூக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்?
1: 1 வருஷத்துலயும் பூக்கும். அதை காய்க்க விட மாட்டாங்க, கிள்ளி விட்டுறாங்க அந்த பூவை.
0: ஏன்?
1: அது முதல் வருஷத்துல காய்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு.
0: ஓஹோ, முதல் வருஷத்துல காய்க்க கூடாதுன்னு கிள்ளி விட்டோம். சரிங்க மசில. இப்ப இந்த கொய்யா, மாமரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கவாத்து செய்வோம். அந்த மாதிரி இந்த முந்திரிக்கு கவாத்து பண்ணணும்.
1: கவாத்து பண்ணுவோம். காத்தோட்டமா இருக்குது, கவாத்து பண்ணுவோம்.
0: கவாத்து ஏன் நம்ம பண்ணணும்?
1: முந்திரி எல்லாம் காத்தோட்டமா இருந்தா நல்லா விளைச்சல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
0: அந்த கவாத்து பண்றது இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்குங்களா?
1: இல்ல, நம்ம மனசுக்கு தந்தாலும் கவாத்து பண்ணிக்க வேண்டியதான்.
0: அந்த சூரிய ஒளி படுற மாதிரியும் காத்தோட்டம் இருக்கிற மாதிரியும் பண்ணா போதும்.
1: போதும்.
0: சரி, இப்போ அறுவடை இப்ப பண்ணிடுறீங்க. இப்போ 1 ஏக்கருக்கு நீங்க எவ்வளவு அறுவடை பண்ணுவீங்க?
1: 1 ஏக்கருக்கு நான் 4 மூட்டை தான் நான் பண்றேன்.
0: 4 மூட்டை நீங்க அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் இல்ல அறுவடை பண்றப்ப நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இருக்கு அதுல? அந்த டைம்ல எதுவும் மழை வந்துடாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: மழை வரும், கொட்டை காய்க்கும் போதுல மழை வருது. அது ஒண்ணும் பண்ண முடியாது. மழை வந்து வந்துட்ட பிறகு நிறைய பூச்சி விடுது, கொட்டை வந்து கருப்பாகுது. அது கொஞ்சம் கஷ்டம் தான். கொட்டைக்கு, முந்திரி கொட்டைக்கு சித்திரை மாசம் தான் மழை பெய்யணும். பங்குனியில மழை பெஞ்சா கொட்டை பாதிக்குது.
0: கொட்டையை பாதிக்குது. அப்ப சித்திரையில மழை பெஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பங்குனியில மழை பெஞ்சா அந்த
1: பூவிலே வந்து தண்ணி இருந்துருது, அது அப்படியே சொத்தாயிடுது,
0: மகசூல் இழப்பு வந்துடுது. அதுக்கு அப்ப அப்படி வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்?
1: அதுக்கு மருந்து அடிச்சு பாப்பாங்க. அதுலயும் தாக்கி இதாயிடும்.
0: சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க முந்திரி கொட்டையை உடைச்சி அதை விற்பனை பண்றதுலதான் இப்போ நீங்க மும்மரமா சேர்க்கீங்க இல்லைங்களா? சரிங்கம்மா. இப்போ அறுவடை பண்றது எப்படிங்கம்மா? நீங்க உங்க 13 ஏக்கரை எப்படி அறுவடை பண்ணுவீங்க? மிஷின் வச்சிங்களா இல்ல எப்படி? என்ன
1: அடுத்து வச்சு பொறுக்கி அதை 4 நாள் காய வைப்போம். காய வச்ச பிறகு அதை

0: இருக்குன்னுட்டு அதை வெவிச்சு உடைப்போம்.
1: ஃபஸ்ட்டு
0: 2016 ஆரம்பித்தாங்க கொட்டை உடைக்கிறது. அப்போ வந்து 4 பேர் வந்து கையால் உடைச்சாங்க. கையால் உடைச்சி பயிர் என்னால் கொண்டு வர முடியல. அப்புறம் மிஷினரி வாங்கிட்டேன். மிஷினரி வாங்கி ஆள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்கிட்டாங்க. நாங்கள் நானும் எங்கள் வீட்டுக்காரர் தான் கற்றுக் கொடுத்தோம். கற்றுக்கிட்டு உடைங்க அப்படின்னோம். ஒரு நாளைக்கு அவங்க ஃபஸ்ட் அப்போலாம் 200 ரூபா தந்தாங்க. அப்புறம் படிப்படியாக வந்து 400 500 சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்கிட்ட ஒரு 15 பேர் வேலை பார்க்குறாங்க.
1: 15 பேர் வேலை
0: 15 பேர் வேலை பார்க்குறாங்க. நான் எல்லா மிஷினரியும் வச்சுருக்கேன். அவிக்கிற மிஷின் வச்சு
1: அவிக்கிறதுக்குன்னு தனியாக மிஷின் இருக்குது. அதை பிரிச்சு எடுக்கிறதுக்குன்னு தனியா
0: மிஷின். ஆமா, அவிக்கிற மிஷின், போர்மா பெட்டி ஹீட் பண்றது, உரிக்கிற மிஷின், சைஸ் பிரிக்கிற மிஷின், எல்லாமே எனக்கு இருக்கு.
1: எல்லாமே இருக்கு. சரிங்கம்மா, எனக்கு இப்ப இதுல ஒரு கேள்வி வருது. என்னன்னா, எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் அப்ப நீங்க உடைக்கிறதுக்குமே அதுக்குன்னு நம்ம தெரிஞ்சாதான், தெரியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஏதாவது ஒரு பயிற்சி எடுத்துக்கணும் இல்லைங்களா? சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முந்திரி கொட்டையை பிரிச்சு எடுத்து அதை பண்ற அந்த ப்ராசஸிங் வேலையை நீங்களே கத்துக்கிட்டீங்களா இல்ல எங்கேயாவது பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா?
0: சோழமாதேவி கேவிக்கறக்கு பயிற்சி போனேன், அங்க கத்துக்கிட்டேன்.
1: அங்க எல்லாமே உங்களுக்கு சொல்லி
0: கொடுத்தாங்க.
1: இப்ப அந்த மிஷினரிஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளே சொந்தமா வாங்கிக்க முடியுமா இல்ல நம்ம ஏதாவது வேளாண் துறையை அணுகுனா நமக்கு கிடைக்குமா எப்படி?
0: நான் ஃபர்ஸ்ட் நான் சொந்தமா வாங்கின ஒரு 10 மிஷின், அதுக்கப்புறம் கேவிக்கு பயிற்சிக்கு போன அப்புறம் அவங்க ஒரு 20 மிஷின் கொடுத்து மக்களுக்கு வேலை கொடுக்க சொல்லி.
1: சரிங்கம்மா, இப்போ நம்ம வேளாண் துறையை அணுகுனா அதுக்கான இயந்திரங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முந்திரிக்கு எந்த பருவம் உகந்ததா இருக்கும், உழவு செய்யும் போது என்னென்ன மாதிரியான உரங்களை நாம கொடுக்கலாம், கவாத்து செய்யறதுனால என்ன பலன், பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த நாம முன்னெச்சரிக்கையா என்னென்னலாம் செய்துக்கணும், கூடவே இயந்திரங்களை பயன்படுத்தி முந்திரியை எப்படி தரம் பிரிக்கலாம் அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை நமக்கு கொடுத்துட்டு வராங்க அரியலூர் மாவட்டம் வீராக்கன் கே உமா அவங்க. இன்னும் பல தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க இருக்கிறாங்க. என்னன்னா, வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமா தான் இயந்திரங்களை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறதுக்கான பயிற்சிகளை எடுத்துக்கிட்டேன். இது ரொம்பவே எனக்கு பயனுள்ளதா இருக்குது அப்படின்னும், தரம் பிரிச்சு விற்பனை செய்யறதுனால அதிகமான லாபத்தையும் ஈட்ட முடியுது, கூடவே முந்திரி சாகுபடிக்கு அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகம் எது அப்படின்னு தொடர்ந்து நம்ம கிட்ட பகிர்ந்துக்க இருக்கிறாங்க. இப்போ நீங்க 13 ஏக்கர் வச்சிருக்கீங்க, எத்தனை மிஷின் இப்போ உங்களுக்கு தேவைப்படுது, நீங்க எவ்வளவு மிஷினை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?
0: 20 மிஷின் இருக்கு.
1: 20 மிஷின் இருக்கு. ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனியா அப்படி இருக்கு.
0: 20 மிஷின் உடைக்கிற மிஷின், கரண்ட் மிஷின் வச்சிருக்கேன். சுவிட்ச் போட்டு கொட்டை அப்படியே போட்டு இருந்தா அது உடைச்சிடும். இந்த ஒரு ஆள் உடைக்கிறது, ஒரு ஆள் போட்டு போட்டு உடைக்கணும். கரண்ட் மிஷின் உடைக்கிறவங்க அவங்க 500-600 சம்பாதிப்பாங்க.
1: 1 ஏக்கர் 2 ஏக்கர் பண்ணி இந்த இது பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு மிஷின் இருந்தா போதுமானதா இருக்கும்?
0: அது ஒரு மிஷின் தான் போதும். இது வந்து கொட்டை விவசாயம் வாங்கணும், பத்தாது. வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தானே காய்க்குது கொட்டை, பத்தாது. முந்திரி கொட்டை வாங்கணும், விவசாயிகள்ட்ட வாங்கி இருப்பு வச்சுக்கணும்.
1: சரிங்கம்மா, இப்போ அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே பிரதானமா சாகுபடி பண்றது முந்திரி தானா இல்ல வேற பயிரும் சாகுபடி பண்றாங்க?
0: இப்ப முந்திரி பண்றாங்க. இப்ப நிறைய சோளம், கடலை எல்லாம் எல்லாமே போடுறாங்க.
1: எல்லாமே அதிக அளவுல பண்றது முந்திரி தான். இப்போ நீங்க அதை ஃபர்ஸ்ட் காய வைக்கிறீங்க, காய வச்சுட்டு வேக வைக்கிறீங்க, வேக வச்சுட்டு அதுக்கப்புறம்
0: உடைக்கணும்.
1: உடைக்கணும்,
0: உடைச்சிட்டு அதுக்கப்புறம் போர்மா வீட்டுல ஹீட் பண்ணணும். 6 மணி நேரம்
1: ஹீட் பண்ணணும்.
0: ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் கூலிங் பண்ணணும். கூலிங் பண்ண பிறகு உரிக்கணும். கூலிங் பண்றது அது ஒரு 6 மணி நேரம். அப்புறம் உரிக்கணும். உரிச்சு பயிரை சைஸ் பிரிக்கணும். 240, 320, ஆவரேஜ், 1/2, 1/8, அந்த 1/4 அது மாதிரி வந்துடும். அது ஆட்கள் வச்சு சைஸ் மிஷின் பாக்குறதோட நம்ம கை பார்த்து பாக்கெட் போட்டு வித்துரும், லூஸ்லயும் வித்துரும்.
1: இப்போ இந்த நம்ம தரம் பார்த்து அளவு பார்த்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப கண்டிப்பா அந்த அளவுக்கும் அந்த தரத்துக்கும் விலை அப்படிங்கறது மாற்றம் இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் நம்ம அதை பிரிக்கிறோம். சரிங்கம்மா, இப்ப நல்ல ஒரு தரம் வாய்ந்த அளவு பெருசா இருக்கிற அந்த முந்திரி எவ்வளவு?
0: 250 ரூபா.
1: 850 ரூபா ஒரு கிலோ.
0: ஒரு கிலோ அர்த்த சைஸ் 750, 700, 650, 500 அது மாதிரி சைஸ் சரியா.
2: அந்த மாதிரி இருக்கு. அந்த சைஸை பொறுத்து நமக்கு விலை ஏற்ற இறக்கம் இருக்கும். சரிங்கம்மா, இப்போ முந்திரியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு விலை அப்படியே இருக்குமா இல்லை
0: மாறும்? அப்பப்போ மாறும்,
2: அப்பப்போ மாறும். அது எந்த சமயத்தில் மாறுமா?
0: ஃபர்ஸ்ட் லேசாக ஒருத்தவங்களுக்கு காய்க்கும், லேசாக காய்க்கும் பாருங்க, அப்போ வந்து கிலோ 150 ரூபா விற்கும், 12,000 விற்கும். அப்புறம் நிறைய விளைச்சல் வந்துன்னா கம்மியாயிடும்,
2: கம்மியாயிடும்,
0: கம்மியாயிடும். அது அப்படிதான்,
2: அப்படிதான். ஆனால் விளைச்சல் ஓரளவுக்கு உங்களுக்கு எவ்வளோம்மா கிடைக்கும்? அதாவது இப்போ நீங்கள்

0: முதல்ல சொல்லும் போது சொன்னீங்க, எனக்கு 1 ஏக்கருக்கு 4 மூட்டை தாம்மா என்னை பொறுத்த வரைக்கும் வருது
1: ஆமாம், சில
0: அப்படின்றீங்க.
1: பேருக்கு 4 மூட்டை காய்க்கும், சில பேருக்கு மூணு எட்டும் காய்க்குங்கிறாங்க. தண்ணி
0: எட்டு
1: நிறையா விட்டா
0: உங்களுக்கு அதிகபட்சமா எப்ப எவ்வளவு கிடைச்சிருக்குது?
1: எனக்கு 3 4 தான் காய்ச்சிருக்கு.
0: 3 4 தான்
1: ஆமாம்,
0: கிடைச்சிருக்கு. அது ஏன் அப்படி, அது என்ன
1: எனக்கு வந்து
0: காரணம்?
1: அந்த கொல்லையில் கன்னுத்தில்
0: பத்தல
1: நாட்டு கன்று இருக்குது, வியாத்திரியாக இருந்தால் நிறையா காய்க்குது.
0: ஓஹோ,
1: அதெல்லாம் வெட்டிட்டு அடுத்தது வியாத்திரி கன்றா போடணும். பழைய
0: V3ங்கிறது
1: கன்றுலாம்
0: வந்து
1: வெட்டிட்டு,
0: ஹைப்ரிட்டுங்களா?
1: ஆமாம் ஹைப்ரிட்,
0: ஹைப்ரிட்
1: பழைய மரத்தெல்லாம் வெட்டிட்டு புதுசாக ஹைப்ரிட் கன்று போட்டால் காய்க்கும்.
0: பேக்கெட் பண்ணி விற்பனை பண்ணுறதா உங்களோட பிரதான
1: ஆமாம்,
0: வேலையா இருக்கு?
1: ஒரு நாளைக்கு 5 மூட்டை, 5 மூட்டை உடைச்சா ஒரு நாளைக்கு 1200 1300 கிடைக்கும், 10 மூட்டை உடைச்சா 2000 தாண்டி கிடைக்கும்.
0: 2000 ரூபா கிடைக்கும். சரிங்கம்மா. இப்போ அது எப்படி, அது உள்ளூர் விற்பனை மட்டுமா இல்லை வெளி மாவட்டங்கள்?
1: கும்பகோணம் போவோம், திருச்சி, மெட்ராஸு, கரூர் அந்த மாதிரி
0: அந்த மாதிரி.
1: கிடைக்கு, பெரிய பெரிய ஹோல்ஸ் கடைக்கு தான் போட்டுட்ருக்கோம்.
0: இப்போ 2016லேருந்து இந்த கொட்டை அடைச்சி அதை விற்பனை பண்ணுறதுல நீங்கள் வந்து ஈடுபட்டு இருக்கீங்க.
1: ஆமாம்,
0: எப்படி அந்த அந்த 2016ல நீங்கள் பண்ணதுக்கும் இப்போ நீங்கள் 2026ல இருக்கீங்க, கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த இதில்
1: ஆமாம்,
0: இருக்கீங்க, எப்படி வித்தியாசம் எப்படி தெரியுது? அப்போ இருந்ததை விட இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுதா இல்லை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க?
1: முன்னேற்றம் தெரியுது, உழைப்பு வேணும், நிறைய
0: சரிங்களா,
1: அதிகமாக உழைப்பு தேவை.
0: அதிக உழைப்பு.
1: ஆமாம்,
0: ஆரம்பத்தில் நீங்கள் செய்யும் போது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது, இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
1: அப்போ ஆரம்பத்தில் எப்படி என்ன செய்ய போகிறோம், பயம் வந்துருச்சு, இது முந்திரி பணப்பொருள், யாராவது பயிர் அள்ளி சாப்பிட்டாங்கன்னா அதில் விலை குறைஞ்சிரும், பொருள் குறைஞ்சிரும், என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் படிப்படியாக கொஞ்சம் ஆர்வம் வந்துருச்சு, ஆர்வம் வந்து நானும் என் பிள்ளைங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இப்போ கொஞ்சம் படிப்படியாக நல்லா இருக்கிறோம்.
0: சரிங்கம்மா. இப்போ அந்த பேக்கிங் பண்ணும்போதும் நீங்க சொல்லிட்டீங்க, ஆல்ரெடி அதை காய வைக்கிறது, மறுபடியும் வேக வைக்கிறது, மறுபடியும் அதை குளிர வைக்கணும், மறுபடியும் அதை காய வைக்கணும் அப்படின்னு நிறைய ப்ராசஸிங் இருக்கு
1: நிறைய
0: இல்லையா?
1: ப்ராசஸ்.
0: அது கொஞ்சம் மாறினாலும் அந்த தரம்
1: தரம்
0: குறைஞ்சிடும்,
1: குறைஞ்சிரும், கலரும் மாறிடும்,
0: கலரும்
1: அதுலயும்
0: மாறிடும்,
1: நம்ம கவனம் தேவை. கலரும் மாறி கருவும் நம்ம கருவியும் ஆயிடும்,
0: கருகிடும்.
1: ஆ,
0: அப்போ அதனால் நம்ம ரொம்ப கவனம்
1: ரொம்ப
0: செலுத்தி
1: கவனம்
0: அதை
1: செலுத்தி
0: வந்து
1: பார்க்கணும்.
0: இருக்கணும். சரிங்கம்மா. அப்போ வந்து முந்திரி சாகுபடி செய்யறதோட இந்த மாதிரி முந்திரி சாகுபடி செஞ்சதை இந்த மாதிரி கொட்டையாக பிரித்து அதை தரம் பிரித்து விற்கிறப்போ வந்து நல்ல ஒரு லாபம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ டைரெக்டாக நம்ம அறுவடை பண்ணோன்னே விற்றா எவ்வளோ விலை போகும்?
1: அது உடனே இப்போ மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்கன்னா இப்போ 100 ரூபா 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க
0: கிலோ,
1: 1 கிலோ. அதை காய, அது இப்போ செலவு இல்லாதவங்க காய வச்சு வச்சுட்டாங்கன்னா அது 11000 10000 விற்பாங்க 6 மாசம்
0: அப்ப
1: கழிச்சு.
0: எவ்வளவு லாபம் இல்லைங்களா? சரி, அதனாலதான் இப்ப நீங்க இதுல வந்து இறங்கிட்டீங்க.
1: ஆமா,
0: சரி.
1: முந்திரி கொட்டை விலை இருக்க மாட்டேது,
0: விலை இருக்க மாட்டேங்குதுங்கிறீங்க,
1: அதுதான் கஷ்டம். நிறைய செலவு பண்றோம், விலை அதான் இல்லை.
0: தேவை விவசாயிகள்ட்ட கொஞ்சம் தேவை அதிகமா, அதாவது விலை அதிகம் கிடைச்சா
1: பரவாயில்ல
0: மாதிரி ஃபீல் பண்றாங்க
1: விவசாயிகள், ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுல.
0: ஏமா, நீங்க இன்னும் வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி பண்ற அளவுக்கு முயற்சி செய்யலாம?
1: செஞ்சுட்டு தான் இருக்கிறேன்,
0: செஞ்சிட்டு இருக்கீங்க. சரிங்கம்மா. இப்ப இந்த கொட்டையா மட்டும் விற்பனை பண்ணாம ஏன் அதுல இன்னும் மதிப்பு கூட்டி நீங்க ஒரு பவுடராவோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது பிஸ்கட் அந்த மாதிரியும் நீங்க ஏதாவது முயற்சி பண்ணா இன்னும் நீங்க நல்லா உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாமே?
1: அது முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கேன்,
0: செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதுக்கான பயிற்சி எதுவும் எடுத்து,
1: பயிற்சி போகணும், கூப்பிடுறாங்க போகணும்.
0: சரிங்கம்மா. இப்போ அடுத்து நீங்க சொன்னீங்க எங்களுக்கு தேவையான சாணம் எல்லாமே எங்ககிட்டயும் இருக்கு, கொஞ்சம் பத்தாவதுக்கு பக்கத்துல வாங்கிக்கோனு. சாண எரு அப்படிங்கும் போது மாடு இருக்கு, நீங்க மாடு மட்டும் தான் வச்சிருக்கீங்களா இல்ல எப்படி என்ன?
1: மாடு இருக்கு, ஆடு இருக்கு.
0: ஆடு இருக்கு, எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க?
1: ஒரு 20 ஆடு இருக்கு.
0: 20 ஆடு இருக்கு, அதையும் நீங்க தான் பாக்குறீங்களா இல்ல எப்படி?
1: நாங்க தான் பாப்போம்,
0: நீங்க தான் பாக்குறீங்க. மாடு எத்தனைமா?
1: 3 மாடு.
0: 3 கறவைங்களா?
1: கறவை, 2 கறவை, 1 மாடு கண்ணு.
0: நாட்டு மாடுங்களா இல்ல?
1: இல்ல, சிந்து பசு தான்.
0: சிந்து பஸ். இப்போ அதுலேயும் ஒரு லாபம் இருக்கு உங்களுக்கு. பால் ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கறக்குங்கம்மா?
1: அது ஒரு நாளைக்கு 12 லிட்டர் கறக்கும்,
0: 12 லிட்டர்.
1: 6 6
0: எப்படி சொசைட்டிக்கு ஊத்திடுவீங்களா எப்படி?
1: அது நானே சொசைட்டி வச்சிருக்கேன், பண்ண புதுசு.
0: நீங்களே வச்சிருக்கீங்க, எப்படிங்கம்மா? இப்போ அதை சொசைட்டியில் வச்சு
1: விவசாயிகள்ட்ட எல்லாத்தையும் மக்கள்கிட்ட எல்லாம் கஷ்டப்பட்டு
0: வாங்கி கொள்முதல் வாங்கி வேற இடத்துல கொடுக்குறீங்க?
1: ஆமாம்.
0: ஓகேம்மா. அப்போ அதுவும் கூடுதல் வருமானத்துக்கு வேலை பார்க்குறீங்க. சரிங்கம்மா. இப்போ ஆடு, அது ஆட்டோட புழுக்க அதெல்லாம் இருக்கும், அதையுமே அப்படியே நம்ம விவசாயத்துக்கே பண்ணிடுவீங்க. இப்போ முந்திரி, முந்திரியோட ஊடு பயிரா உளுந்து சோளம் அப்புறம் நிலக்கடலை இதெல்லாம் பண்றோம். மாடு வளர்க்குறேன்னு சொல்றீங்க, ஆடு வளர்க்குறீங்க, கோழி எதுவும்?
1: 3 கோழி இருக்கு இப்போதான். அந்த முந்திரில வர சொத்துலாம் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் ஆடு வச்சுக்கிறது. அந்த சொத்து போட்டா ஆடு கொஞ்சம்,
0: ஓ, அந்த தீவனத்தை சாப்பிட்றதுக்காகவே ஆடு வாங்கிட்டீங்க?
1: ஆமா, அதுக்குதான்.
0: அதாவது நம்மளோட பொருள் வெளியில போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க உள்ளுக்குள்ள. சரிங்கம்மா. அப்ப அந்த மாட்டுக்கு தேவையான இந்த கோப்புல் அந்த இதெல்லாம் நீங்க எதுவும் வளர்க்குறீங்களா?
1: கோஃபை கொஞ்சம் பில் போட்டிருக்கேன், தீவனம் கட்டி போட்டிருக்கேன். அப்புறம் எனக்கு கல்லைக்குடி இருக்கும், அதுவே போதும்,
0: அதை வச்சு போதும்.
1: சோளம் வரைச்சிப்பா மாட்டுக்கு தீவன பில்லு.
0: இப்போ ஆடா இருந்தாலும் சரி இல்ல மாடா இருந்தாலும் சரி, நோய் தாக்காம நம்ம பாத்துக்கணும், அதுக்கான தடுப்பூசியை அப்பப்போ போ

0: ஆகணும். அதாவது கோடை காலத்துல போடணும், மழை காலத்துலயும் போடணும். இப்ப கோடை காலம், கோமாரி நோய் வரும், அதுக்கான தடுப்பூசி போடணும்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த தடுப்பூசி எல்லாம் கரெக்டா போடுறீங்களா?
1: போடுறோம்.
0: போடுறீங்க, சரிங்க. வேற ஏதாவது நோய் அந்த மாதிரி எதுவும் தாக்கி நீங்க எதுவும் சரி பண்ணிருக்கீங்களா?
1: மடிவுக்கு வந்து சரி பண்ணிருக்கேன்.
0: என்ன பண்ணீங்க அதுக்கு?
1: ஐஸ் கட்டி வைக்கிறது, கத்தாழை மஞ்சள் அதெல்லாம் அரைச்சு பூசி சரி பண்ணிட்டேன். உடனே சரி பண்ணிட்டேன், அதிகமா தாக்க முடியாது.
0: பால் கறந்துடுவீங்களா இல்ல
1: ஆட்களை வச்சு? நாங்களே தான் கறப்போம்.
0: நீங்களே கறந்துடுவீங்க, நீங்களே கறந்து கொண்டு போயிடுவீங்க. வேற உங்க குடுக்கற பாலையும் நீங்க வந்து கொள்முதல் பண்ணி விற்பனை பண்ணிடுவீங்க, சரிங்கம்மா? அதுல எந்த அளவுக்குமா லாபம் வருது உங்களுக்கு?
1: அது லிட்டருக்கு ₹1 கொடுப்பாங்க. ஒரு 200 லிட்டருக்கு எத்தனைமா? 200 ரூபாய் கொடுப்பாங்க.
0: 200 ரூபாய் காலையிலயும் சாயந்தரம்.
1: ஒரு நாளைக்கு 500 லிட்டர் போவோம், 500 ரூபாய் வரும்.
0: 500 ரூபாய் வரும்,
1: ஒரு மணி நேரம் தான் வேலை அந்த வேலை.
0: சரி, இந்த மாதிரி ஒரு தொழில் முனைவோரா இப்போ நீங்க வந்து முந்திரி கொட்டையை பிரிச்சு இது பண்றீங்க. அதே மாதிரியே நிறைய பேர் இப்போ கறவை மாடுகள் நிறைய வச்சிருந்தாங்கன்னா அவங்க பால்ல இருந்து நிறைய மதிப்பு கூட்டு பொருள் பண்ணி அதுல விற்பனை பண்ணி ஒரு தொழில் முனைவோரா வராங்க. ஒரு தொழில் முனைவோரா நம்ம இந்த உலகத்துக்கு நம்மளை அடையாளப்படுத்திக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்?
1: தொழில் முனைவோரா வரணும்னா நிறைய பயிற்சி எடுத்துக்கணும், நம்பிக்கையோட பயிற்சி செய்யணும். ஒரு தவறு இருந்தாலும் அதை விட்டு விடக்கூடாது, மறுபடியும் முயற்சி செஞ்சு லாபத்தை ஈடுபடணும். தொழில் முனைவோரானா முயற்சி செய்யணும், முயற்சி செஞ்சா கண்டிப்பா வெற்றி அடையலாம்.
0: உங்களோட அனுபவங்களை ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க. இது சம்பந்தமா நிறைய பெண்கள் இல்ல இளைஞர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கலாம். உங்களோட தொலைபேசி என்ன சொல்லுங்கம்ப?
1: 98 43 66 27 44.
0: இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா.
1: 98 43 66 27 44.
0: நன்றிங்கம்மா, நன்றி.

முந்திரி சாகுபடியிலையும் சரி, முந்திரி சாகுபடியோட சேர்த்து ஊடு பயிர்களையும் சாகுபடி செஞ்சு கால்நடை வளர்ப்பா ஆடு மாடு கோழிகளையும் வளர்த்து லாபத்தை ஈட்டிட்டு வராங்க. அரியலூர் மாவட்டம் வீராக்கன் கே உமா அவங்க. இது எல்லாத்துக்கும் மிக முக்கிய காரணம் பயிற்சி, முயற்சி, அனுபவம். இதுதான் மிக மிக தேவை அப்படின்னு இதுவரைக்கும் தன்னோட அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க.

0: மெல்லிசை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக, நீடித்த நிலையான விவசாயத்திற்கான ஒரு முழுமையான வழிகாட்டியாக இருப்பது வேளாண் காடுகளே. வேளாண் காடுகளுக்கு மரங்களை தேர்வு செய்யும் போது அவை பயிர்களுக்கு போட்டியாக இல்லாமல் உறுதுணையாக இருக்க வேண்டும். வளர்க்கப்படும் இடத்தின் காலநிலைக்கு ஏற்றதாகவும் விவசாயிகளுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய ஏற்றதாகவும் இருக்க வேண்டும். மேலும் வறட்சியை தாங்கி வேகமாக வளர்ந்து குறைந்த காலத்தில் பயன் தரவல்லதாகவும், மிக குறைந்த பராமரிப்புடன் வளர்ந்து அதிக மகசூல் தரக்கூடியதாகவும், விளைவிக்கும் பொருட்களை எளிதாக சந்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்க வேண்டும். அதிக கிளைகள் இல்லாமல் நிழல் தராமல் வளர வேண்டும். கூம்பு வடிவம் கொண்ட மரங்கள், அதாவது சவுக்கு, இவை பயிர்களுக்கு தேவையான சூரிய வெளிச்சத்தை தடுப்பதில்லை. வேர்கள் ஆழமாக செல்வது அவசியம். அப்போதுதான் மேல்மண்ணில் உள்ள பயிர்களின் சத்துக்களை மரங்கள் எடுக்காது. மண் அரிமானத்தை தடுத்து ஆழமான பகுதிகளில் உள்ள சத்துக்களை மேல் பகுதிக்கு கொண்டு வந்து காற்றில் உள்ள தழைச்சத்தை மண்ணில் நிலைநிறுத்தி அமிலக்கார நிலையை சீர் செய்வதாகவும் இருக்க வேண்டும். மரங்கள் கால்நடைகளுக்கு சத்து மிகுந்த தீவனத்தை அளிக்கக்கூடிய வல்லமை கொண்டிருப்பது கூடுதல் பலனை தரும். மரத்தை வெட்டிய பிறகு மீண்டும் துளிர்க்கும் தன்மை இருப்பதும் அவசியம். சிறு தடிமரங்கள், தீவனம், பசுந்தலை உரம் போன்ற விவசாயிகளின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமைவது சிறப்பு. இவ்வாறு இத்தகவலை அரியலூர் வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவிக்கின்றார்.
1: காவிரி டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டங்கள் தமிழகத்தின் நெற்களஞ்சியங்களாக திகழ்ந்து வருகின்றன. இதில் திருவாரூர் மாவட்டம் உணவு உற்பத்தியில் முதன்மை இடம் பிடித்து வருகிறது. இதற்கு காரணம், விவசாயிகள் முழுமையாக நெல் சாகுபடியை மட்டும் செய்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை பருவத்திற்கு ஆடுதுறை 36, ஆடுதுறை 37, ஆடுதுறை 42, ஆடுதுறை 43, ஆடுதுறை 45, ஆடுதுறை 53, ஆடுதுறை 55, ஆடுதுறை 57, கோ 51, ஏஎஸ்டி 16, ஏஎஸ்டி 21, டிபிஎஸ் 5 போன்ற ரகங்கள் அதிக அளவில் பயிரிட ஏற்ற ரகங்களாகும். குறுவை பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகங்களை அறிந்த விவசாயிகள் தங்கள் வயல் சூழ்நிலைகளுக்கேற்ப ரகங்களை தேர்வு செய்து விதைப்பு அல்லது நடவு தரங்களை விதை பரிசோதனை மூலம் அறிந்து விதைப்பது மிகவும் அவசியம். தரமான, அதிக முளைப்பு திறனுடைய விதைகளை விதை பரிசோதனை செய்து விதைப்பு மேற்கொண்டால் வயலில் தகுந்த பயிர் எண்ணிக்கையை பராமரித்து உயர் விளைச்சல் பெறலாம். அதிகபட்ச இன தூய்மையும் புற தூய்மையும், குறைந்தபட்ச ஈரப்பதமும்,

புற்றுநோய் தாக்கமும் இல்லாமல் நல்ல முளைப்பு திறனுடன் கூடிய வீரியமான வளர்ச்சியை தரவல்ல விதைகளே தரமான விதைகளாகும். நெற்பயிரின் விதைகளை பொறுத்த மட்டில் பயன்படுத்தப்படும் விதைகளுக்கு 80% முளைப்பு திறனும் 98% புற தூய்மையும் கட்டாயம் இருக்க வேண்டும். மேலும் பிற ரக விதைகளை பொறுத்தவரை ஆதார விதைகளுக்கு 0.05% சான்று விதைகளுக்கு 0.2% இருக்க வேண்டும். விதையின் ஈரப்பதத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக 13% இருக்க வேண்டும். எனவே குறுவைப்பட்ட நெல் சாகுபடி மேற்கொள்ள இருக்கும் விவசாயிகள் விதை பரிசோதனை மேற்கொள்ள 100 கிராம் நெல் விதை மாதிரியுடன் ஒரு மாதிரிக்கு 80 ரூபாய் கட்டணத்துடன் N15B பெரிய மில் தெரு, விஜயபுரம், திருவாரூர் என்ற முகவரியில் செயல்படும் திருவாரூர்

0: சதவிகிதமும் சான்று விதைகளுக்கு 0.2% இருக்க வேண்டும். விதையின் ஈரப்பதத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக 13% இருக்க வேண்டும். எனவே குறுவைப்பட்ட நெல் சாகுபடி மேற்கொள்ள இருக்கும் விவசாயிகள் விதை பரிசோதனை மேற்கொள்ள 100 கிராம் நெல் விதை மாதிரியுடன் ஒரு மாதிரிக்கு 80 ரூபாய் கட்டணத்துடன் N15B பெரிய மில் தெரு விஜயபுரம் திருவாரூர் என்ற முகவரியில் செயல்படும் திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தை அணுகி பயன்பெறுமாறு திருவாரூர் விதை பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் அறிவிக்கின்றார். நாமக்கல் மாவட்டத்திற்கான வேளாண் அறிவுரைகள். மரவள்ளி பயிரிட்டுள்ள வயலில் இரும்பு சத்து பற்றாக்குறை தென்படுகிறது. இதன் காரணமாக இலைகள் வெளிரி காணப்படும். இவற்றை நிவர்த்தி செய்ய இலை வழியாக இரும்பு சல்பேட் என்னும் நுண்ணூட்ட கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 கிராம் ஒட்டும் திரவம் 1 மில்லி என்ற அளவில் கலந்து 15 நாட்களுக்கு 1 முறை மொத்தம் 3 முறை தெளிக்க வேண்டும். தற்போது நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலையால் மாசிப்பட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பருத்தியில் தத்தப்பூச்சியின் தாக்குதல் தென்படுகிறது. இதன் முக்கிய அறிகுறிகளானது இலைகள் கீழ்நோக்கி சுருண்டு சிவந்தும் கடுமையான தாக்குதலில் செங்கல் சிவப்பு நிறமாகவும் மாறிவிடும். எனவே இதனை கட்டுப்படுத்த ஆரம்பத்தில் வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்தை தெளிக்கலாம். மேலும் பாதிப்பு அதிகரிக்கும் பட்சத்தில் அசிஃபேட் என்ற ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் ஒட்டும் திரவம் 1 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். இவ்வாறு நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: குறுவை சாகுபடிக்கு நாற்றாங்கால் தயாரிப்பின் போது கடைசி உழவிற்கு முன் 400 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்தை இடலாம். 20 முதல் 25 நாட்களுக்குள் நாற்று பறித்து நடவு செய்ய வாய்ப்புள்ளவர்கள் சென்ட்டுக்கு 2 கிலோ என்ற அளவில் TAP அடியுரமாக இடலாம். 25 நாட்களுக்குள் நாற்று பறிக்க இயலாதவர்கள் நாற்று விட்ட 10வது நாள் 1 கிலோ TAP மேலுரமாக இடலாம். இவ்வாறு தொழு உரம் மற்றும் ரசாயன உரங்களை நாற்றாங்காலில் பயன்படுத்தி வீரியமான பட்டை விரைப்பான 4 முதல் 5 இலைகள் கொண்ட வாளிப்பான நாற்றுகளை தயார் செய்து நடவு செய்தால் நிறைந்த மகசூலை பெறலாம் என தஞ்சாவூர் மாவட்டம் சாக்கோட்டை உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம், கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும்.

உரங்களை சீராக பயன்படுத்துதல், வானிலை சார்ந்த சவால்களை எதிர்கொள்ள விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் ஆலோசனை வழங்குதல் உள்ளிட்டவை குறித்து இந்த இயக்கம் முக்கிய கவனம் செலுத்தும் என கூறினார். நாடு முழுவதும் ஒரு 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் 1600க்கும் மேற்பட்ட குழுக்கள் இதற்காக அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். பொதுமக்கள் தங்கள் குறைகளை உரையாடல் மூலம் பதிவு செய்ய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் குரல்வழி உரையாடல் மென்பொருளான சமாதான் டிடியை மத்திய பணியாளர் ஓய்வூதியங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று தொடங்கி வைத்தார். புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 22 மொழிகளில் தற்போது செயல்படும் இந்த மென்பொருளில் கூடுதல் மொழிகளை சேர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டார். பருத்தி இறக்குமதி மீது சுங்கவரி விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 30ஆம் தேதி வரை இது அமலில் இருக்கும். ஜவுளி தொழிலுக்கு போதுமான பருத்தி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும் சந்தை நிலைத்தன்மையை உறுதி செய்யும் வகையிலும் குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அது மேலும் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களில் மாணாக்கர் சேர்க்கைக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில தேர்வு மையங்களில் தாமதமாக தொடங்கியது. தாமதமாக தொடங்கிய இந்த தேர்வை எழுதாத 3765 மாணாக்கருக்கு மறு தேர்வு நடத்தப்படும் என்றும் தேர்வு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கர்நாடக மாநில சட்டமன்ற குழு தலைவராகவும் முதலமைச்சராகவும் திரு டி கே சிவக்குமார் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பெங்களூருவில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்பட்டதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கூறினார். விரைவில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க திரு சிவக்குமார் உரிமை கோர இருப்பதாகவும் வரும் 3ஆம் தேதி அவர் முதலமைச்சராக பதவியேற்க இருப்பதாகவும் தெரிவித்தார். விவசாயிகளின் பயிர்க்கடனை வரம்புகளின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கான கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொள்வார் என மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மகளிர் உரிமைத்தொகை 2500 ரூபாயாக வழங்குவது குறித்து பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். வேளாங்கண்ணியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் நிதி நிலைமையை மேம்படுத்த துறை வாரியாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் இன்னும் 2 வாரங்களுக்குள் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று கூறினார். நாமக்கல் ராசிபுரம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் புதிய அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் திறக்கப்படும் என மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் மழைநீர் புகாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாணாக்கரின் திறமையை வெளிக்கொணர தமிழக அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் பள்ளி மாணாக்கருக்கான கோடைக்கால சிறப்பு முகாம் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், ஒவ்வொரு மாணாக்கரும் தங்களது இலக்கை அடைய தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். தமிழகத்தில் சிறு குறு தொழில் வளர்ச்சி திட்டங்கள் நல்ல முறையில் செயல்படுத்தப்படும் என மாநில சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் இத்துறைக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தொழில் வளர்ச்சிக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். பழங்குடியின நல மாணவிகள் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரித்துள்ளார். கோவை ஒண்டிப்புதூர் பகுதியில் உள்ள பழங்குடியினர் மாணவியர் விடுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அவர், தரமற்ற உணவு வழங்கிய புகாரில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் இன்னும் 4 அல்லது 5 நாட்களில் தொடங்க சாதகமான சூழல் நிலவுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே திருச்சி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வைகாசி விசாகத்தையொட்டி முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்த இணை தென்கொரிய இணையை 21-19, 21-18 என்ற நேர் செட்களில் வென்றது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அகமதாபாத்தில் நாளை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைகிறது.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். நாட்டில் பண்ணை பாதுகாப்பு இயக்கத்தை தேசிய இயக்கமாக மாற்ற வேண்டும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இத்திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர்,

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களினை கேட்கலாம். பேருந்து பயணங்களில் ஜன்னலோர இருக்கைகளில் அமர்ந்து கொண்டே நாம் கேட்டு ரசித்த 80-90களில் வெளியான அழகான கானங்களோடு வளம் வருகிறது இரவு இசை இனிமை. இன்றைய இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க 246-102-1 அல்லது 240-102-1 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். 4-3-1 என்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார், வணக்கம்.
2: இரவு நேரத்தை இசையால் வருடிக் கொண்டிருக்கும் நமது 102.1 மற்றும் நம் பண்பலையில் பணிபுரியும் அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி நிகழ்வது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சோலிருந்து கணேசன். ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கு சார்,
1: ரொம்ப சந்தோஷம்.
2: பண்பலோட இணைந்து பயணிக்கும் போது ரொம்ப இதமா இருக்கு. அதாவது ஒரு பௌர்ணமி நிலவுல இந்த மாதிரி நம்ம ஒரு இசையில கேட்கும் பொழுது ரொம்ப மனதுக்கு இனிமையா இருக்கு சார்,
1: ரொம்ப சந்தோஷம். என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு முதல் பாட்டு?
2: எனக்கு வந்து சார் செம்பருத்தி படத்துல இருந்து
1: நன்றி இணைப்பில் வந்ததுக்கு உங்களுக்கான

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாரு? வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கங்களுடன் திருமழபாடியிலிருந்து கமல் ரசிகன் பழம்புரிநாதன்.
0: வலம்புரி நாதன். சரிங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: எனக்கு சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து தகிட ததுமி தகிட ததுமி கண்டானா என்ற இனிய பாடல்.
0: எதனால் இந்த பாட்டு பிடிக்கும்?
1: எனக்கு பொதுவாகவே கமல் படம் ரொம்ப பிடிக்கும். அது இதெல்லாம் நாட்டிய பாடல்கள் ரொம்ப ரசித்து பார்த்த படம் நான்.
0: சூப்பர். யார் கூடலாம் போய் பார்த்தீங்க, ஞாபகம் இருக்கா?
1: அது அப்படிலாம் இல்லைங்கய்யா, நான் வந்து கமல் படம்னாக்கா முதல் நாளே கிளம்பிடுவேன். அதுவும் கே விஸ்வநாத் டைரக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சோலாவே போய் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, தனியாகவே யாரையும் எதிர்பார்க்க மாட்டீங்க.
1: ஆஹா, அதெல்லாம் மாட்டேங்க.
0: சரிங்க, பாட்டு கேட்டுருமா?
1: ஆ, கேட்டோம்.
0: நன்றி உங்களுக்கான பாடல்கள்.

0: 8:18 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இரவு இசை இனிமை நேர்களே, 80-90களில் வெளியான உங்களோட அழகான பிடித்த கானங்களை கேட்டு ரசிக்க 246-102-1 அப்படிங்கிற நம்பருக்கு 4-3-1 அப்படிங்கிற இணைப்பு என்னோட சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். அறிமுக நேயர்கள் 4-3-1 அப்படிங்கிற இணைப்பு என்னோட 240-102-1 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு டயல் பண்ணி வரலாம். இப்போ நம்ம கூட பேச போகிற அடுத்த நேயர் யாரு? வணக்கம்
1: ஐயா. இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்றது யாரு?
1: நான் தர்மபுரி மாவட்டம் கெங்குச்சேட்டுப்பட்டி பீமராஜன்.
0: பீமராஜன் அங்க நல்லா கேக்குதா தர்மபுரியில? நியூஸ் ஆன் ஏர்ல கேக்குறீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: 1986 வெளிவந்த படம் அம்மன் கோயில் கிழக்காலே. அந்த படத்துல இருந்து சின்னாமணி குயில் என்ற அற்புதமான பாடல் இரவு நேரத்துல அனைவருக்கும் பாடல் கேட்கட்டும்.
0: கொடுத்துருவோமா?
1: நன்றிங்க.
0: நன்றி உங்களுக்கான பாடல் இதுதான்.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நாளை முற்பகல் 11 மணிக்கு, அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிக்கும் மனதின் குரல் ஆகாஷ்வாணி, டிஆர்எம், டிடிஎச் தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் ஓடிடி தளத்திலும் நாளை முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாதந்தோறும் நம் சிந்தைக்கு நல்விருந்தாக மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் நமது பிரதமரின் உரை மன் கி பாத் நாளை முற்பகல் 11 மணிக்கு

0: திருச்சி பண்பலை 102.1
1: நினைவலைகளில் ரீங்காரமிடும் பழைய பாடல்கள்,
0: இதயத்தோடு உறவாடும் இனிய கானங்கள்,
1: இரவை சுகமாக்கும் இதமான கீதங்கள்.
0: நாள்தோறும் இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே.
1: தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் வழியிலும் நேரலையாக
2: குங்குமப்பூவே கொஞ்சம் கூறாதே, குங்குமப்பூவே கொஞ்சம் கூறாதே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சனிக்கிழமை ஆச்சுன்னா நைட்டு ஞாபகம் வருது விருப்ப பாடல வாட்ஸ்அப் வழியால கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரைட் டைம் தான் இது. கரெக்டா நீங்க 938-546-1021 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேரு, உங்களோட ஊர் பேரு, உங்களுக்கு பிடித்த அந்த காவிய கானம், அந்த கானம் இடப்பெற்ற திரைப்படம், இது எல்லாத்தையும் குரல் பதிவு மூலமா இப்பவே அனுப்பி வச்சிட்டீங்கன்னா உங்களோட பாட்டு நைட்டு 10 மணிக்கு சீக்கிரமாவே வந்துடும். ஸோ மறக்காம உங்களோட வாட்ஸ்அப் எடுத்து உங்களோட குரல்

0: அனுப்பி வைங்க, உங்களோட பாட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு மறக்காம கேளுங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது.
1: இரவு இசை இனிமே நிகழ்ச்சியோட அடுத்த நேர் யாரு? வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? யார்
2: பேசுறீங்க? குமுளூர் சரவணன்
1: பேசுறேன். குமுளூர் சரவணன், என்ன பாட்டு கேட்க போறீங்க? சரிங்க, போட்டுருவோம். எதனால இந்த பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?
2: நன்றி
1: உங்களுக்கான பாடல்.

0: 8:32 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் இரவு இசை இனிமை. நேர்களே, 80-90களில் வெளியான உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க 2464-102-1 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையோட தொடர்பு கொள்ளலாம். அறிமுக நேயர்கள் 4-3-1 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோட 240-102-1 அப்படிங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் மங்கப்பட்டியில இருந்து செல்லதுரை பேசுறேன்.
0: செல்லதுரை, என்ன பண்றீங்க?
1: வயல்ல தாங்க சார் இருக்கேன்.
0: இப்பயுமா?
1: ஆமாங்க சார்.
0: இப்ப என்ன பண்றீங்க வயல்ல?
1: வயல்ல தாங்க சார் வீடு.
0: சூப்பரா இருக்கும்ல, சுத்தி வயல் நடுவுல வீடா?
1: ஆமாங்க சார்.
0: வெயில் இருந்தா கூட தெரியாது, சில சில்லுன்னு இருக்கும்ல?
1: ஆமாங்க சார்.
0: ரைட், என்ன பாட்டு கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
1: படம் தாளாட்டுங்க சார்.
0: ம்,
1: பாடல் பண்ண போற ராசாவிங்கிற பாடலுங்க சார்.
0: எதனால இந்த பாட்டு ஸ்பெஷலா?
1: கிராமிய மண் வணக்கம் பாடல் சார்.
0: மண்மணக்கும் பாடல் அதனாலயா?
1: ஆமாங்க சார்.
0: சரிங்க, பாட்டு கேட்டுருவோமா?
1: நன்றிங்க சார்.
0: நன்றி உங்களுக்கான பாடல் இதோ.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சனிக்கிழமை ஆச்சுன்னா நைட்டு ஞாபகம் வருது விருப்ப பாடல வாட்ஸ்அப் வழியால் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரைட் டைம் தான் இது. கரெக்டாக நீங்கள் 938-546-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர் பேர், உங்களுக்கு பிடித்த அந்த காவிய கானம், அந்த கானம் இடப்பெற்ற திரைப்படம், இது எல்லாத்தையும் குரல் பதிவு மூலமாக இப்போவே அனுப்பி வச்சிட்டிங்கன்னா உங்களோட பாட்டு நைட்டு 10 மணிக்கு சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ மறக்காமல் உங்களோட வாட்ஸ்அப் எடுத்து உங்களோட குரல் பதிவை அனுப்பி வைங்க. உங்களோட பாட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு மறக்காம கேளுங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது. ஆல்ரைட், 8:39 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 80-90களில் வெளியான கானங்களோடு அழகா வளம் வந்துட்டு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்,
1: பேசுறோம்.
0: எங்க இருந்து?
1: திருச்சியில இருந்து பேசுறோம், வரகு சுவாங்கத்தூர்ல இருந்து.
0: சரிங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க
1: இன்னைக்கு? பஸ்ல செக்கிங் ஆனோம் சார், சிஆர் ரிட்டை அசோ செக்கிங் பெற்று.
0: ரைட்டுங்க.
1: அது நியா படத்துல நான் கட்டின் மேலே கண்டேன் வெண்ணிலா, அந்த பாட்டு வைங்க சார்.
0: ஓகே, போட்டுருவோம் அந்த பாட்டு.
1: நன்றி, கொடுத்த தேங்க்யூ சார்.
0: நன்றி நன்றி, உங்களுக்கான பாடல் இதோ.

0: 8:44 ஆயிடுச்சுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுருக்கோம். 80-90களில் வெளியான அழகான கானங்களோடு இரவு இசை இனிமை. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேர் யாருன்னு பார்த்துலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: இங்கே புங்கனூர்லேருந்து ஆனந்தி பேசுறேங்க சார்.
0: நீங்கள் 240-102.1 வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா?
1: இல்லை, இதுக்கு முன்னால் நான் பேசுனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம்.
0: ஃபஸ்ட் டைம் பேசுகிறீங்க. அகில இந்திய வானொலி திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சந்தோஷமா நீங்கள் பேசுனது.
1: சந்தோஷம்.
0: எத்தனை தடவை ட்ரை பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி?
1: நான் வந்து ட்ரை பண்ணலை, ஒரு முறை பண்ணேன், அப்போ வந்து கிடைக்கல. இப்போ போட்டதே எனக்கு கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: பார்த்துக்கோங்க, புது நேயர்களே, போட்டோன்னே கிடைச்சிருச்சா. ஸோ இந்த நம்பர் ஸ்பெஷலி ஃபார் புது நேயர்கள். அதனால் புது நேயர்களே, நீங்கள் ட்ரை பண்ணலாம். 10 மணிக்கும் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி 10 மணிக்கு வாட்ஸ்அப் அப்படிங்கிறனால இன்றைக்கி ட்ரை பண்ணக்கூடாது, நாளைக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேம்மா, என்ன பாட்டு கேட்க போகிறீங்க இன்றைக்கி
1: நிகழ்ச்சியில்? புதுநெல்லை புதுநாட்டிலேருந்து சித்தாம் சித்தாங்குருவி பாட்டு போடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது.
0: சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷம். உங்களோட குரல்லே தெரியுது. இந்த சந்தோஷம் எப்போதும் நிலைக்கட்டும். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க, தொடர்ந்து கால் பண்ணுங்கள். சரியா?
1: சரிங்க, ரொம்ப நன்றி.
0: நன்றிங்கம்மா. உங்களுக்கான பாடல் இதோ.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோட அடுத்த நேர் யாரு? வணக்கம் வணக்கம், இன்னைக்கு வந்துட்டீங்களே பேசலாம்.
1: அன்பு பேராண்டிக்கு இரவு வணக்கம் ஐயா.
0: பேராண்டிக்கு வணக்கம் சொல்லிட்டீங்க, பேர் சொல்லுங்க.
1: கரூர் மாவட்டம் காவகர்பட்டி தங்கராசு பெரியக்காயா.
0: சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சாமி. நீங்களும் நல்லா இருக்கீங்களா? நம்ம நிலையத்தில் அனைவரும் நல்லா இருக்காங்களா?
0: எல்லாரும் சந்தோஷமா நல்லா இருக்கும். என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: எனக்கு பயணங்கள் முடிவதில்லை இல்லையா. ஜெயச்சந்திரன் பண்ண பாட்டு, ராக தீவை ஏற்று தீவை புயல் மலை அப்படிங்கும் போது அந்த பாட்டுக்கு புயல் மரம் அடிக்குமையா. அந்த பாட்டு பாடும் போது
0: இப்ப மழை வந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா?
1: எல்லாத்தையும் கல கல கல கலன்னு இருக்கா. அந்த பாட்டு கேட்கறதுக்கு அருமையா இருக்கும்யா. போடியா
0: போட்டுருவோமா?
1: போட்டுறியா
0: உங்களுக்கான பாடல் இதோ.

0: உண்மையாலுமே ரொம்ப அருமையான பாடல். நிறைவு நேரியார் பார்த்துக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. புதுக்கோட்டை மாவட்டம் திண்ணூர் வந்து பழனிப்பட்டார் பேசுறேங்க ஐயா.
0: வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு போல பேசி.
1: ஆமாம் ஐயா,
0: நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நிலையத்துக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, கரெக்டா?
1: சரிங்க.
0: என்ன பாட்டு?
1: இந்த ஆட்டுக்கிற ஆலமையில் பருத்தி எடுக்கல அந்த பாட்டு வேணுங்க ஐயா.
0: எதனால? யார் பார்த்தீங்க?
1: ஐயோ, நான் ஒருத்தனையும் பார்க்கல சார். ஏன் சார் இந்த மாதிரி வர்றீங்க?
0: ரைட்டு, கேட்டுருவோம் அந்த பாட்டு.
1: ஆ சரி, ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி
1: சார். இது இன்னொரு நம்பர் வேணுங்க சார். இந்த முஸ்லி கண்ணன் நம்பர் வேணும் சார். அது எப்படியாச்சும் இந்த வாரத்தில் வந்து எங்கேயாச்சும் வாங்கிட்டு வந்துடணும்.
0: நிலையத்துக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இனி கேட்டு ரசிக்கலாம் இனிய ராகம்.
2: தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர தர

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சனிக்கிழமை ஆச்சுன்னா நைட்டு ஞாபகம் வருது விருப்ப பாடல வாட்ஸ்அப் வழியால் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரைட் டைம் தான் இது. கரெக்டாக நீங்கள் 938-546-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர் பேர், உங்களுக்கு பிடித்த அந்த காவிய கானம், அந்த கானம் இடப்பெற்ற திரைப்படம், இது எல்லாத்தையும் குரல் பதிவு மூலமாக இப்போவே அனுப்பி வச்சிட்டிங்கன்னா உங்களோட பாட்டு நைட்டு 10 மணிக்கு சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ மறக்காமல் உங்களோட வாட்ஸ்அப் எடுத்து உங்களோட குரல் பதிவை அனுப்பி வைங்க. உங்களோட பாட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு மறக்காம கேளுங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது. 9:21 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டுட்டு இருக்கோம் இனி ராகம்.

9:31 நாம் கேட்டுட்ருக்கோம். இனிய நாகம் நேர்களே, இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடல் வளம் வரணும் அப்படின்னா 9:38 546 1021 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர் பேர், உங்களுக்கு பிடித்த அந்த காவிய கான

அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம். இது எல்லாத்தையும் குரல் பதிவு செஞ்சு அனுப்பி வைங்க. ஆடியோ மெசேஜ் அதாவது வாய்ஸ் நோட்டாக அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கான பாடல்கள் சூப்பராக வளம் வரும். ஓகேவா? இப்போ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, எங்கேயும் காதல் திரைப்படத்துலேருந்து.

நேர்களே, உங்களின் நினைவிற்கு அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இந்த தருணத்தில் வானொலிக்கும் நேர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைத்தலங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் June 30. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒலிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும்.

திருச்சி வானொலியின் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:45 தொடங்கும். அதுவரை நிகழ்ச்சிகளை பண்பலை 102.1 கேட்டு இணைந்திருங்கள்.